மின்சார கனவு திரைப்படத்துக்காக ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் இனிமையான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டிருக்கிறது உங்க வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. ஜி ஆர் உங்களுடன் நான் இணைந்திருக்கின்றேன். இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு ஏராளமான சொந்த பந்தங்கள் இணைந்திருக்கின்றாங்க. சண்முகராஜா மாதலில் இருந்து இணைந்திருந்தாரு. வசந்தம் உறவுகள் குடும்பத்தினர் அனைவருக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் சொல்லியிருந்தாரு. இதே போல இனிமையான காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. ராஜன் பேர்வலிலிருந்து வந்திருக்கிறாரு. அன்பான காலை பொழுது வணக்கம், நானும் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லிருக்கிறாரு. இதே போல இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடும் வாழ்த்துக்களோடும் இணைந்திருக்கிறாங்க. பூனாக்கலிருந்து ஜேசு விடிகள் நிகழ்ச்சி கேட்டுட்டு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிருக்கிறாங்க. ஹனீஃபா வந்திருக்கிறாரு, வணக்கம். துபாயிலிருந்து சொல்லிருக்கிறாரு, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிருக்கிறாங்க. இதே போன்று இனிய காலை நிற வணக்கம், கொழும்பு 5 ஸ்டீவன் டெய்லர்ல நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. ரிஷாத் வந்திருக்கிறாரு, ஹாய் குட் மார்னிங். காத்தான்குடி அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. அனைவருக்கும் நல்ல நாளாக அமையட்டும் பிரார்த்திப்பதாக சொல்லிருக்கிறாங்க. செல்வ சந்தி தொண்டுமனார சுதன் இணைந்து சொல்லிருக்கிறாரு, அன்புக்கு இனிய காலை வணக்கம் அக்கா. இன்று நாள் அனைவருக்கும் இனிய நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். பிளச்சிங்கிலிருந்து லலித் சொல்ல இருக்கிறாங்க, பாச தமிழ் வணக்கங்களோடு பதிலிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரனும் வந்திருக்கிறாரு. கொழும்பு 15 வாழ்த்துக்கள் சொல்லி ரமேஷ்காந்த் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் ரோசிலக்கம குசிலராஜ் இணைந்திருக்கிறாரு. இதே போன்று அன்பான காலை வணக்கம் சொல்லி மிதா வந்திருக்கிறாங்க. தேவியும் இனிய காலை வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று அன்பான வணக்கம் சொல்லிட்டு தியாகம் வந்திருக்கிறாரு. ஹாய் சிஸ்டர், குட் மார்னிங். இன்று எனது அன்பு மகன் நிதுஷ்கான் 13th பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அவங்களோட அம்மா அதே போல அப்பா எல்லோரும் வாழ்த்துவதாக, சிஸ்டர் எல்லாரும் வாழ்த்துவதாக சொல்லிருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வசந்தத்தின் விடிகள் கட்சி ஊடாக நீண்ட ஆயுளோடு நோய் நொடியற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். அதே போல குஞ்சங்கனி அசுரத்தினும் சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு. அன்பான இனிய காலை வணக்கம். ஜி ஆர் எப்படி இருக்கிறீங்க, நல்லமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ஹாட்டன்ல இருந்து தங்க சுந்தரமும் இணைந்து சொல்ல இருக்கிறாரு. இதே போல இனிய காலை வணக்கம், நாங்களும் வசந்தத்தின் வெடியில் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். யாழ்ப்பாணம் தயாகரன், அதே போல லலிதா நண்பர்கள் அனைவருக்காகவும் வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை பொழுது வணக்கம் சொல்லிட்டு மோகன் வந்திருக்கிறாரு. மருதமுனை எச்எல் நஜ்முதீன் காலை வணக்கம் வாழ்த்துக்களோடு இணைந்திருக்கிறாங்க. ஓகே, எல்லோரையும் இணைத்துக் கொள்ளலாம். எல்லோருக்கும் இனிமைய சந்தோஷமான ஆரோக்கியம் இருந்து வாழ்த்துக்கள் பிரார்த்தனைகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்ற நிகழ்ச்சியோடு தொடர்ந்து உங்களுடைய நல்ல பல விஷயங்கள் வாழ்த்துக்களோடு அழைப்பேற்படுத்துங்க. அதே போல பேஸ்புக் கூடாக இணைந்து கொள்ளலாம். தொலைபேசி இலக்கங்கள் 0112-7755 0013 கதை போல 0112-7755 1111 களைப்பேற்படுத்தலாம்.

அளித்த பாடல் அது தேவாவின் இசையில் இனிய வேளை திரைப்படத்துக்காக கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க, கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. வசந்தத்தின் விடுதல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. 102.6 102.8 வசந்தப்பமோடு இணைந்திருக்கிற ஒரு புத்தமுதிய ஒரு புதிய ஒரு குளிர்ச்சியான ஆரோக்கியம் நிறைந்த காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சுறுசுறுப்பாக ஆரம்பிக்கட்டும் இந்த நாள் உங்களுக்கு. ஓகே.

வாழ்த்துக்களையும் தொடர்ச்சியாக உங்களுடைய நல்ல பல விஷயங்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி. ஆறு உங்களுடன் இணைந்திருப்பேன். நாளை பிற்படுத்துங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0111 2005 0001 கதை போல 0111 2005 1111 கழிப்பேற்படுத்தலாம். ஃபேஸ்புக் கூடாக இணைந்து கொள்ளலாம். உதயபுரன் உதயன் வந்திருக்கிறாரு. லிது அதே போல கேஷாயினி வசந்தம் குடும்பங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு. மாத்தளை சிவமூர்த்தி இந்த நாளில் பயணிக்கின்ற நல்ல பல விஷயங்களில் ஈடுபடுகின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. இதே போல ஹாய் அன்பான காலை வணக்கம், இப்படி கந்தையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பிரசாந்த் வந்திருக்கிறாரு. செல்வத்துறை நந்தகுமார் வள்ளவத்திலிருந்து அன்பான வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் மஸ்கலியா பாஜ சசி ஜிக்கு நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஹாய் ஜி அரக்கா, அன்பான காலை வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு பண்டாரவழியிலிருந்து வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷான், ஷபினாஸ் எல்லாரும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்கின்றோம். அதே போல நாவலப்பிடிலிருந்து கிருஷ்ணசாமி வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சொல்லி செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகம் வந்திருக்கிறாரு. ஹேட்டன்ல இருந்து கலாதேவி, ஐயாத்துறை முருகதாஸ், ஷபிக்ஷன், தபிக்ஷா எல்லோரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. முகமது அன்வர் இனிய காலை வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். எல்லோருக்கும் இதனால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உணர்ச்சியும் நிறைந்த நல்ல நாளாக அமையட்டும் என்று வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்தும் நீங்களும் வசந்தத்தின் விடுதலை நிகழ்ச்சியோடு கிடந்திருக்கலாம்.

அமரன் திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் தோய்ந்தது. தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் வெடிக்கல் நிகழ்ச்சியோடு. அடுத்த மணித்தியாலத்தோடும் நல்ல பல விஷயங்களோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது காலை 6 மணி.

இலங்கை பொறுத்தவரைக்கும் பல இடங்கள்ல அடடா மலடா அப்படிங்கிற மாதிரி இடி மின்னல் முழக்கத்தோட காற்றின் வேகத்தினுடைய அந்த தாக்கத்தினுடைய மழையின் தாக்கம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு காற்றோட சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு மழை எல்லா இடங்களிலும் ஒரு கூலான ஒரு காலை பொழுதோடு பயந்து கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் இப்படி 4 மணிக்கு எழும்புறவங்க இருப்பாங்க, 5 மணிக்கு எழும்புறவங்க இருப்பாங்க, எப்போ எழும்புறவங்களும் இருப்பாங்க. எல்லோருக்கும் சந்தோஷம் நிறைந்த ஒரு புத்துணர்ச்சியான ஒரு புதிய ஒரு காலை பொழுதோடு பயந்து கொண்டிருக்கின்றோம். எல்லோருக்கும் நல்ல நல்ல விஷயங்களையும் ஆரோக்கியமான ஒரு நாளாக பயணிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து உங்களுடைய நல்ல பல விஷயங்கள், நல்ல பல எண்ணங்களோடு இந்த நாள் பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தலாம். வலிமையான தொலைபேசி இலக்கங்கள், அதே போல ஃபேஸ்புக் கூட வந்து உங்களுடைய நல்ல பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆதி மூலம் இணைந்திருந்தார், இன்றைய நாளில் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற, திருமண பந்தத்தில் எழுகின்ற, நல்ல பல விஷயங்களில் ஈடுபடுகிற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொண்டிருந்தார். அதே போல உமா சந்திரனும் வந்திருந்தார், இனிய காலை பொழுது வணக்கங்களோடு எல்லா உறவுகளுக்கும் அன்பான வணக்கங்களையும் சொல்லியிருந்தாங்க. எல்லோரையும் இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்தும் வசந்தத்தின் விடுதல் நிகழ்ச்சியோடு பயணிக்கலாம். தொடர்ந்தும் உங்களுடைய வாழ்த்துக்கள், நல்ல பல விஷயங்களோடு நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தலாம். ஃபேஸ்புக் கூட இணைந்திருக்கலாம். நான் ஜிஆர் உங்களுடன் தொடர்ந்து இணைந்திருப்பேன். நேரம் காலை 6:10. வருகிறது பாடல், இது ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் இந்த ராத்திரை படத்துக்காக.

தொலைத்த பாடல் அது கருத்த மாத்திரை படத்துக்காக வைரமுத்தனுடைய வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் கேட்டு வந்திருக்கிறோம். நேரம் காலை 6:20 கொண்டிருக்கிறது. 102.6 102.8 வசந்தத்தின் வெடிகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நன்றி யார் உங்களுடன் இணைந்திருக்கின்றேன். இனிமையான ஒரு புதுமதியொரு புதிய ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இந்த நாள் அமைக்கட்டும். தங்க சுந்தரம் இணைந்து எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு. அதே போல லாசர சேனிய காலை பொழுது வணக்கங்களோடு இணைந்திருந்தாரு. இதே போன்று அன்பான காலை வணக்கம் சொல்லி மிது வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. கமல் வந்திருக்கிறாரு, இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாரு. அதே போல தேவதாஸ் ராஜு வந்திருக்கிறாரு, இனிய காலை வணக்கம் அக்கா நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருக்கிறேன், இனி நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. இதே போன்று அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷமான நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பவித்தா வந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கங்களோடு எல்லோரையும் இணைத்துக் கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் விடிகள் நிகழ்ச்சியோடு. வருகிற பாடல் இது காதலுக்கு மரியாதை திரைப்படத்துக்காக ஒரு அழகான ஒரு சுபரான ஒரு பாடல் கேட்டுட்டு இருக்கலாம்.

0: அடிநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை. காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
1: வணக்கம். இப்பொழுது முதல் வசந்தம் டிவி வசந்தம் FM ஊடாக சுயாதீன செய்தி பார்வையோடு எடுத்துக் கொள்ள முடியும். இன்று மே மாதம் 22 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளடுகளில் வெளிவந்திருக்கின்ற செய்திகள் தொடர்பான விரிவான விளக்கங்களோடு உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் மூர்த்தி. பத்திரிகைகளை பார்க்கின்ற பொழுது பெருந்தோட்டங்களில் அத்துமீறலுக்கு முடிவு என்பதான ஒரு பிரதான செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விசேட கூட்டத்தின் பொழுது இவ்வகையான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருப்பதான செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே மலையக மக்கள் பிரதிநிதிகளோடும் விசாரமான ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தலைமையில் எனவே இதன் பொழுதுதான் இந்த வகையான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதே சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் இது தொடர்பாக பாராளுமன்றத்திலும் பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன், அதுபோல திகாம்பரம் ஜீவன் தொண்டமான் உள்ளிட்டோரும் ராதாகிருஷ்ணன் MP தொடர்பான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கம் சார்பாகவும் பிரதியமைச்சர் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். பிரதீபி தொடர்பான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக அமைச்சர் சந்திரசேகரம் தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் இவ்வகையான நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியிருந்தார்கள் என்பதை நாங்கள் நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு பிரதான விடயம் குறித்தும் நேற்றைய தினம் சபையில் பேசப்பட்டிருக்கிறது. அரசியல் கைதிகளுடைய தடுப்பு காவல் தொடர்பாக சாணக்கிய MP தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இன்னும் பலரும் இத்தொடர்பான கருத்துக்களை நேற்றைய தினம் சபையில் பேசியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதுபோல மற்றொரு பிரதான விவகாரத்தையும் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. மோசமடையும் ரூபாவினுடைய பெறுமதி என்பதாக இன்றைய தினம் பத்திரிகைகள் அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாரிய வீழ்ச்சியில் இலங்கை ரூபாய் என்பதாகவும் இன்றைய தினம் பத்திரிகைகள் அதற்கு கருத்துக்களை தலைப்புகளை வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எதிர்காலத்தில் பணவீக்கம் ஏற்படலாம் என்றும் இதற்கான எவ்வகையான நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பது தொடர்பாக நேற்றைய தினம் விசேடமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நேற்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு கருத்தினை வெளிப்படுத்தியிருக்கின்றார் இது குறித்து. எனவே எவ்வகையான நிலைப்பாட்டினை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையாக அவருடைய கருத்து இன்றைய தினம் பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே அரசு IMF உடன் புதிய இணக்கப்பாட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதான ஒரு ஆலோசனை அவரால் வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. சர்வகட்சி மாநாட்டை அரசாங்கம் கூட்ட வேண்டும் என்பதான ஒரு தகவலையும் நாங்கள் எதிர்க்கட்சியினுடைய கருத்துக்களை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல அமைச்சர் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்தவும் இந்த விடயம் தொடர்பில் நேற்றைய தினம் சபையில் பேசியிருக்கின்றார். டொலரின் பெறுமதி உயர்வால் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு இல்லை என்பதாக அவருடைய கருத்தும் அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த விடயம் குறித்தும் நாங்கள் இன்றைய தினம் விரிவாக உங்களுடன் பேசியிருக்கின்றோம். அதுபோல நீதிமன்ற நடவடிக்கைகளை மையப்படுத்தியதான பல்வேறு செய்திகள் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கின்றது. அந்த விடயங்கள் குறித்தும் இன்றைய தினம் நாங்கள் விரிவாக பேசியிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் முதலாவதாக இந்த நேற்றைய தினம் பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற விசேடமான கூட்டம் குறித்த தகவல்களுக்கு முக்கியத்துவம் வழங்கலாம் என்று நினைக்கிறோம். இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளும் அது குறித்த செய்தியினை பிரதானமான தலைப்புச் செய்தியாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பெருந்தோட்டங்களில் அத்துமீறலுக்கு முடிவு, பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானம், பாதுகாப்பு துறையினருக்கும் விசேட அறிவுறுத்தல்கள் என்பதாக தமிழன் பத்திரிகை பிரதானமான தலைப்புச் செய்தியாக அதனை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே வீரகேசரி பத்திரிகையிலும் அது தொடர்பான செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அடாபடித்தன செயற்பாடுகளுக்கு இனிமேல் இடமளிக்க முடியாது, விசேட குழு கூட்டத்தில் மலையக அரசியல் தலைவர்கள் உறுப்பினர்கள் வலியுறுத்தல் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோலவே இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையும் அந்த செய்தியை விசாரமாக தந்திருப்பதை நாங்கள் காணலாம். பெருந்தோட்ட பகுதியில் தொழிலாளர்கள் மீதான தாக்குதல்கள் போலீசாரை தவிர வேறு எவருக்கும் தலையிட முடியாது, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பெருந்தோட்டங்களில் அண்மை காலமாக தோட்ட தொழிலாளர்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள், அவர்களுக்கு எதிராக தோட்ட நிர்வாகங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற அடக்குமுறைகள் தொடர்பில் மலையக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது கடும் எதிர்ப்பு வெளியிட்டு அது தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருந்தார்கள். இதற்கு அமைவாக எந்த ஒரு பெருந்தோட்ட நிறுவனமும் தோட்ட தொழிலாளர்கள் மீது அடக்குமுறைகளை பிரயோகிக்கவோ அல்லது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தவோ முடியாது என பாராளுமன்ற வளாகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடத்தப்பட்ட விசேட கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தலைமையில் நேற்று பிற்பகல் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் தமிழ் முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன், ராதாகிருஷ்ணன், பழனிதி தாம்பரம், இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான், பெருந்தோட்டத்துறை பிரதி அமைச்சர் பிரதீப், மலையகத்தை பிரதித்துப்படுத்தும் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் ஆகியோரும், பொலிஸ்மா அதிபர் உள்ளிட்ட உயர் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பெருந்தோட்ட நிறுவனங்களுடைய பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் எந்த ஒரு பெருந்தோட்ட நிறுவனத்தாலும் தோட்ட தொழிலாளர்கள் மீது அடக்குமுறைகளை பிரயோகிக்கவோ அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கோ முடியாது எனவும், எந்த காரணத்துக்காகவும் போலீசாரை தவிர வேறு எவருக்கும் சட்டத்தை கையில் எடுக்க முடியாது என்றும், எதுவாக இருந்தாலும் போலீசில் முறைப்பாடு செய்து அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி இந்த தீர்மானத்தை போலீசார் செயற்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் எதிர்காலத்தில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடலை நடத்துவதற்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியினர் தீர்மானித்திருக்கிறார்கள் என்ற விடயமாக அது அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விடயமாக அந்த விடயம் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாக இருக்கிறது. அதுபோல நேற்றைய தினம் சபையிலும் மனோ எம்பி தொடர்பான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். தமிழன் பத்திரிகை முதற் பக்கத்தில் பின்வருமாறு தலைப்பட்டிருக்கிறது. மலையகத்தின் பின்னடைவுக்கு வரலாறு காரணம், மக்களுக்காக அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து செயற்பட தயார் என்கிறார் மனோ எம்பி என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் முன்போக்கு கூட்டணி என்ற அடிப்படையில் நாங்கள் கடந்த காலங்களில் மலையகத்தில் தேங்காய் திருவவில்லை, பல அபிவிருத்தி பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். ஜேவிபியினரின் கடந்த கால செயற்பாடுகளால் பல இன்னல்களை எமது மக்கள் எதிர்கொண்டார்கள், இதுதான் உண்மை. எனினும் எமது மக்களுக்காக அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து செயற்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்திருக்கிறார். இன்னும் பல்வேறு கருத்துக்கள் அவரால் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை மலையக மக்களுடைய பிரச்சினைகள் தொடர்பாக வேலுசாமி ராதாகிருஷ்ணன் எம்பி முன்வைத்த சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகின்ற பொழுதே அவர் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். இன்னும் பல விடயங்கள் அவரால் சொல்லப்பட்டிருக்கிறது. மலையக மக்களுடைய பிரதிநிதிகளாக எமது மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை வெளிப்படுத்துவது எமது பொறுப்பு. பாராளுமன்றத்தினூடாக எமது மக்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படுத்தி அதற்காக தீர்வினை கோருகிறோம் என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார்.
2: அவதானத்துக்கு அந்த விஷயங்களை கொண்டு வந்தார்கள். அதுபோல் நாங்களும் இப்பொழுது மலையக தமிழ் மக்களின், இந்திய வம்சாவளி மக்களின், தமிழ் மக்களின் பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு ஆளுநர் அரசாங்கத்தை கவனித்து கொண்டு வருகிறோம். பாராளுமன்றம் தான் பெரிய சபை, இங்கே இருந்து கொண்டு செய்யாவிட்டால் எங்கே செய்வது? நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தமிழ் போக்குற என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த மலையகத்திலே கடந்த காலங்களில் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து தேங்காய் திருவவில்லை, வேப்பிலை எடுத்துக் கொண்டிருக்கவில்லை, பல பலர்கள் செய்திருக்கிறோம். மஞ்சள் சுரவீர கௌரவ எம்பி பேசும்போது சொன்னார், நல்ல விஷயம் அது. நீங்கள் விட்டு இடத்திலிருந்து ஆரம்பிப்போம் சொன்னார், நல்ல விஷயம் அது.
1: நாங்கள் ஆரம்பித்தோம், அது தற்போது 10 பேஜ் காணியாக மாற்றமடைந்திருக்கிறது. இந்திய வீட்டு திட்டத்தை ஆரம்பித்தோம், அதனையும் தொடருங்கள் என்று கேட்கிறோம். நுவரெலியா மாவட்டத்தில் பல அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்தோம். 5 இருந்த பிரதேச சபையை 10 அதிகரித்தோம். மலையக மக்களின் உரிமைகளை சட்டத்தின் ஊடாக பெற்றுக் கொடுத்தோம். பிரதேச சபை சட்டத்திலும் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தினோம். பிரதேச சபைகளுக்கு இணையாக பிரதேச செயலகங்களையும் உருவாக்கியிருக்கிறோம். மலையக மக்களுக்கு அரசு சபைகள் நேரடியாக கிடைக்கும் அடித்தளத்தை நாங்கள் சட்டத்தால் உருவாக்கினோம். மலையகம் பின்தங்கிய நிலையில் இருப்பதற்கு நாங்கள் காரணம் அல்ல, வரலாறு அதற்கு காரணம். அனைத்தையும் எம்மீது சுமத்த வேண்டாம். கருப்பு வரலாறு தான் அனைத்துக்கும் காரணம். ஜேவிபியினருடைய கடந்த கால செயற்பாடுகளினால் பல இன்னல்களை எமது மக்கள் எதிர்கொண்டார்கள், இதுதான் உண்மை. அரசியல், சமூக மற்றும் பொருளாதார கட்டமைப்பில் பின்தங்கியிருக்கிற மலையக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காகவே நாங்கள் மலையக அபிவிருத்தி அதிகார சபையை கொண்டு வந்தோம். ஆனால் இந்த அரசாங்கம் நிதி விடுவிப்பில் மலையக அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஓரவஞ்சனை காட்டுகிறது. சட்டத்தையும் அதிகாரத்தையும் முறையாக பயன்படுத்துங்கள். தோட்ட நிர்வாகத்தின் கீழிருந்து தோட்ட வைத்தியசாலைகளை தேசிய வைத்திய கட்டமைப்பின் கீழ் கொண்டு வந்தோம். பெருந்தோட்ட பாடசாலைகளுக்கு தேவையான வகையில் 2 ஏக்கர் காணியை சுவீகரிக்க முடியும் என்ற சட்டத்தை உருவாக்கியிருக்கிறோம். ஆகவே எதுவும் செய்யவில்லை என்று குறிப்பிட வேண்டாம். 200 வருட கால கொத்தடிமையை 5 முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்பதை நாங்கள் அறிவோம். பெருந்தோட்ட பகுதிகளில் அண்மை காலமாக இடம்பெறும் வன்முறை மற்றும் அடாவடித்தன செயற்பாடுகள் குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடன் பாராளுமன்ற கட்டிடத் தொகுதியில் கலந்துரையாடினோம். பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் அங்கு வாடும் மக்கள் மீது தோட்ட கம்பெனிகள் எவ்வித தாக்குதல்களையும் மேற்கொள்ளக்கூடாது என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். தோட்ட நிர்வாகங்கள் எதுவாக இருந்தாலும் போலீசாருடன் ஒன்றிணைந்து நாட்டின் சட்டத்துக்கு அமைவாகவே செயற்பட வேண்டும் என்ற வலுவாக வலியுறுத்தியிருக்கிறோம். சட்டத்தை கையிலெடுக்கும் அதிகாரம் தோட்ட நிர்வாகத்துக்கு கிடையாது. பெருந்தோட்ட பகுதிகளில் இனி வன்முறை மற்றும் தாக்குதல்கள் இடம்பெறாது என்ற நம்பிக்கை தோற்றம் பெற்றிருக்கிறது. எமது மக்களுக்காக அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து செயற்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதாக நேற்று தினம் மனோகரன் எம்பி பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார். இதே சந்தர்ப்பத்தில் இன்னும் பலரும் இது தொடர்பான கருத்துக்களை சபையில் முன்வைத்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையுடைய உட்பக்கத்தில் ஒரு செய்திக்கு பின்வருமாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. மலையக மக்கள் ஏனைய இனங்களுக்கு சமமாக வாழக்கூடிய நிலையை அரசாங்கம் உருவாக்கும் என்பதாக தெரிவித்திருக்கின்றார் பிரதியமைச்சர் பிரதீப். தோட்ட கம்பெனிகளுடைய அராஜகத்திற்கு முற்றுப்புள்ளி என்பதாகவும் அந்த செய்திக்கு அந்த பத்திரிகை உப தலைப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் வாழும் ஏனைய இனங்களுக்காக சமமாக மலையக மக்களும் அனைத்து உரிமைகளுடன் வாழக்கூடிய நிலையை தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிச்சயம் உருவாக்கும் என்று பெருந்தோட்டத்துறை பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற மலையக மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வழி பிரிவினை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிற பொழுது அவரால் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டது.
2: அந்த உயிர் தியாகம் செய்தவர்களிலும் எனது தந்தையும் ஒருவர் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே முழு பூசணிக்காயும் சோற்றுக்குள் மறைக்கும் செயல்பாடை நாங்கள் கண்டிக்கின்றோம். அது மட்டுமல்லாது கடந்த காலங்களிலே மலையகத்தில் அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டிருந்தாலும் இன்று அந்த பணிகளை தொடர்கின்ற கடமை பொறுப்பு எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசாங்கம் எமது மலையக மக்களுக்காக கொடுத்த அந்த வீட்டு திட்டங்கள் அவர்கள் முன்னெடுத்தாலும் கூட அதில் பாரிய குறைபாடுகளும் குறைகளும் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. அவர்கள் காலத்திலே 1300 வீடுகள் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்திருந்தும் கூட வெறுமனமே 25 வீடுகள் மாத்திரம்தான் பயனாளர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதிலும் மிகுதி வீடுகள் எல்லாம் பாதியிலே கட்டப்பட்டு கைவிடப்பட்டு நிலையிலே காணப்பட்டிருந்தது. எமது அரசாங்கம் பொறுப்பேற்றவுடன் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாவை
1: மலையக மக்கள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டது முதல் அவர்கள் பெரும் கஷ்டங்களை அனுபவிப்பவர்கள். அவர்களது பிரஜா உரிமை பறிக்கப்பட்டது. அவர்கள் நாடற்றவர்களாக்கப்பட்டார்கள். வேதனை நிறைந்த வாழ்க்கை அவர்களுக்கு சொந்தமாக இருந்தது. இந்திரா காந்தி சிறிமா சாஸ்திரி ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட பொழுதும் அந்த மக்கள் நாடற்றவர்களாக இருந்தனர். நாம் இந்தியா சென்றிருந்த பொழுது அங்கு முகாம்களில் வாழ்ந்த இலங்கையர்களை சந்தித்தோம். அதன் பின் அவர்களது நாடற்றவர்கள் என்ற நிலையை மாற்றி அமைத்தது எமது ஜேவிபி கட்சிதான். எனவே மலையக மக்களுக்கு எந்த வகையிலும் அவர்களது நிழலுக்கு கூட தீங்கு விளைவிக்காத கட்சியே எமது கட்சி. எனது கட்சியில் முக்கியமான பலரும் லயன் அறைகளிலேயே வாழ்ந்தோம். அந்த வேதனைகள் எமக்கும் தெரியும். அந்த வகையில் அந்த மக்களின் 200 வருட சாபக்கேடான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அவர்களின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இன்னும் பலரும் இந்த விடயம் குறித்து நேற்றைய தினம் சபையில் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். குறிப்பாக திகாம்பரம் எம்பி ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றார். மக்கள் வீதிக்கு இறங்குவதற்குள் காணி உரிமைகளை வழங்குக என்பதாக அதற்கு இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையின் 3 பக்கத்தில் தலைப்பிடப்பட்டிருக்கிறது. மலையக பெருந்தோட்ட மக்கள் வீதிக்கு இறங்கி போராடும் முன்னர் அவர்களுக்கான காணி உரிமைகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக் கொள்வதாக தொழிலாளர் தேசிய சங்கத்தினுடைய தலைவரும் நோரலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று மலையக மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வழி பிரிவினை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதே இந்த விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் அந்நிய செலாவணியை ஈட்டிக் கொடுப்பவர்களே மலையக மக்கள். ஆனால் அந்த மக்கள் இன்னும் லயத்து வாழ்க்கையை வாழ்கிறார்கள். இந்த அரசாங்கம் வரும்போது ஹட்டன் பிரகடனத்தில் இந்த மக்களுக்கு வீடுகள் காணி உரிமைகளை வழங்குவோம் என்று கூறியது. ஆனால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 ஆகின்றன. அது பற்றி எதுவும் செய்யவில்லை. சம்பளத்தை அதிகரித்தது. அதன்போது அதற்கு நாங்கள் ஆதரவு வழங்கினோம். எவ்வாறாயினும் இந்த மக்கள் வீதிக்கு இறங்கி போராட முன்னர் இவர்களுக்கான காணி உரிமைகளை கொடுங்கள். 200 வாழும் இந்த மக்களுக்கு 10% காணிகளை வழங்குவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. தோட்டங்களில் காணிகள் உள்ளன. அவற்றை கொடுப்பதற்கு எவருக்கும் மனசு வரவில்லை. எங்களை விடவும் எதிர்கட்சியில் இருக்கும் போது தற்போதைய ஜனாதிபதி அந்த மக்கள் தொடர்பில் அதிகமாக கதைத்திருக்கிறார். அப்போது அவருக்கு அதிகாரம் இருக்கவில்லை. இப்போது அந்த அதிகாரம் இருக்கிறது. அதனை செய்தால் நாங்கள் ஆதரவு வழங்குவோம் என்ற கருத்து அவரால் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதுபோல நேற்றைய தினம் ராதா எம்பி இந்த விடயம் குறித்து பேசியிருந்தார். ஹட்டன் பிரகடனத்தில் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதாக அவருடைய கருத்துக்கு இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை 3 பக்கத்தில் தலைப்பட்டிருக்கிறது. மலையக மக்கள் தொடர்பான அரசாங்கத்தின் ஹட்டன் பிரகடனத்தில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மலையக மக்கள் முன்னணியுடைய தலைவரும் நோரலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வீராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். பெருந்தோட்ட மக்களுடைய பிரதான பிரச்சனையாக காணி வீட்டு பிரச்சனை இருக்கிறது. சிட்டுக்குருவி கூடு போல எங்களுடைய வீடு இருக்கிறது, ஆனால் மலையக மக்களுக்கென தனி வீடு இல்லை. மலையக மக்களுடைய அபிவிருத்திக்காக முதலில் அவர்களுக்கு காணிகளை வழங்குங்கள், அவர்களுக்கு காணி உரிமை முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதேவேளை அரசாங்கம் டிஜிட்டல் முறையை ஆரம்பித்திருக்கிறது, இது வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த டிஜிட்டல் யுகத்தில் நவீன கொத்தடிமைகள் போன்றே அந்த மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கென முகவரி இல்லை. இவ்வாறான நிலைமை எந்த சமூகத்துக்கும் இல்லாத நிலைமை மலையக மக்களுக்கு இருக்கிறது என்பதை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தினையும் அவர் நேற்று தினம் சபையில் சுட்டிக்காட்டியிருந்தார்.
3: சந்தோஷம். ஆனால் இந்த மலையக மக்களுக்கு தேவைப்படுகின்ற அல்லது மலையக மக்களுக்கு இன்று வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கிறது. இன்னும் எத்தனை காலம் தான் இந்த நாட்டில் லயன் காமராக்களிலே இருப்பது? ஆகவே லய காமராக்களை அகற்ற வேண்டுமானால் ஒரு தீர்வு திட்டம் இருக்க வேண்டும். ஆகவே அந்த தீர்வு திட்டத்திற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றேன். அந்த மக்களுக்கே கொண்டு அவர்கள் ஏனைய சமூகங்களோடு இதனால் இம்மக்களின் உயிர் வாழும் உரிமைக்கு பாரிய அச்சுறுத்தல் நடைபெறுகின்றது. கடுமையான அடக்குமுறை முன்பை விட இப்பொழுது பல மடங்கு அதிகரித்து விட்டது. அவர்களின் குடியிருப்புகள் தகர்த்தப்பட்டு அவர்கள் மீது வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு
1: முன்வைக்கப்பட்ட விடயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. தமிழர் பத்திரிகையினுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஜீவன் தொண்ட அமைப்பினுடைய கருத்தை முன்னிலைப்படுத்தி காணி உரிமை பிரச்சினை தீர்வு காண ₹5000 மில்லியன் ஒதுக்கீடு தேவை, அமைச்சரவை பத்திரத்தை செயற்படுத்துமாறு ஜீவன் எம்பி வலியுறுத்தி என்பதாக அதற்கு தமிழர் பத்திரிகை தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கிய விடயங்களை அவர் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டியிருந்தார். மலையக மக்களுடைய காணி உரிமை தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ₹5000 மில்லியன் போதுமானது என்றும், அது தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை செயற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டியிருந்தார்.
4: அமைச்சர் அவர்களே, நான் உங்கள்கிட்ட வெளிப்படையா சொல்றேன், மலேசியாலேயும் இந்தியா வம்சாவளி தமிழர்கள் ஒதுக்கப்பட்ட சமூகமா ஒரு பகுதியில வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா தேயிலை தோட்டங்கள், ரப்பர் தோட்டங்கள் இருக்க பகுதி. இன்னைக்கு இந்தியா ஒரு உதாரணம் எடுத்துக்கங்க, அன்னைக்கு 225,000 மக்கள்

நடைமுறைப்படுத்தினாலே அதனை செயற்படுத்த முடியும். அத்துடன் சம்பள விடயத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பளம் முறையாக அந்த மக்களிடம் போய் சேரவில்லை. அத்துடன் தோட்ட தொழிலாளர்களுக்கு எதிராக வன்முறைகளும் அதிகரித்திருக்கின்றன. இப்போதுள்ள பிரச்சனைகளுக்கு காணி உரிமை முக்கிய தீர்வாகும். அதனை வழங்குவதற்காக உங்களிடம் பெரும்பான்மை இருக்கிறது. அதற்கு நாங்கள் ஆதரவளிப்போம். குறிப்பாக காணி உரிமையை வழங்க 5,000 மில்லியன் ரூபாயை தேவைப்படுகிறது. அதனை செய்ய முடியும். அமைச்சரவை பத்திரத்தை செயற்படுத்துங்கள். இதேவேளை மலேக மக்களின் பிரச்சனைகள் மலேகம் என்று கூறப்பட்டால் மட்டும் போதாது. அவர்களுக்கு தேவையான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். காணி உரிமையை இதற்கு முக்கியமாகும். எனவே எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் ஒன்றிணைந்து செயற்படலாம். நாங்கள் கையை உயர்த்துவோம் என்ற கருத்து அவரால் சபையில் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இதே சந்தர்ப்பத்தில் தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இதனை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கிறது. அது குறித்து நாங்கள் அடுத்ததாக விரிவாக பார்க்கலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.

0: விளம்பரடைவலையின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிடுகின்றோம். தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி பின்வருமாறு அமைகிறது. மலையக மக்களின் 200 வருட சாபக்கேடான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி, மக்களுக்கான அனைத்து திட்டங்களையும் அரசு முன்னெடுக்கும் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. மலையக மக்களுடைய 200 வருட கால சாபக்கேடான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்களின் சிறந்த வாழ்க்கைக்கான அனைத்து வேலை திட்டங்களையும் அரசாங்கம் முன்னெடுக்கும் என கடற்றொழில் நீரியல் வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கிறார். கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் ஏனைய மக்கள் அனுபவிக்கும் சகல உரிமைகளையும் வழங்குவதற்கு உரிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று மலையக மக்களுடைய பிரச்சினைகள் தொடர்பாக வேலுசாமி ராதாகிருஷ்ணன் எம்பி முன்வைத்த சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்துரைக்கின்ற பொழுதே இந்த கருத்துக்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மலையக மக்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 7 தலைமுறைகளாக அந்த மக்கள் தமது உயிரையும் பணையும் வைத்து இந்த நாட்டு மக்களுக்காக இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது முதல் அவர்கள் பெரும் கஷ்டங்களை அனுபவிப்பவர்கள். அவரது பிரஜா உரிமை பறிக்கப்பட்டது, அவர்கள் நாடற்றவர்கள் ஆக்கப்பட்டார்கள் என்ற விடயமும் அவரால் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டப்பட்டது. இன்னும் பல்வேறு முக்கியமான விடயங்கள் அவரால் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இவ்வாறாக இருந்தாலும் இந்த மலைய மக்களுடைய 200 வருட சாபக்கேடுக்கான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கின்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார்.
1: இந்தியாவுக்கும் எங்களுக்கும் இடையிலான ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்ட போது, சிறிமா சாஸ்திரி உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட பொழுது, அதில் நாடற்றவர்கள ஒரு சில ஒதுக்கப்பட்டார். அந்த நாடற்றவன் பரம்பரையில் நானும் ஒருவர், எங்களுடைய பெற்றோர்களும் ஒருவர். இந்தியாவும் கிடையாது எங்களுக்கு, இலங்கைக்கும் கிடையாது. நாடற்றவர்களாக ஆக்கப்பட்ட மக்கள், அவ்வாறு நாடற்றவர்களாக இருந்த பொழுது எனக்கு, நான் 2007 9 ஆண்டு காலப்பகுதியில் இந்த வேதனை எங்களுக்கு இருந்தது. இந்த வேதனை எங்களுக்கு இருக்கின்ற பொழுது, விசேஷமாக இந்த இடத்தில் இருக்கின்ற எங்களுடைய சபை தலைவர் பிமால் ரத்நாயக் அவர்கள், நானும் பிமால் ரத்நாயக் அவர்களும் இந்தியாவுக்கு சென்று, அதாவது இந்திய அகதி முகாம்களுக்கு சென்று, அந்த அகதி முகாம்களில் வாழ்ந்த மக்கள் அவர்கள் எங்களிடம் கூறினார்கள், வேற எதுவும் அல்ல ஐயா, எங்களுக்கு வேற எதுவும் வேண்டியதில்லை. நாங்களுக்கு இந்திய பிரஜையும் கிடையாது, இலங்கை பிரஜையும் கிடையாது. எங்களுக்கான இலங்கையில் வாழுகின்றதுக்கான அந்த பிரஜா உரிமை பெற்றுத்தாருங்கள் எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டார். அதற்கேற்ப நாங்கள் இலங்கைக்கு வந்ததன் பிறகு இந்த பாராளுமன்றத்தில் அதற்கான ஒரு தெரிவுக்குழு செய்து, அந்த தெரிவுக்குழுவுக்கு நான் தான்.
0: எனவே அவர்கள் நாடற்றவர்கள் என்ற நிலையை மாற்றி அமைப்பது எமது ஜேபி கட்சி தான். மலையக மக்களுக்கு எந்த வகையிலும் அவர்களது நிலருக்கு கூட தீங்கு விளைவிக்காத கட்சி எமது கட்சி. எனது கட்சியில் முக்கியமான பலரும் லயன் அருகிலேயே வாழ்ந்தோம் என்ற விடயத்திலும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதுபோலவே அந்த மக்களுடைய 200 வருட சாபக்கேடான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அவர்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வான அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்பதாக அவருடைய கருத்தும் நேற்றைய தினம் சபையில் அமைந்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இன்னும் பலரும் சபையில் இன்னும் பல விடயங்கள் குறித்து தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள். அது குறித்து இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். தமிழன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அரசியல் கைதிகளின் தடுப்பு காவலிலும் சட்ட நடைமுறைகளிலும் முரண்பாடு, சமத்துவம் குறித்து சாணக்கியன் எம்பி சபையில் கவலை.

0: தொடர்பாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்களை அவர் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். தமிழ் அரசியல் போராட்டத்துடன் தொடர்புடைய நபர்களை தொடர்ந்தும் தடுப்பு காவலில் வைத்திருப்பதிலும் அவர்களை சட்ட ரீதியாக நடத்தும் விதத்திலும் முரண்பாடு இருக்கிறது. இவர்களில் பலர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்படுவதும் மற்றும் வழக்கு விசாரணைகளிலும் கடுமையான தாமதங்களை எதிர்கொண்டு நீண்டகாலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இது சட்டத்தின் முன் சமநிலை, விகிதாசாரம் மற்றும் சமத்துவம் ஆகியவை தொடர்பான கடுமையான கவலைகளை ஏற்படுத்துகின்றன என இலங்கை தமிழரசுக் கட்சியுடைய பாராளுமன்ற குழு தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ராசானக்கியன் தெரிவித்திருக்கின்றார். அதுபோலவே ஒரு நாட்டில் அரசியல் போராட்டங்கள் அல்லது ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடும் நபர்கள் சாதாரண குற்றவாளிகளாக கருதப்படாமல் அரசியல் கைதிகளாக நடத்தப்பட வேண்டும் என்பது பல நாடுகளில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கை. ஐரோப்பிய கவுன்சில் உள்ளிட்ட சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட தரநிலைகளின்படி ஒரு நபரின் தடுப்பு காவல் என்பது முதன்மையாக அவரது அரசியல் நம்பிக்கைகள், செயற்பாடுகள் அல்லது அடையாளங்களிலிருந்து எழும் சந்தர்ப்பங்களிலும், குறிப்பாக அத்தகைய தடுப்பு காவல் அடிப்படை உரிமைகளை மீறும் வகையிலோ அல்லது விகிதாசாரத்துக்கு அப்பாற்பட்ட தண்டனை, அநீதியான அல்லது அரசியல் செல்வாக்குட்பட்ட சட்ட நடைமுறைகளின் விளைவாகவோ அமையும் பட்சத்தில் அவர் ஒரு அரசியல் கைதியாக புரிந்து கொள்ளப்படலாம். இலங்கைக்கே இது ஒரு தெளிவான முன்னுதாரணத்தை வழங்குகிறது. கடந்த கால கிளர்ச்சிகளை தொடர்ந்து மக்கள் விடுதலை முன்னணியுடன் தொடர்புடைய நபர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு அவர்கள் விடுவிக்கப்பட்டதோடு ஜனநாயக அரசியல் வாழ்க்கையிலும் அவர்கள் மீண்டும் இணைத்துக் கொள்ளப்பட்டனர். அவர்களில் பலர் இன்று பொது பதவிகளை வகிக்கிறார்கள். அரசியல் மோதல்கள் என்பன நீண்டகால தண்டனைக்குரிய தடுப்பு காவலுக்கு பதிலாக அரசியல் மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மூலமே கடந்த காலத்தில் தீர்க்கப்பட்டிருக்கின்றன என்பதை இது எடுத்துக்காட்டுகிற விடயத்தினையும் அவர் தெரிவித்திருந்தார். அதுபோலவே நீண்டகாலமாக நிலுவையில் இருக்கின்ற வழக்குகளில் குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்வதையும் வழக்கு தொடர்களையும் விரைவுபடுத்துவதற்கு சட்டமாதிபர் திணைக்களம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் என்ன, இவ்வாறான வழக்குகளில் நீதிமன்ற அமைப்புக்குள் ஏற்படும் தாமதங்கள் குறைப்பதற்கு எடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகளுடைய நியாயத்தன்மையின்மை, விகிதாசாரம் மற்றும் பாகுபாடின்மை ஆகிய கொள்கைகளுக்கு இடங்குதலை உறுதி செய்வதற்காக நீண்டகால தடுப்பு காவல் வழக்குகளை மறு ஆய்வு செய்வதற்கான வழிமுறைகள் ஏதேனும் நடைமுறையில் உள்ளனவா, நீண்டகால அல்லது ஆயுள் தண்டனை அனுபவித்தவர்களுக்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்குவதற்கு வசதி செய்வதில் அல்லது பரிந்துரைப்பதில் நீதியமைச்சு என்ன பங்கை வகித்திருக்கிறது போன்ற பல கேள்விகளையும் அவர் நேற்றைய தினம் சபையில் எழுப்பியிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாகிறது. இந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கு நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கால அவகாசம் கோரியிருந்தார். அந்த விடயத்தினையும் இந்த பத்திரிகை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல நேற்றைய தினம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பியும் நேற்றைய தினம் சபையில் பேசியிருந்தார். அர்ச்சுனாவுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சபாநாயகரிடம் கஜேந்திரகுமார் எம்பி வலியுறுத்தி என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையின் உட்பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாகியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் பொய் குற்றச்சாட்டை முன்வைத்த அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர் முன்வைத்திருந்தார். அர்ச்சுனா ராமநாதன் எம்பி மே 19 அன்று இந்த சபையில் உரையாற்றும் பொழுது எனது பெயரை கூறி ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். பாராளுமன்ற நூலகத்தில் வைத்து கௌசல்யா நரேந்திரன் என்பவர் தொடர்பில் நான் தவறாக குறிப்பிட்டதாக தெரிவித்திருந்தார். ஆனால் அவர் கூறுவது முற்றிலும் போய் நான் ஒருபோதும் அவ்வாறு பேசவில்லை என்பதுடன் சம்பந்தப்பட்ட நபரை நான் சந்திக்கவும் இல்லை. ஆனால் அந்த பெண் தொடர்பில் நான் பாராளுமன்றத்தில் வைத்து தவறாக கதித்தாக குறிப்பிட்டிருக்கின்றார் எம்பி. எனவே இவ்வாறான பொய்யான விடயத்தை கூறுவதன் மூலம் எனது நட்பெயருக்கும் களங்கம் ஏற்படும். இவ்வாறு குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் செயற்பாடானது எனது சிறப்புரிமையை மீறுவதாக அமையும். இதன்படி அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுடன் என்னை பற்றி பொய்யான விடயத்தை கூறியமைக்காக அவர் மன்னிப்பு கோர வேண்டும். இதனைத் தொடர்ந்து இந்த விடயத்தை சிறப்புரிமை குழுவுக்கு அனுப்பி வைப்பதாக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தெரிவித்திருந்தார். அதே சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் சபையில் பாராளுமன்ற இளைய தம்பி ஸ்ரீநாத்தும் உரையாற்றியிருந்தார். தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் அரசாங்கம் அசம்பந்தம் என்பதாக அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் தமிழன் பத்திரிகை ஒரு செய்தியை பிரசுரித்திருக்கிறது. நாட்டில் புறையோடி போயிருக்கின்ற தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விடயத்தில் அரசாங்கம் கண்டும் காணாமலும் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டினை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளைய தம்பி ஸ்ரீநாத் தெரிவித்திருக்கின்றார். கடந்த வாரத்தில் தமிழ் மக்களின் முள்ளிவாய்க்கால் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. அதன்போது கடந்த கால அரசுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த முறை தளர்வு போக்கு செயற்பட்டிருந்தாலும் பல இடங்களில் இன்னும் நெருக்கடி நிலைமைகள் காணப்படுகின்றன. முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்டவர்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. என்ன காரணத்துக்காக போராட்டம் ஆரம்பிக்க வழங்கப்பட்டதோ அதற்கான அரசியல் தீர்வுகள் சம்பந்தமாக எந்த முயற்சிகளும் இல்லை. எனவே இந்த விடயங்களை அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். ஜனாதிபதி மட்டக்களப்புக்கு வருகை தந்திருந்தார். இதன்போது பல அபிவிருத்தி திட்டங்களுக்கான அனுமதிகளை வழங்கியிருந்தார். அதனை வரவேற்கிறோம். ஆனால் தமிழ் மக்களை எதிர்பார்க்கின்றனர். அரசியல் தீர்வு தொடர்பாகவோ, மாகாண சபைகள் தொடர்பாகவோ, நீதி வழங்கல் தொடர்பாகவோ எந்த விடயங்களையும் கூறவில்லை. இது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஏமாற்றமாகவே இருக்கிறது. நாட்டின் பொருளாதார நிலைமைகளை சமப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் அவசியமானது. ஆனால் கடந்த காலங்களில் யுத்தத்தால் தமிழ் மக்கள் ஈடுபாட்டுடன் பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாத நிலைமை இருந்தது. இவ்வாறு அரசியல் ஸ்திரத்தன்மை இருந்தது. அதற்கான தீர்வு காண வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இந்த நாட்டில் புறையோடி போயிருக்கின்ற தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணும் விடயத்தில் அரசாங்கம் கண்டும் காணாமலும் இருக்கிறது என்ற விடயத்தினை அவர் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டியிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இதே சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் அமைச்சர் சுனில் செனவியும் ஒரு முக்கியமான கருத்தினை சபையில் சுட்டிக்காட்டியிருந்தார். கொழும்பு தேசிய கலாபவனத்தில் இருந்து பழமையான 42 ஓவியங்கள் மாயம், முழுவீச்சில் விசாரணைகளிடம் பெறுவதாக அவருடைய கருத்து அமைந்திருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. தினகரன் பத்திரிகையிலும் இது தொடர்பான செய்தியை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. கொழும்பு தேசிய கலாபவனத்தில் வைக்கப்பட்டிருந்த விலை மதிக்க முடியாத 42 பழமையான ஓவியங்கள் காணாமல் போயிருக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக அமைச்சின் செயலாளர் நியமனம் செய்திருக்கின்ற குழுவால் ஆரம்ப விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் குழு தற்போது சம்பந்தப்பட்ட தரப்பினர்களின் சாட்சியங்களை பதிவு செய்து வருகிறது. போலீஸ் விசாரணைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன என்று புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர் அமைச்சர் சுனில் செனவி நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். பல்வேறு முக்கியமான விடயங்கள் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் பொழுது வாய்மூல விடைக்கான வினாக்களின் பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுது இந்த கருத்தை அவர் தெரிவித்திருந்தார்.
1: එවකට සිටි සංස්කෘතික කටයුතු අධ්‍යක්ෂකගේ උපදෙස් පරිදි භාණ්ඩ සමීක්ෂණ මණ්ඩලයක් විසින් 2015 වර්ෂය සඳහා ජාතික කලාභවනයේ චිත්‍ර හා මූර්ති සමීක්ෂණය කිරීමෙන් අනතුරුව ඉදිරිපත් කරන ලද භාණ්ඩ සමීක්ෂණ වාර්තාව අනුව තොග පොතෙහි සඳහන්ව ඇති චිත්‍ර සංඛ්‍යාව
0: 280 කලාභවනத்தின் ප්‍රධාන කැලරි මற்றும் කෝරේරුඩිය පුදුපිතලි මේල්කොල්වදකාක මූලපටුදරන් මුරියාක කලාභවනම් තරන්දරකවිල්ලයි ඉරුදියාක 2020 ஆண்டு கிழக்கு கண்காட்சி மண்டபம் மாத்திரமே திறக்கப்பட்டிருக்கிறது. 2020 12 மாதம் 29 தேதியின் பின்னர் தேசிய கலாபவனம் பணிகளுக்காக மூடப்பட்டிருக்கிறது. கலாபவனத்தில் வைக்கப்பட்டிருந்த விலை மதிக்க முடியாத 42 பழமையான ஓவியங்கள் காணாமல் போயிருக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சினுடைய செயலாளர் நியமனம் செய்திருக்கின்ற குழுவால் ஆரம்ப விசாரணை முன்னெடுக்கப்பட்டிருப்பதுடன் குழு தற்போது சம்பந்தப்பட்ட தரப்பினர்களின் சாட்சியங்களை பதிவு செய்து வருகிறது. மேலும் இது தொடர்பில் மேற்கொள்ளப்படுகின்ற போலீஸ் விசாரணை நடவடிக்கைகள் தொடர்பாக கொழும்பு தெற்கு பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தால் அடிக்கடி மேற்கொள்ளப்படுகின்ற தகவல் கோரல்களுக்கு அமைவாக இறுதியாக அந்த பணியகத்தினுடைய 2025 7 மாதம் 14 தேதிய கடிதம் மூலம் வினவப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பொது கோப்பின் கீழ் 2025 8 மாதம் 13 தேதிய கடிதம் மூலம் தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்ற கருத்தினை அவர் நேற்றைய தினம் அவர்களுக்கு பதிலாக வழங்கியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அதுபோல இன்னொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. வீரகேசரிபதியுடைய முதற் பக்கத்தில் ஒரே நாளில் 1782 வாகனங்களுக்கு வங்கி கடன் பற்று பத்திரம் திறக்கப்பட்டது எப்படி, சபையில் முஜிபூர் எம்பி கேள்வி என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணலாம். இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்காக கடந்த சனிக்கிழமை வரி அதிகரித்ததை ஜனாதிபதி வர்த்தமானி வெளியிட்டிருந்தார். ஆனால் அதற்கு முன்தினம் வெள்ளிக்கிழமை 1782 புதிய வாகனங்களுக்கு வங்கிகளில் கடன் பற்று பத்திரம் திறக்கப்பட்டிருக்கிறது. இது எவ்வாறு முடியும், இந்த வாகனங்கள் யாருடையவை, ஜனாதிபதியின் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தில் இருக்கும் கிஷான் பாலேந்திரன், ஜனாதிபதியுடைய வலது கையாக இருக்கும் தம்மிக்க பெரேரா மற்றும் இஷார் நாணயக்கார் ஆகியோருடைய வாகனங்களாகும், அவர்களுக்கு இந்த செய்தி எவ்வாறு கிடைத்தது, இது மோசடி இல்லையா, இது திட்டமிட்ட குற்றமாகும் என முஜிபுர் ரஹ்மான் எம்பி தெரிவித்திருக்கின்றார். பார்லிமெண்டத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாடுகள் சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் மீதான பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதே அவரால் இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாட்டின் டொலருடைய பெறுமதி ஜனாதிபதியுடைய பேச்சு போன்று நேரத்துக்கு நேரம் மாறுபட்டு வருகிறது. காலையில் உள்ள பெறுமதி மாலையில் மாற்றமடைகிறது. இன்று காலையில் டொலரின் பெறுமதி 346 ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்ற பொழுதும் வெளியில் 355 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நாட்டில் இருக்கும் வங்கிகளுக்கு மத்தியிலும் டொலரின் பெறுமதி வித்தியாசமாகவே காணப்படுகிறது என்ற கருத்தினையும் அவர் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டியிருந்தார். அதுபோலவே இன்னும் பல விடயங்கள் அவரால் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் டொலர் பெறுமதி அதிகரித்தாலும் நாட்டுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என நிதி பிரதியமைச்சர் அமைச்சர் தெரிவிக்கிறார். இன்று சந்தையில் டாலர் இல்லை, டாலரின் பெறுமதி அதிகரித்து வருவதால் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுடைய விலையும் அதிகரித்து சேர்கிறது என்ற விடயத்தினை அவர் இதன் பொழுது சுழற்சி காட்டியிருந்தார். அதே போன்று ஜனாதிபதி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு கடந்த சனிக்கிழமை வரி அதிகரித்து வர்த்தமானி வெளியிட்டிருந்தார். ஆனால் அதற்கு முன்தினம் செவ்வாய்க்கிழமை 1782 புதிய வாகனங்களுக்கு வங்கிகளில் கடன் பற்று பத்திரம் திறக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் வாகனம் தொடர்பில் சட்டம் கொண்டு வருவதாக இருந்தால் அனைவருக்கும் ஒரே மாதிரி சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும். பாவித்த வாகனங்களை இறக்குமதி செய்கின்றவர்களுக்கு வங்கியில் கடன் பற்று பத்திரம் திறக்க முடியாது. அவர்கள் வங்கி கடன் பற்று பத்திரம் திறந்து செசி இலக்கம் பிள்ளை என்றால் வாகனம் கொண்டு வர முடியாது. இந்த சட்டம் கிஷான் பாலேந்திரன், தம்பிக்க பெரியரா மற்றும் இஷார நாணயக்காரவுக்கு இல்லை. எனவே நாட்டின் பொருளாதாரம் படிப்படியாக வீழ்ச்சியடைந்து செல்வதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு முன்னர் பெசில் ராஜபக்சவும் இவ்வாறுதான் டொலரின் பெறுமதி அதிகரிக்கும் பொழுது இந்த சபைக்கு வந்து டொலரின் பெறுமதி அதிகரித்தாலும் நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றார். இறுதியில் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டது, அந்த நிலையே மீண்டும் ஏற்பட போகிறது, அதனாலேயே நாங்கள் இந்த பயங்கரமான நிலையை உணர்த்துகிறோம் என்பதாக அவருடைய கருத்து நேற்றைய தினம் சபையில் அமைந்திருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதுபோல நாணய நிதியத்துக்கு செல்லுங்கள், புதிய ஒப்பந்தத்துக்கு செல்லுங்கள் என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் அரசுக்கு ஒரு அறிவுரை வழங்கியிருக்கிறார். அது தொடர்பான செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகைகளில் பிரசுரமாகியிருக்கிறது. அது குறித்து நாங்கள் பார்க்கலாம் இந்த விளம்பர இடைவெளியின் பின்னர்.
2: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
3: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
2: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

0: விளம்பரடைவிலையின் பின்னர் சுயாதீன செய்தி பார்வையிருக்கின்றோம். தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி பின்வருமாறு அமைந்திருக்கிறது. 2027 முதல் பெரும் கடன் மலைக்குள் நுழைகிறோம். மரண பொறிக்குள் தள்ளப்படும் நாடு. அரசு ஐஎம்எஃப்புடன் புதிய இணக்கப்பாட்டுக்கு செல்ல வேண்டும் என்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை ஏற்றுமதி இறக்குமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் மீதான பிரேரணையில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற பொழுதே இந்த கருத்து அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எமது கையிருப்பு 14.2 பில்லியன் டாலர் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்காகும். ஆனால் தற்போது எமது கையிருப்பில் இருப்பது 7 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். நாணய நிதியத்தின் நமது தற்போதைய கடன் நீட்டிப்பு திட்டம் 2027 மார்ச் மாதத்தில் முடிவடையும் பொழுது சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்க்கும் இலக்கு 14.2 பில்லியன் டாலர்களாகும். இந்த இடைவெளியை நிரப்புவதற்கு எதிர்வரும் 12 மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் தலா 600 மில்லியன் டாலர் வீதம் நாம் கையிருப்பை சேகரிக்க வேண்டியிருக்கும். அதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என்பதால் இறுதி நேரத்தில் நாணய நிதியத்துடன் நாட்டுக்கு பாதகமான ஒப்பந்தங்களுக்கு செல்வதற்கு பதிலாக இப்போதே நாணய நிதியத்துடன் தொடர்ச்சியான அடுத்த கட்ட வேலை திட்டம் ஒன்றுக்கு ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் செல்ல வேண்டும் என்ற விடயத்தினை அவர் நேற்றைய தினம் சபையில் தெரிவித்திருந்தார். வட்டிக்கு மேலதிகமாக கடனை திருப்பி செலுத்த வேண்டிய நிலை காணப்படுகிறது. நாம் இங்கு ஒரு கடன் மலைக்குள் நுழைகிறோம். ஆகையினால் புதிய இணக்கப்பாட்டை நோக்கி செல்ல வேண்டும். அமெரிக்க டாலர் 14.2 பில்லியன் இருக்க வேண்டிய காணப்பட்டாலும் 7 பில்லியன் டாலர் மட்டுமே காணப்படுகிறது. இதன் உண்மையான மதிப்பு 7 பில்லியனை விடவும் குறைவான அளவே பயன்படுத்த முடியும். தற்போது மாதத்துக்கு 600 மில்லியன் சேர்க்க வேண்டிய காணப்பட்டாலும் கூட மாதம் 60 மில்லியன் மட்டுமே கிடைத்து வருகிறது. எனவே பொருளாதார நெருக்கடி இல்லை என்று அரசாங்கம் தெரிவித்து வந்த போதிலும் நேற்றைய தினம் டாலர் 346 ரூபாவுக்கும் இன்று 354 ரூபாவும் அமைந்திருக்கிறது என்று நேற்றைய தினம் அவர் சபையில் தெரிவித்திருந்தார். இந்த நாட்டு மக்கள் வரிசையில் நிற்பதற்கு எதிர்க்கட்சி ஒருபோதும் விரும்பவில்லை. மருந்து தட்டுப்பாடு உர தட்டுப்பாடு வருவதற்கு நாம் விரும்பவில்லை. ஆகையினால் இந்த உண்மையை புரிந்து கொள்ளுமாறு நாம் அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கிறோம் என்ற விடயத்தினை அவர் நேற்றைய தினம் சபையில் தெரிவித்திருந்தார். அதுபோல நேற்றைய தினம் அமைச்சர் ஆனந்த விஜய் பாலவும் சபையில் பேசியிருந்தார். பல்வேறு முக்கியமான விடயங்கள் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருந்தாலும் பிரதான ஒரு விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாட்டில் இந்த சைபர் குற்றங்கள் அதிகரிக்கின்றன என்பதாக அவருடைய கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையின் 5ஆம் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. புதிய சட்டங்களை உருவாக்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு என்பதாக அதற்கு உபத்தலைப்பிடப்பட்டிருக்கிறது. நாட்டில் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்களை இல்லாதொழிக்கும் வகையில் நடைமுறையில் இருக்கின்ற சட்டங்களுக்கு மேலதிகமாக புதிய சட்டங்களை உருவாக்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். அதுபோல நேற்றைய தினம் சபையில் இடம்பெற்ற வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையில் தேசிய மக்கள் சக்தி எம்பி ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுதே அவர் இந்த கருத்தினை தெரிவித்திருந்தார். ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி எம்பி தமது கேள்வியின் பொழுது நிதி மோசடி தொடர்பாக நிபுணத்துவம் பெற்றவர்களை கொண்ட சைபர் குற்றச்செயல் தொடர்பான தனியான புலனாய்வு பிரிவுகள் நாட்டின் அனைத்து மாகாணங்களிலும் நிறுவப்பட்டுள்ளதா என்ற கேள்வினை எழுப்பியிருந்தார். இதற்கு தொடர்ந்தும் பதிலளித்த அமைச்சர் ஆனந்த விஜயபால நாட்டில் சைபர் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. அது தொடர்பில் கிடைத்து வரும் முறைப்பாடுகளும் அதிகரித்திருக்கின்றன. அந்த வகையில் சைபர் குற்றங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு மாகாண ரீதியில் பிரிவு அலுவலகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. எதிர்காலத்தில் ஊவா மற்றும் சபர்கோ மாகாணத்திலும் மேற்படி மாகாண பிரிவு அலுவலகங்களை உருவாக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நாட்டின் அனைத்து மாகாணங்களிலும் இவ்வாறு சைபர் குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அலுவலகங்கள் உருவாக்கப்படுகின்றன. இலங்கை மத்திய வங்கியின் நிதி கட்டமைப்பின் நிதி மோசடி ஆய்வு பிரிவு தொழில்நுட்ப அமைச்சு உட்பட சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் இணைந்ததாக செயற்படுகின்றன. பல்வேறு பேச்சுவார்த்தைகளும் இதுவரை நடைபெற்றிருக்கின்றன. அந்த வகையில் எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடிய சைபர் குற்றங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் என்பதுடன் நாட்டின் போலீஸ் துறை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு இணைந்ததான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சைபர் குற்றங்களை இல்லாதொழிக்கும் வகையில் நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு மேலதிகமாக புதிய சட்டங்களை உருவாக்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. சட்டங்களை மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. சைபர் குற்றங்கள் மற்றும் ஏனைய குற்றங்களை தடுக்கும் வகையிலான நடைமுறையில் உள்ள சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் தற்பொழுது திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றதாக
1: மூல்ய அபராத விமர்சனை கிரிம சந்தா ஸ்ரீலங்கா போலீசிய விசின் உசஸ்தாட்சணை சா தாட்சணிக்க மேவலாம் பாவிதா கரண அத்தர மித்திக்கே சந்தா குத்திம புத்தியை உதாகனிமட்ட கத்தித்து கரலான மிவனி அபராத சா அனிகுத் அபராத விமர்சனேதி குத்திம புத்தியை உதாகனிமட்ட
0: புதிய நீதிமன்ற நிர்மாணம் இந்த ஆண்டுக்குள் நிறைவடையும் என்பதான கருத்து அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலி புதிய நீதிமன்ற வளாகத்துக்கு காலி கோட்டையில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களும் இடமாற்றப்பட்டதன் பின்னர் அக்கட்டடங்களை நகர்ப்புற அபிவிருத்தி அதிகார சபையிடம் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. காலி பெலிகா புதிய நீதிமன்ற வளாக கட்டுமான பணிகள் இந்த ஆண்டுக்குள் நிறைவடையும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்திருக்கின்றார். பார்லமென்றத்தில் நேற்று பேசுகின்ற பொழுதுதான் இந்த விடயம் அவரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய அமர்வின் பொழுது வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் பொழுது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமனுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்க மதுகுட முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கின்ற பொழுதே அவர் இந்த கருத்தினை தெரிவித்திருந்தார். இன்றையதம் தமிழன் பத்திரிகை ஐந்தாம் பக்கத்தில் இந்த செய்தியை பிரசுரித்திருக்கிறது. காலி பெலிகா புதிய நீதிமன்ற வளாக கட்டுமான திட்டத்தின் ஒப்பந்தக்காரராக ஸ்ரீலங்கா அரசு பொறியியல் கூட்டுத்தாபனம் செயல்பட்டு வருகிறது. அந்த நிறுவனம் கடந்த சில வருடங்களாக கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதன் காரணமாக இந்த வளாகத்தின் மின்சாரம் மற்றும் இயந்திர அமைப்புகளின் பணிகள் இன்னும் நிறைவடைய வேண்டியிருக்கின்றன. எனவே நீதிமன்றங்களை பகுதிகளாக இடமாற்றுவதற்கான நடைமுறை சாத்தியக்கூறுகள் இல்லாததால் நீதிமன்ற வளாகத்தின் பணிகளை முழுமையாக நிறைவு செய்யாமல் புதிய நீதிமன்ற வளாகத்துக்கு நீதிமன்றங்கள் இடமாற்ற முடியாது. எனவே இதுவரையில் அங்கு நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆரம்பிக்க முடியாமல் போயிருக்கிறது. அனைத்து பணிகளையும் 2026 ஜூன் மாதத்தின் முதல் வாரம் அளவில் நிறைவு செய்து நீதிமன்ற நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கான கட்டடங்களை நீதிமன்றங்களிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது என்ற கருத்தினை அவர் நேற்றைய தினம் சபையில் தெரிவித்திருந்தார். அந்த கட்டடங்களுடைய உரிமை இந்த அமைச்சுக்கு சொந்தமானது அல்ல என்பதால் பொருத்தமான நடவடிக்கைகளுக்காக அவற்றை நகர்ப்புற அபிவிருத்தி அதிகார சபைக்கு விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் குறித்த சொத்துக்களை கையளிப்பது தொடர்பான இணக்கப்பாட்டை அந்தந்த காணிக்குரிய நிறுவனங்களிலிருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சின் செயலாளருக்கு இந்த அமைச்சால் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிற விடயத்தினையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற அபிவிருத்தி அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட காலி கோட்டையினுள் இயங்கி வரும் நீதிமன்ற நடவடிக்கைகளை காலி பெலிகா பிரதேசத்தில் கட்டப்பட்டுள்ள கட்டடத்தில் நிறுவுதல், காலி கோட்டையில் உள்ள பழைய நீதிமன்ற வளாக கட்டடங்களை நகர்ப்புற அபிவிருத்தி அதிகார சபையிடம் பொறுப்பளித்தல் மற்றும் எதிர்பார்க்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் கீழ் சுற்றுலா பயன்பாட்டுக்காக உபயோகித்தல் எனும் தலைப்பிலான அமைச்சரவை பத்திர தீர்மானத்துக்கு அமைய மேல் நீதிமன்ற கட்டடம் மற்றும் நீதவான் நீதிமன்ற கட்டடங்கள் உள்ளிட்ட காணிகளை அரசாங்க காணிகள் கட்டளை சட்டத்தின் 6 முதலாம் உபப்பிரிவின் விதிகளுக்கிணங்க இலவச கொடையாக நகர்ப்புற அபிவிருத்தி அதிகார சபைக்கு கையளிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தினையும் அவர் நேற்று தினம் சபையில் சுட்டிக்காட்டியிருந்தார். இதுபோல நேற்றைய தினம் பிரதியமைச்சர் அனில் ஜாயந்த் ஒரு விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். டொலரின் பெறுமதி உயர்வால் பொருளாதார பாதிப்பில்லை, நெருக்கடிக்கு இடமளிக்க மாட்டோம் என்கிறார் பிரதியமைச்சர் அனில் ஜாயந்த் என்பதாக அவருடைய கருத்தை தமிழன் பத்திரிகை முதற் பக்கத்தில் தந்திருக்கிறது. அரசாங்கத்தின் உள்ளக தீர்மானங்களால் டொலரின் பெறுமதி உயர்வடையவில்லை, வெளியக தாக்கங்களால் தான் டொலரின் பெறுமதி உயர்வடைந்திருக்கிறது. இதனால் பொருளாதார கட்டமைப்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சருமான அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ நேற்றைய தினம் சபையில் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு முக்கியமான விடயங்கள் அவரால் நேற்றைய தினம் சபையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஏற்றுமதி மற்றும் வெளிநாட்டு பண பரிமாற்றங்களுக்கு மேலதிகமாக வெளிநாட்டு நாணயத்தை பெற்றுக் கொள்வதில் இந்த 27 தேதி பெரும் எதிர்பார்ப்பு இருக்கிறது. சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சபை இலங்கைக்கு 700 டாலர்களை வழங்கும். அத்துடன் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து இந்த வருடத்துக்குள் 480 டாலர்கள் வரை பெற்றுக் கொள்ள முடியும். உலக வங்கியிடமிருந்து 150 டாலர்களும் அதன் இணை நிறுவனம் ஒன்றிடமிருந்து 50 டாலர்களும் கிடைக்க இருக்கின்றன. எனவே தற்போதைய நிலைமையை முகாமைத்துவம் செய்வதில் எந்த சிக்கலும் கிடையாது என்ற கருத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார்.
2: වඩාත් විධිමත් විදිහට මේවා කාර්යක්ෂම කරගන්න. ඒක තමයි කාගෝ ෆ්ලෝ සිස්ටම් එකනොත් අපි බලාපොරොත්තු වෙන්නේ ඉතාලම කෙටි කාලයක් ඇතුළත වේගවත්ව අපේ සහය ඒ ආයතනවලට ලබා දෙනවා. ඒ වගේම මේක දෙවෙනි කොටස තිබුණා e-recovery vessel service charges. ඒ කියන්නේ භාණ්ඩ ආනයනය කරලා
0: அரசாங்கத்தின் உள்ளக தீர்மானங்களினால் டொலரின் பெறுமதி உயர்வடையவில்லை, வெளியக தாக்கங்களில் தான் டொலரின் பெறுமதி உயர்வடைந்திருக்கிறது. இதனால் பொருளாதார கட்டமைப்புக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது, டொலரின் பெறுமதி உயர்வடைகிறது. கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஏற்பட்ட கதியே இந்த அரசாங்கத்துக்கு ஏற்படும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுகிறார்கள். தவறான பொருளாதார கொள்கையினால்தான் 2022 பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது, அவ்வாறான நிலை எமது அரசாங்கத்தில் ஏற்படாது. புதிய கிழக்கின் மோதல் நிலைமையால் மத்திய கிழக்கின் மோதல் எளிமையால் எரிபொருள் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. இதனால்தான் எரிபொருள் மற்றும் எரிவாயுவின் விலைகள் அதிகரிக்கப்பட்டன. எரிபொருள் விநியோகத்தை பாதுகாப்பதற்காக கோட்டா முறைமை அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. நாட்டிலிருந்து டொலர் வெளியேற்றலை தடுப்பதற்காக வாகன இறக்குமதிக்கு தற்காலிகமாக 50% மேலதிக வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் தவிர்த்து ஏனைய தனிப்பட்ட வாகனங்களுக்கான தீர்வு வரியும் தற்காலிகமாக திருத்தப்பட்டிருக்கின்றன. வாகன இறக்குமதி தற்காலிகமாக மட்டுப்படுத்தப்படும் என்ற கருத்தினை அவர் நேற்றைய தினம் சபையில் தெரிவித்திருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆசிரிய ஆலோசகர்களை விரைவில் நிரந்தரமாக்க நடவடிக்கை பாராளுமன்றத்தில் பிரதி கல்வி அமைச்சர் நளின் ஹேவகி உறுதி என்பதான ஒரு செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்தில் பிரசுரமாக இருக்கிறது. நாடளாவிய ரீதியில் நீண்டகாலமாக பதில் கடமை அடிப்படையில் பணிபுரிந்து வரும் ஆசிரிய ஆலோசகர்களை விரைவில் நிரந்தரமாக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரதி கல்வி அமைச்சர் நளின் ஹேவகி பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வாய்மூல உடைக்கான வினாக்கள் வேளையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் உத்மாலெப்பை எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுதே பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்தார். நீண்டகாலமாக பதில் கடமை அடிப்படையில் கடமையாற்றும் ஆசிரிய ஆலோசகர்கள் மற்றும் வளவாளர்களை நிரந்தரமாக்குவதற்கு கல்வி அமைச்சு மேற்கொண்டிருக்கின்ற நடவடிக்கைகள் குறித்தும் அவரால் நேற்றைய தினம் சபையில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தி அவருடைய கருத்து நேற்றைய தினம் சபையில் அமைந்திருந்தது. எனவே அதற்கு பதிலளித்து பேசிய பிரதி கல்வி அமைச்சர் நளின் ஹேவகி மேலும் தெரிவிக்கையில், பதில் கடமை ஆசிரிய ஆலோசகர்களை நிரந்தரமாக்குவதற்கான தற்போதைய நடவடிக்கைகள் முகாமைத்துவ திணைக்களத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே ஒரு தரப்பினரின் இதன் கீழ் நியமனம் பெற்றிருக்கிறார்கள். இப்போது நியமனம் பெறாதவர்கள் மீண்டும் விண்ணப்பங்கள் கோரப்படும் பொழுது விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். ஆசிரிய ஆலோசகர் பதவிகள் உருவாக்கப்பட ஆரம்ப காலகட்டத்தில் மாகாண கல்வி செயலாளர்கள் அல்லது மாகாண கல்வி பணிப்பாளர்கள் ஊடாக நியமனம் பெற்று நீண்டகாலமாக பணியாற்றி வந்த அதிகாரிகளுக்கு அவர்களின் விருப்பத்திற்கு அமைய கடந்த 2022 முதலாம் மாதம் 2 அன்று ஆசிரியர் ஆலோசகர்களாக வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த சேவைக்குள் உள்வாங்கப்படுவதற்கு விருப்பம் தெரிவித்து விண்ணப்பிப்பதற்கான கால எல்லை கடந்த 2025 2 மாதம் 15 வரை வழங்கப்பட்டிருந்தது. அந்த காலப்பகுதியிலும் ஆசிரியர் ஆலோசகர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படாத அதிகாரிகளை மீண்டும் ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு மாகாண அதிகாரிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் நேற்றைய தினம் சபையில் தெரிவித்திருந்த விடயங்களையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அந்த விடயங்களோடு நாங்கள் பாராளுமன்ற விவகாரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அடுத்த விடயங்கள் குறித்து பார்க்கலாம். இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி பின்வருமாறு அமைந்திருக்கிறது. தேர்தலை பழைய முறையில் நடத்துவது சாத்தியமற்றது. தேர்தல் தாமதம் குறித்து பாராளுமன்ற குழுவில் சட்டமாதிபர் திணைக்களம் விளக்கம் என்பதாக அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பழைய தேர்தல் முறைமையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவது சாத்தியமற்றது. புதிய தேர்தல் முறைமையின் கீழ் தேர்தலை நடத்துவதாயின் அதற்கு தற்காலிக திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று சட்டமாதிபர் திணைக்களம் மாகாண சபை தேர்தல் தொடர்பான பாராளுமன்ற செயற்குழுவில் விடயங்களை முன்வைத்திருக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு நாட்டில் ஒரு சட்டம் இல்லை என்று தேர்தல் ஆணைக்குழு 2024 பிப்ரவரி மாதம் உத்தியோகபூர்வமாக அறிவித்தமை தொடர்பில் குழுவினுடைய எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களான சாணக்கியன் ராசமாணிக்கம், மனோ கணேசன், நிசாம் காரியப்பர் ஆகியோர் கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தி மந்தகரமான செயற்பாடுகளுக்கு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் விதப்புரைகள் மற்றும் யோசனைகளை முன்வைக்கும் பாராளுமன்ற செயற்குழு அதன் தலைவர் அமைச்சர் விஜய் தேர தலைமையில் நேற்று பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கூடியிருந்தது. கடந்த கூட்டத்தின் பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கோரிய 4 அறிக்கைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. முழுமையான அறிக்கைகளை சட்டமாதிபர் திணைக்களம் சமர்ப்பிக்காத நிலையில் சாணக்கியன் அதற்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தார். சாணக்கியன் ராசமாணிக்கம் சமர்ப்பித்த தனிநபர் பிரிவினை தொடர்பில் பொது நிர்வாக அமைச்சர் முன்வைத்த விடயங்கள் தொடர்பிலும் உயர் நீதிமன்றம் வழங்கிய வியாக்கியானம் தொடர்பிலும் கோரிய அறிக்கையை சட்டமாதிபர் திணைக்களம் சமர்ப்பிக்காததற்கும் இதன் பொழுது அதிருப்தி வெளியிடப்பட்டிருந்தது. மாகாண சபை தேர்தலை பழைய விகிதாசார தேர்தல் முறையில் நடத்த முடியுமா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த சட்டமாதிபர் திணைக்களம், பழைய விகிதாசார தேர்தல் முறையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது சாத்தியமற்றது என்றதான விடயத்தினை அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மிக முக்கியமான ஒரு விவகாரமாக அந்த விவகாரம் பார்க்கப்பட்டிருந்தது. அதுபோலவே 2017 அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய தேர்தல் முறையில் ஒரு தற்காலிக திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சட்டமாதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகள் விடயங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று புதிய தேர்தல் முறையில் பெண் பிரதிநிதித்துவம் மற்றும் இளைஞர் பிரதிநிதித்துவத்துக்கான ஒதுக்கீடுகள் தொடர்பில் பாராளுமன்றத்தின் ஊடாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அந்த குழுவின் உறுப்பினரான மனோ கணேசன் இதன் பொழுது வலியுறுத்த விடயங்களும் பிரதானமான விடயங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுபோல மற்றொரு பிரதான விவகாரம் தொடர்பாக நேற்றைய தினம் நாமல் ராஜபக்சே எம்பி ஒரு கருத்தினை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து, இந்த பிள்ளையானுக்கும் ராஜபக்சேக்களுக்கும் ரகசிய சந்திப்பு இடம் பெறவில்லை என்பதை இந்த விடயத்தினை அடிப்படையாக கொண்டதாக அமைந்திருக்கிறது. அந்த விடயம் குறித்து நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம். இந்த விளம்பர இடைவெளியை தொடர்ந்து

0: அறிவுரையின் பின்னர் சுயாதீன செய்தி பரவலுக்கூடும். தமிழன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. பிள்ளையானுக்கும் ராஜபக்சேக்களுக்கும் ரகசிய சந்திப்பிடம் பெறவில்லை, அதற்கான தேவை தமக்கில்லை என நாமல் எம்பி சுட்டிக்காட்டு என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் சிவரசத்துறை சந்திரகாந்தன் சிறைச்சாலையில் இருந்தபொழுது அவரை சட்டப்பூர்வமாக சிறைச்சாலை அதிகாரிகள் முன்னிலையில் சந்தித்தோம். அவ்வாறு இருக்கையில் மக்கள் பணத்தை வீணடித்துக் கொண்டு பிரான்சுக்கு சென்று அவரை ரகசியமாக சந்தித்த தகவலை பெற்றுக் கொள்ள வேண்டிய தேவை எமக்கோ அல்லது ராஜபக்சேவருக்கு கிடையாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமையுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார். பத்திரமுல்லையில் உள்ள கட்சியினுடைய தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே அந்த விடயம் அவரால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த 2019 இலங்கையில் நடத்தப்பட்ட கொடூரமான உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தற்போதைய அரசினால் தங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக திட்டமிட்டப்படி திசை திருப்பப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான கோப்புகளை மூடி மறைத்த அதிகாரிகளுக்கு தற்போதைய அரசியல் உயர் பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய நாமல் ராஜபக்சே தாக்குதலை திட்டமிட்டு வழிநடத்தியவர்களுடைய பெற்றோர் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய தீவிர உறுப்பினர்களாக செயற்பட்டவர்கள். எனவே தாக்குதல்காரருடைய தந்தை ஜேவிபியினுடைய தேசிய பட்டியலில் இடம்பெற்றிருந்தவர் என்பதும் வெளிப்படையானது. எனவே தாக்குதல் கோப்புகளை மூடி மறைத்தவர்களிடமே தற்போது விசாரணைகள் ஒப்படைக்கப்பட்டு ராஜபக்சேக்களையும் பிள்ளையானையும் இதில் தொடர்படுத்துவதற்காக பிரான்சுக்கு சென்று வாக்குமூலங்களை பெறும் நாடகங்கள் அரங்கேற்றப்படுகின்றன. இதன் மூலம் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் சூத்திரதாரிகளுடைய இறுதி பின்னணி ஜேவிபியிடமே இருப்பது தெளிவாகிறது. தேர்தல் காலங்களில் சர்வதேச நாடுகளின் தொடர்புகள் மற்றும் சான்றுகள் தம்வசம் இருப்பதாக கூறியவர்கள் தற்போது தங்களது ஆட்சியில் ஏன் அந்த ஆதாரங்களை நீதிமன்றில் சமர்ப்பிக்கவில்லை? போலீஸ் மற்றும் சட்டத்துறை அமைச்சுக்கள் தற்போது ஜேவிபியின் விருப்பத்துக்கு ஏற்பவை சட்டத்தை வளைத்து வருகிறார்கள். ராணுவத்தினரை அவமதித்ததாக ராஜபக்சேக்கள் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை நிராகரிக்கிறோம். எல்டிடிஇ அமைப்பை தவிர இலங்கையில் வரலாற்றில் ஜேவிபியினரே கடந்த காலங்களில் அதிகளவான ராணுவத்தினரை படுகொலை செய்தார்கள். தங்களின் அரசியல் தோல்விகளையும் ராணுவத்தினருக்கு இழைத்த அநீதிகளையும் மறைப்பதற்காகவே ராணுவத்தினர் குறித்து ஜேவிபி தற்போது நாடகம் ஆடுகிறது. பாராளுமன்றத்தில் அண்மையில் ஏற்பட்ட மோதல் சம்பவங்கள் கவலைக்குரியது. தற்போதைய பாராளுமன்றம் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் அலுவலகம் போல மாற்றப்பட்டு வருகிறது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தனது வரப்பிரசாதங்கள் குறித்து பேசும் பொழுது அவர் வெளியேறுகிறார். சபாநாயகர் நடுநிலையாக செயற்பட வேண்டும். தேசிய மக்கள் சக்திக்கு மாத்திரம் உரிய சபாநாயகரை போல நடந்து கொள்ளக் கூடாது என்பதான விடயத்தினை அவர் நேற்றைய தினம் கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் பொழுது தெரிவித்திருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணலாம். வீரகேசரி பத்திரிகையுடைய முதல் பக்கத்தில் ஒரு புகைப்படம் பிரசுரமாக இருக்கிறது. பொதுநலவாய கற்றல் பேரவையினுடைய 63வது நிர்வாக சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஐக்கிய ராஜ்யத்தின் லண்டனுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருக்கும் பிரதமர் கருணாநிதி ஹரணி அமரசூரிய நேற்று முன்தினம் ஐக்கிய ராஜ்யத்தின் வெளிவகார செயலாளரை சந்தித்த பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படமாக அமைந்திருக்கிறது. அவர் பல்வேறு முக்கியமான சந்திப்புகளிலும் ஈடுபட்டிருப்பதையும் இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையிலும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பிரிட்டன் வெளிவகார செயலாளருடன் இலங்கை பிரதமர் ஹரணி சந்திப்பு, நல்லிணக்க முயற்சிகள், பொருளாதார கொள்கைகள் குறித்து கலந்தாய்வு என்பதாக அதற்கு காலை முரசு பத்திரிகையை தலைப்பட்டிருக்கிறது. பிரிட்டனுக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டிருக்கின்ற இலங்கை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அந்நாட்டு வெளிவகார செயலாளர் யுவட் கூப்பரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து கலந்துரையாடியிருக்கின்றார். இந்த சந்திப்பின் பொழுது இலங்கையுடைய தற்போதைய அரசியல், பொருளாதார மாற்றங்கள் மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்து விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. அண்மையில் இலங்கையை பாதித்த தித்வா சூறாவளி பேரழிவை தொடர்ந்து நாட்டினுடைய மேல் கட்டுமானம் பொருளாதார மீட்சி பணிகளுக்காக பிரிட்டன் அரசு வழங்கி வரும் தொடர்ச்சியான நிதியுதவிகளும் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளுக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரிய இலங்கையின் சார்பாக தனது நன்றியினை தெரிவித்திருந்தார். அத்துடன் இலங்கை மற்றும் பிரிட்டன் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக தொடர்புகள் மற்றும் ஏற்றுமதி உத்திகளை மேம்படுத்துவதற்கு பிரிட்டன் வழங்கி வரும் பங்களிப்புகளையும் அவர் இதன் பொழுது பாராட்டியிருக்கின்றார். அதுபோலவே பிரிட்டன் கல்வி செயலாளருடன் பிரதமர் ஹரணி விசேட சந்திப்பு ஒன்றில் ஈடுபட்டிருக்கின்றார். இருதரப்பு கல்வி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இதன் பொழுது ஆராயப்பட்டிருக்கிறது. பிரிட்டனுக்கு உத்தியோகபூர்வ பயணம் மேற்கொண்டிருக்கின்ற இலங்கை பிரதமர் கருணாநிதி ஹரணி அமரசூரிய அந்நாட்டினுடைய கல்வி செயலாளர் பிரிட் ஜெட் பிரிப்சனை சந்தித்து இருதரப்பு கல்வி ஒத்துழைப்புகள் குறித்து கலந்துரையாடியிருக்கின்றார். இரு நாடுகளுக்கும் இடையே கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைகளில் நீண்டகாலமாக நிலவி வரும் வரலாற்று ரீதியான உறவுகளை மேலும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது குறித்தும் இந்த சந்திப்பின் பொழுது பேசப்பட்டிருக்கிறது. இரு நாடுகளுடைய கல்வி நிறுவனங்களுக்கு இடையே வலுவான கூட்டுறவை பேணுதல், உயர்கல்வியின் தரத்தை சர்வதேச மட்டத்தில் உறுதிப்படுத்துதல் மற்றும் மாணவர்கள் கல்வியாளர்களுக்கான புதிய கல்வி வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கான முக்கியத்துவம் குறித்து இருதரப்பினரும் விரிவாக ஆராய்ந்திருக்கின்ற விடயத்தினையும் நாங்கள் அதில் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல தினகரன் பத்திரிகையுடைய உட்பக்கத்திலும் ஒரு செய்தி பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருந்ததை நாங்கள் காணலாம். முஸ்லிம் பாடசாலைகளுக்கு 5 நாட்கள் விசேட விடுமுறை என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் உள்ள அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் 27ஆம் தேதி புதன்கிழமை முதல் 31ஆம் தேதி வரை விசேட விடுமுறை வழங்குவதற்கு கல்வி அமைச்சர் தீர்மானித்திருக்கிறது. வரவிருக்கும் புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு பாடசாலைகளுடைய முதலாம் தவணைக்கான விடுமுறையினை அடிப்படையாக கொண்டும் இந்த விசேட தீர்மானம் எட்டப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் கூறப்பட்டிருக்கிறது. அனைத்து முஸ்லிம் பாடசாலைகளினதும் அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இந்த விடுமுறை தினங்களில் கவனத்தில் கொள்ளுமாறும், விடுமுறை முடிவடைந்து மீண்டும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வழமை போல் பாடசாலைகள் அனைத்தும் ஆரம்பமாகும் என்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக விபரங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ சுற்று நிருபங்கள் கல்வி அமைச்சின் ஊடாக அனைத்து மாகாண கல்வி திணைக்களங்களுக்கும் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை மேற்கோள் காட்டிய அந்த செய்தி பிரசுரமாக இருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தவறான புரிதலால் ஏற்பட்ட சர்ச்சை, 15 வயது சிறுமி விவகாரத்தில் அமுனுகம மன்னிப்பு கோரல் என்பதான ஒரு செய்தியையும் நாங்கள் இன்றைய தினம் காலை முரசு பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. அனுராதபுரம் அட்டமாஸ்தானாபதி தேரருடைய கைது விவகாரம் தொடர்பில் தான் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் அந்த வழக்கோடு தொடர்புடைய 15 வயது சிறுமியை நோக்காக கொண்டவை அல்ல என்று முன்னாள் சர்வஜன பலய கட்சியினுடைய தேசிய அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திலும் அமுருகம விளக்கம் அளித்திருக்கிறார். அத்துடன் ஏற்பட்ட தவறான புரிதல் குறித்து அவர் தனது வருத்தத்தை பகிரங்கமாக மன்னிப்பு கோரியிருக்கிறார். முன்னதாக நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் அட்டமஸ்தான அதிபதி தேரருடைய கைது நடவடிக்கை பாலியல் தொழிலாளி ஒருவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்பட்டது என்று திலும் அமுனமாக குறிப்பிட்டிருந்தார். இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர் ஒரு சிறுமி என ஊடகங்களில் வெளியான தகவல்களை அடுத்து சிறுமியை இத்தகைய பதங்களால் விவரித்த திலும் அமுனகமுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் கடுமையான கண்டனங்களும் விமர்சனங்களும் எழுந்திருந்தன. இந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் திலும் அமுனகம தனது புதிய விளக்கத்தை மன்னிப்பாக கோரியிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த தகவல்களோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளைய தினமும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் என்றும் உங்களுடன் இணைந்திருப்பாங்க புவனேஷ் அண்ட் சங்கர் இணைந்திருப்பாங்க. இரண்டாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டே டியூன் மக்களே.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
2: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த வாரத்தில் இதனால் வெள்ளிக்கிழமையாக இந்த வெள்ளிக்கிழமை நாளில் பாத்தீங்கன்னா நிறைய இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. கொழும்பில் என்ன சொல்றது, ஒரு காட்டு காட்டிக்கொண்டிருக்கிறது மழை. நான் தான் மழை அப்படின்னு சொல்லி காட்டிக்கொண்டிருக்கிறது. ஆக மழை அதிகமாக பெய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வாகனம் செலுத்த போதும் சரி, பாதையில் செல்லும் போதும் சரி, மிக அவதானமாக செல்ல வேண்டும். கூலிகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சரியாக கவனமாக பார்த்து செல்ல வேண்டும். வாகனம் சாரதிகளை தயவு செய்து மிக மிக கவனமாக செல்லுங்கள். உங்களது வேகத்தை உங்களது கட்டுக்கோப்பில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். காரணம், இந்த மழை காரணமாக பாதை சரியாக தெளிவாக தெரியாது. அதே போல தடுப்பான் சரியாக பயன்படுத்த முடியாது, அதாவது சரியாக வேலை செய்யாது. இப்ப டிஸ்பிளேக்கு என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், மழை நீர் பட்ட உடனே கொஞ்சம் வழங்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே போல பாதை வழங்கக்கூடிய தன்மை இருக்கும். அப்ப இந்த இரண்டு மூன்று விஷயங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும் போது, எங்களுக்கு பொருத்தப்பாடு இல்லாமல் இருக்கும் போது நாங்கள் மிக அவதானமாக செல்ல வேண்டும் இல்லையா. கத்திபில் நடப்பது போலதான் இந்த இந்த இரண்டு மூன்று நாட்கள் நீங்கள் செல்ல வேண்டும். காரணம், இந்த மழை தொடர் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதே போல இந்த தொடர் மழையின் காரணமாக மண் சேவை அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற இடங்கள் இருப்பவர்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும் என்பதும் இங்கே முக்கியமான விடயமா இருக்கிறது. ஏராளமான விடயங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தலத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடிபுத்திரத்திற்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். 2996 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 10, 19, 33, 34. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 10, 19, 33, 34. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 92,92,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,15,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள், ராசியாக கடகராசி தெளிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 16, 18, 39, 60. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும், 4,882 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ராசியாக கடகராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 16, 18, 39, 60. 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 1,64,76,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜெக்பர் பரிசாக 40 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுப்பிரி ஜன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள், 904 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 6, 4, 5, 8, 0, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 6, 4, 5, 8, 0, 2. நேற்று நாளில் 37,49,040 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,91,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜாயசம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 5, 8, 0, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 5, 8, 0, 2. நேற்று நாளில் 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 23 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 57,70,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர் பால்லத்திற்கான வெற்றி முடிவுகள், 3,170 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 52, 53, 57, 67. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 52, 53, 57, 67. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 1, 8, 0, 9, 8. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 1, 8, 0, 9, 8. 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 69,34,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 12,72,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சனிஜாலத்துறைக்கான வெற்றி முடிவுகள், 5,331 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 16, 21, 27, 69. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 16, 21, 27, 69.
லக்கி சான்ஸ் சீட் மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 9, 4, 6, 4, 6. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், லக்கி சான்ஸ் சீட் மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 9, 4, 6, 4, 6. 2,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 78,23,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,13,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கப்பல் குளத்திற்கான வெற்றி முடிவுகள், 2,346 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து W, சூப்பர் இலக்கம் 20, வெற்றி இலக்கங்கள் 36, 47, 61, 66. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து W, சூப்பர் இலக்கம் 20, வெற்றி இலக்கங்கள் 36, 47, 61, 66. 20,00,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2,00,000 பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,44,95,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 27,34,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட 1,000 சீட்டிலிருப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், சசரிலத்திற்கான வெற்றி முடிவுகள் 4, 11, 50. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் 4, 11, 50. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 41,24,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட அபிவிருத்தலோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: ரசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன்.

0: காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசனம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உற்சாகமாக எனது கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு பைக் கொண்டு வேணும்னு சொல்லி நீங்க ஆசைப்படுறீங்க, அப்படி ஒரு ஆசை இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஆசையை சரியாக செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாங்க வேண்டிய பைக் என்னன்னு சொன்னால் CT 100 என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். காரணம் ஒரு லீட்டருக்கு பாத்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் கொடுக்கிறது, 80 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கிறது, ஆக சூப்பரான விஷயமா இருக்கிறது. அதே போல ஒருத்தரைக்கும் நீங்க வேலைக்கு செய்றீங்க, வேலைக்கு போறீங்க, ஒவ்வொரு நாளும் ஒரு வேலைக்கு போகும்போது நீங்கள் போக்குவரத்துக்காக நிறைய பணத்தை செலவழிப்பீங்க, அல்லது நீங்க பேருந்தில் போகும்போது பல இன்னல்களை நீங்கள் சிக்க நேரிடும், சாணங்கள் அறுக்கும், அதே போல ஆடைகள் கலைஞ்சு போகும் என்று பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இல்லாட்டி பஸ் மிஸ் ஆகும், இப்படியான பிரச்சனைகள் இருக்குது. அப்ப நாங்க எங்களுக்கு ஒரு பைக் ஒன்று இருந்தா அது ரொம்ப ரொம்ப இலேசா இருக்கும் இல்லையா. அதான் சொல்றது CT 100 வாங்கி கொண்டீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு போறதுக்கெல்லாம் மிக மிக உதவியாக இருக்கும். இப்போது பார்த்தா USB சார்ஜர் போன்ற விஷயங்கள்லாம் அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பரான விஷயம், நீங்க உங்களுக்கு தெரியும் பஜாஜ் என்று சொன்னாலே அது சிறந்த ஒரு நாமம் என்பதை உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, அது எப்படியுமே உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் CT 100 வாங்கிக் கொள்ளுங்கள் என்பதையும் நான் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கின்றேன். அதே போன்று இன்னொரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் இல்லாம தான் நீங்க என்ன செய்யணும், காலையிலே பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் மழையில் நனைஞ்ச பிறகு உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் வரும். அப்போ தலைவலி காய்ச்சல் வரும்போது நீங்க யோசிப்பீங்க, என்னடா செய்யறது, இன்னைக்கு பல வேலைகள் இருக்குது, நான் எல்லாத்தையும் முடிக்கணும்னு சொல்லி யோசிப்பீங்க. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இருக்கிறது, மெல்டோல். மெல்டோலன் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும் சரிதானே. அப்போ மெல்டோலன் நீங்க எப்போதுமே வைத்துக் கொள்ளுங்கள், இது ஒரு வகையான பாராசிட்டமோல் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் சரி. அதே போல கிளிப் கலோஜின் நேச்சுரல், ஏன் இதை எடுக்க சொல்றேன்னு சொன்னால் அது அழகான தோற்றம், அதாவது அழகு மாத்திரமே நேர் நாங்கள் மேற்பார்வைக்கு பார்க்கின்ற அழகு மாத்திரமே போதாது இல்லையா, எங்களுக்கு உள்ளழகும் இருக்க வேண்டும், அதாவது அழகான தோற்றம் இருக்க வேண்டும், அதே போல அழகான எலும்பு, அதாவது அழகான கூந்தல் இருக்க வேண்டும், வலுவான கூந்தலாக இருக்க வேண்டும், வலுவான எலும்புகள் இருக்க வேண்டும் போன்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா. அப்படி எல்லாம் இருக்க வேணும்னு சொன்னா நீங்கள் கிளிப் கலோஜின் நேச்சுரல் நீங்க எடுத்துக்கணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் சரியாகிடும். அதே போல இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்க எங்க எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகில் ஃபுட் சிட்டி, அதே போல இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சந்தோஷமாக உற்சாகமாக வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற சங்கர்
1: சொல்லுங்க. புவனேஷ்,
0: அதாவது வெளியில மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி
1: காலையிலே வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய நாள் நம்ம கதைத்த தலைப்புக்கு இன்றைய நாள் பொருத்தமா இருக்கு,
0: பொருத்தமா இருக்கு, நேற்றைய நாளும் பொருத்தமா தான் இருந்தது.
1: ஆமா ஆமா,
0: இரவில் தன்னுடைய வேலையை காட்டி
1: விட்டது. நேற்று முழு நாளும் வந்து பாத்தீங்கன்னா மிதமான வெயில்.
0: ஆமா
1: ஆஹா, அப்படின்னு எல்லாரும் நினைக்கும் போது இரவு
0: இந்த வாரம் அப்படின்னு வந்து போட
1: லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன் சொல்லி வீடிய வீடிய செய்கைதான்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். மழையில தூங்கும் போது நல்லா இருக்கும், வேலைக்கு கிளம்பும் போதுதான் கவலையா இருக்கும்.
1: பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மண்டே காலையில வேலைக்கு போறது மாதிரி ஒரு கஷ்டம், அப்படி இல்ல மழை நாள்ல காலையில வேலைக்கு போற மாதிரி ஒரு கஷ்டமும் கஷ்டம் தான் இல்லையா,
0: அவ்வளவு கஷ்டம். நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாசா குலத்திற்கான வெற்றி இலக்கங்களை பார்க்க போகின்றோம். 312வது சீட்ல புவார்த்துக்கான வெற்றி முடிவுகள், ராசியாக தனுசு ராசி தெரிவாகி இருக்கிறது, வெற்றி இலக்கங்கள் 38, 51, 53.
1: மீண்டும் ஒருமுறை, ராசி தனுசு வெற்றி இலக்கங்களாக 38, 51, 53.
0: சிறப்பு இலக்கங்களாக 5, 0, 2, 3 தெரிவாகி இருக்கிறது,
1: சிறப்பு இலக்கங்களாக 5, 0, 2, 3.
0: நேற்றைய நாளில் மொத்தமாக 500,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது, 50,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது, மொத்தமாக 94,95,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ, 4,438 சீட்டில் புவார்த்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து வை, வெற்றி இலக்கங்கள் 24, 37, 50, 77.
1: மீண்டும் ஒரு முறை, ஆங்கில எழுத்து வை, வெற்றி இலக்கங்களாக 24, 37, 50, 77.
0: நேற்றைய நாளில் 20,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது, 2,50,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது, மொத்தமாக 1,27,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
1: அடுத்த சூப்பர் பரிசாக 6,33,86,042 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிருக்கப்பட்ட மகாஜன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ, 6,196 சீட்ல வார்த்தைக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து கியூ, வெற்றி இலக்கங்கள் 0, 9, 6, 1, 5, 0.
1: மீண்டும் ஒருமுறை, ஆங்கில எழுத்து கியூ, வெற்றி இலக்கங்களாக 0, 9, 6, 1, 5, 0.
0: நேற்றைய நாளில் 25 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2,13,27,680 ரூபாய் பெறுமதியான பழப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
2: அடுத்த சூப்பர் பரிசாக 2,88,53,348 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதான இல்லத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,226 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 17, 40, 42, 47.
2: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்களாக 17, 40, 42, 47.
0: 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 59,74,960 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
2: அடுத்த சூப்பர் பரிசாக 12,30,73,411 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,544 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ் சூப்பர் இலக்கம் 20 வெற்றி இலக்கங்கள் 11, 33, 56, 66.
2: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து எக்ஸ் சூப்பர் இலக்கம் 20 வெற்றி இலக்கங்களாக 11, 33, 56, 66.
0: நேற்றைய நாளில் 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டுகிறது. மொத்தமாக 80,21,320 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
2: அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 26,89,29,444 ரூபாயும் அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும் கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்து நேற்றி நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்த ஹனலத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,505 சீட்டிலிப்பு வாரத்துக்கான ஹந்த ஹனலத்தருக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக நேற்றி நாளில் மீன ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 12, 17, 18, 46.
2: மீண்டும் ஒரு முறை ராசி மீனம் வெற்றி இலக்கங்களாக 12, 17, 18, 46.
0: நேற்றைய நாளில் 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 92,35,600 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது.
2: அடுத்த சூப்பர் பரிசாக 35,11,134 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது.
0: அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 771 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 6, 1, 5, 0.
2: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்களாக 6, 1, 5, 0.
0: நேற்றைய நாளில் மொத்தமாக 49,88,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 464 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்கள் 1, 0, 5, 7.
2: மீண்டும் ஒரு முறை ஆங்கில எழுத்து இ வெற்றி இலக்கங்களாக 1, 0, 5, 7.
0: நேற்றைய நாளில் 5 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 37 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 69,70,000 ரூபாய் பெறுமதியான

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸும் ஓகே, அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடீஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
2: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடும்.

0: இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
0: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
2: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
3: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
4: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இருந்து.
5: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.

0: தென்மேற்கு பருவ காற்று
1: பருவ காற்று அடிச்சு மழையா பெய்துட்டு இருக்கு. உங்களுக்கு சிச்சுவேஷன் சாங் என்ன
0: என்ன சிச்சுவேஷன் சாங் போட தானே வேணும். சரி, மழைன்னு சொன்னா நல்ல விஷயம் தான்.
1: ஆமா,
0: மழை கவிதை கொண்டு வர்றது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
1: அது வந்து நல்ல வெயிலா இருக்கும் போது வர்ற மழை. இது
0: கவிதையா இருக்கும் போது எப்படி சங்கர் மழை வரும்?
1: அதான் நானும் சொல்றேன், வெயிலா இருக்கும் போது வர்ற மழை தான் கவிதை கொண்டு வரும். கதவடைக்காதீங்க, யாரும் கருப்பு கூட காட்டாதீங்க. இந்த மழை கவிதை எல்லாம் கொண்டு வரல. இப்ப கொஞ்சம் நியூஸா வந்து சேர போகுது.
0: சரி, நாங்கள சுவாரஸ்யமாக சொன்னாலும் கூட நீங்க அவதானமாக இருக்கணும், சரிதானே?
1: ஆமா,
0: நாங்கள் அடிக்கடி சொல்ற விஷயம் தொடர்ந்து முடிந்து கொள்கிற நாளுக்கான சூப்பரான ஒரு தலைப்பும் உங்களுக்காக காத்திருக்கிறது. நேரம் இப்போது
1: 8 மணி.

0: 2.8 வசந்தம் FM. வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கெடுத்த கார்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறும் எவ்வித வாய்ப்பும் இல்லை.
3: வெள்ளை யானை. வெள்ளை யானை என்பது சாதாரண யானைகளை போன்ற ஒரு தனித்துவமான விலங்கு இனம் அல்ல. இது மரபணு மாற்றத்தால் ஏற்படும் நிறக்குறைபாட்டை கொண்ட ஒரு அபூர்வமான ஆசிய யானை வகையாகும். முழுமையாக வெள்ளை நிறத்தில் இல்லாமல் லேசான இளஞ்சிவப்பு அல்லது சாம்பல் கலந்த வெள்ளை நிறத்தில் காணப்படும் இந்த யானைகள் ஆசிய கலாச்சாரத்தில், குறிப்பாக தென்கிழக்காசிய நாடுகளில் மிக முக்கிய இடத்தை பெற்றுள்ளன. பௌத்த பாரம்பரியத்தில் வெள்ளை யானை மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. கௌதம புத்தரின் தாயாரான மாயாதேவி புத்தர் பிறப்பதற்கு முன்பு தனது கனவில் ஒரு வெள்ளை யானை தன்னுடைய வயிற்றுக்குள் நுழைவது போல கண்டதாக பௌத்த நூல்கள் கூறுகின்றன. எனவே இது தூய்மை, தெய்வீகம் மற்றும் ஞானத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. இந்து புராணங்களில் தேவர்களின் தலைவனான இந்திரனின் வாகனமாக ஐராவதம் என்ற வெள்ளை யானை குறிப்பிடப்படுகிறது. இது மங்களம் மற்றும் செல்வத்தின் அடையாளமாகும். தாய்லாந்து முன்னர் சியாம் எனப்பட்டது. மியன்மார், பர்மா, லாவோஸ் மற்றும் கம்போடியா போன்ற நாடுகளில் வெள்ளை யானைகள் அரச குடும்பத்தின் சொத்தாக கருதப்பட்டன. ஒரு மன்னரின் ஆட்சி காலத்தில் வெள்ளை யானை கண்டெடுக்கப்பட்டதால் அது அந்த மன்னரின் நல்லாட்சிக்கும் நாட்டின் செழுமைக்கும் கிடைத்த அங்கீகாரமாக பார்க்கப்பட்டது. தாய்லாந்தின் வரலாற்று சிறப்புமிக்க தேசிய கொடியில் வெள்ளை யானையின் சின்னம் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆங்கிலத்தில் வெள்ளை யானை ஒயிட் எலிபன்ட் என்ற ஒரு பிரபலமான வழக்கு சொல்லாக உள்ளது. இதற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று கதையும் இருக்கிறது. பழங்காலத்தில் சியாம் அதாவது தாய்லாந்து நாட்டு மன்னர்கள் தங்களுக்கு பிடிக்காத அரசு சேவை அதிகாரிகளுக்கோ அல்லது பிரபுகளுக்கோ ஒரு வெள்ளை யானையை பரிசாக வழங்குவார்கள். வெள்ளை யானை புனிதமானது என்பதால் அதை வைத்து வேலை வாங்கவோ அல்லது விற்கவோ முடியாது. ஆனால் அதை மிக ஆடம்பரமாக பராமரிக்க வேண்டும். அதற்கு தங்க ஆபரணங்கள் அணிவித்து உயர்தர உணவுகளை வழங்க வேண்டும். இதனால் அந்த பரிசை பெற்றவர் அதை ஏற்கும் வசதியின்றி அதன் பராமரிப்பு செலவினாலேயே பொருளாதார ரீதியாக முற்றிலும் அழிந்து போவார். இதனால் தற்காலத்தில் அதிக செலவு வைக்கும் ஆனால் எவ்வித பயனும் தராத ஒரு சொத்து அல்லது திட்டத்தை குறிக்க வெள்ளை யானை என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. உதாரணமாக நோக்கி, பெரிய அளவில் கட்டப்பட்ட பயன்பாடு இல்லாமல் இருக்கும் பிரம்மாண்ட கட்டிடங்கள் அல்லது நஷ்டத்தில் இயங்கும் அரசு திட்டங்கள். இன்றும் மியன்மார் மற்றும் தாய்லாந்து நாடுகளில் வெள்ளை யானைகள் கண்டெடுக்கப்பட்டால் அவை அரச குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டு மிகுந்த மரியாதையுடன் தனி தோட்டங்களில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கெடுத்த கார்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்திரமே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறும் எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: பாகுபலி. உண்மையிலேயே இந்த பாடலை கேட்கும் போது எவ்வளவு உற்சாகம் இல்லையா,
1: அந்த பிரம்மாண்டம் அப்படியே கண் முன்னே வந்து போகுது.
0: உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு படம் தியேட்டர்ல போய் பார்க்கும் போது அதுதான் படம்,
1: அதுதான் திரைப்படம்.
0: திரைப்படம்
1: கடவுளே.
0: சரி, இப்ப இப்படிலாம் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் இந்த நாளுக்கான தலைப்பு பக்கம் வந்துருக்கிறோம்.
1: ஆமா, இது மிக முக்கியமான தலைப்பு. இன்றைய காலகட்டங்கள்ல சமூக வலைதளங்கள்ல இல்ல சமூகத்துல நிலவுற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது.
0: எஸ், முக்கியமான விஷயங்கள் தான். காரணம், இன்றைய காலகட்டத்தில் ஒரு அரசியல் அமைப்பையே மாற்றக்கூடியது, ஒரு ஆட்சியை மாற்றக்கூடியது, ஒரு தனி நபரையே நாட்டை விட்டு ஓட வைக்கக்கூடியது.
1: இங்க கிங்கு அப்படின்னு சொல்றவங்களே மீடியா முன்னாடி வந்து நான் கிங் எல்லாம் இல்ல, நானும் சாதாரண மனுஷன் தான் சொல்ல வச்சிரும்
0: சொல்ல வச்சிரும். ஆக இது போன்ற ஒரு விஷயங்களை செய்கின்ற ஒரு வலைதளம் என்ன சொன்னா அது ஊடகம்
1: துறை சார்ந்த அறிவு இருக்கா, அதெல்லாம் இல்ல, எங்கேயாவது இருந்து கோப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
0: அவர் அழிச்சிட்டு பிள்ளைங்க சொல்லி உணர்ந்து முதல் முதல் போட்டவர் போயிட்டு இருக்கோம். சரிதான, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது நாங்கள் இன்று கேட்கின்ற தலைப்பட சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் சமூக ஊடகங்களின் வரும் விமர்சனங்கள் ஏற்புடையதாக இருக்கிறதா?
1: அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, சரியா, அந்த விஷயத்துல இந்த சமூக ஊடகங்களின் விமர்சனம் அப்படின்னு இருக்குல்ல, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா யாராவது ஒருத்தர் அது விஷயம் வந்து ஆராயாம நெகட்டிவா ஒரு பதிவு இல்ல கமெண்ட்டை போட்டிருப்பாரு.
0: ஆமா,
1: அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதை பின்தொடர்ந்து அதே நெகட்டிவ் விமர்சனங்களே வந்துகிட்டு இருக்கும். அதன் உண்மைத்தன்மையை ஆராயாம
0: ஃபர்ஸ்ட் கமெண்ட் தான் முக்கியம். அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஓகேன்னு வந்தா சரி அப்படி போயிட்டு இருக்கும். அது இல்லைன்னு சொன்னா அவர் அவரை சாரியே அப்படியே கீழே கீழே போய்கிட்டு.
1: இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும், அரசாங்கங்களுக்கும் அரசாங்க மாற்றங்களுக்கும் அரசாங்க முடிவுகளுக்கும் சினிமா தனிப்பட்ட வாழ்க்கைன்னு எல்லாத்துக்குமே இது இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஃபேஸ்புக் பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னால் தலைப்போட எங்களோட ஃபோட்டோவும் இருக்குது, அதுக்கு கீழே உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அழைப்பு ஏற்படுத்துங்க.
0: 0312-7175-001 அல்லது 0312-7175-111 என்ற லக்கத்தோடு.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
2: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
0: முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

0: ஒரு கம்போசரும் அந்த வேலையை பண்ணிருப்பாரு. முதல்ல பார்த்த பாகுபலி பாட்டா இருக்கலாம், வரிகள் நின்னு பேசும் ஆஹா அப்படின்னு இருக்கும். இது வரிய நிக்கிது இல்ல, ஒரே சத்தமா இருக்கு. ஆனா சாயம் பயங்கரன் ஒரு தனித்துவம் இதுல தெரியுது. பாட்டை கேட்டனுமே சொல்லிடலாம், இது அவர் பாட்டு தான்,
1: அவர் பாட்டு தான் சொல்லி ஒரு வைபவ் இருக்குது. சரியா குறை சொல்ல கூடாது.
0: வைபவ் இல்ல, ஆர்ஜி பாலாஜி படம்.
1: காலையிலேயே மழையில் நடந்துட்டு வந்துருக்கீங்க, குளிர்லாம் இருக்குது. சரி, இப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது சங்கர், நாங்கள் சொல்லியாக வேண்டும் சொன்னால், அதாவது உங்களுக்கு தேவையான ஒரு வாகனம் மட்டும் தேவை இல்லையா?
0: ஆமாம், எல்லாருக்கும் வாகனம் அப்படிங்கிறது அத்தியாவசியம் தான்.
1: எஸ், குடும்ப பாவனைக்கு ஒரு வாகனம் வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது பஜாஜ் த்ரில்லர் எடுத்துக்கொள்ளுங்க. பஜாஜ் த்ரில்லர் 40 வருட காலம் மக்களின் மனதில் நம்பிக்கை வென்று ஒரு நிறுவனமாக இருக்கிறது.
0: அது வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை 236 cc என்ஜின் கொண்ட வாகனமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈஸி ரிவர்ஸ் கியர் இருக்கு உங்களுக்காக. இன்னும் ஏராளமான ஆப்ஷன்ஸ்கள் இருக்கு. ஸோ நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா பஜாஜ் த்ரில்லர்களை வாங்குங்க.
1: சந்தோஷம். அதே போல இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்கள் உறுதியான ஒரு வீட்டை கட்டி எழுப்ப வேண்டும் சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன?
0: மெல்வா QST கம்பிகளை வாங்கி பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா உறுதியான வீடோ கட்டிடமோ எதுவா இருந்தாலும் பரம்பரைக்கே நிலைத்து நிற்கும்.
1: சந்தோஷமாக நீங்க பரம்பரை வீடுன்னு சொல்லி காட்டுறதுக்கு உங்கள் என்ன சொல்றது பரம்பரை எனக்கு காட்ட வேணும்னு சொன்னால, உங்க சந்ததி எனக்கு காட்ட வேணும் சொன்னால்
0: நீங்க தலைமுறை தாண்டி ஒரு டாக்குமெண்ட்ரி கூட அடிக்கலாம்.
1: அடிக்கலாம். அதுதான் நீங்க மெல்வா QST கம்பியில வாங்கி பாவீங்க. இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்குது, நாங்கள் நேற்று நாளில் உங்களுக்காக அது சிறப்பு நேர்காணலுக்கு தந்திருந்தோம். உங்களுக்கு வெற்றிகரமாக 4வது முறையாக மட்டக்களப்பில் மாபெரும் உயர் கல்வி கண்காட்சி நடக்கிறது. ஆக இந்த சாட்டர்டே சண்டேயை நீங்க ஃப்ரீயா வச்சுக்கொள்ளுங்க.
0: ஆமா,
1: நாளை நாளை மறுதினம்
0: 23-24 ரெண்டு நாளும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கண்காட்சி நடக்குது. எடுக்கேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 தான் நடக்குது. சரியா,
1: நீங்கள் விரும்பிய துறையில் அப்படியே விளைய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்க வேண்டும் சொன்னால், எந்த துறையில நீங்க விரும்புறீங்க, அந்த துறைக்கான படிப்பினை எப்படி இருக்கிறது, எந்த பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும் போன்ற அனைத்து விதமான ஆலோசனைகள் தருவதற்காக இப்பொழுது உலகின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் பிரதிநிதிகளை நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எங்க இருக்கு
0: அப்படின்னு பாத்தீங்கன்னா May 23-24 மட்டக்களப்பு கல்லடை டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்துல தான் நடைபெறுது.
1: எஸ், காலையில் 9 மணிலிருந்து 20 வரைக்கும் இருக்கிறது. சோ நீங்க காலையிலேயே கிளம்பி போயிருங்க, நாளைக்கு மறந்துடாதீங்க, உங்க பெற்றோரையும் கூட்டிட்டு போயிருங்க. சரிதானே?
0: சரி,
1: முதல் நாள் நாங்க நேரு பேசினது போல முதல் நாள் போயிட்டு எல்லாம் விசாரிச்சு போட்டுட்டு
0: ரெண்டாவது நாளாவது பெற்றோரை கூட்டு போங்க,
1: கூட்டிட்டு போங்க, கட்டாயம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். கல்வி என்பது மிக முக்கியமான ஒன்று, அடுத்த கட்டத்துக்கான ஒரு முன்னோட்டமாக இருக்கிறது. சரி, இந்த விஷயம் எப்படி இருக்கும்போது நாங்கள் எங்கே போக போகின்றோம் இப்பொழுது?
0: முக்கியமா எவ்வளவு அடைமலையா இருந்தாலும் நம்ம போற ஒரு இடம் தான் விளையாட்டு அரங்கம்.
1: விளையாட்டு அரங்கம்,
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்
1: ஸ்போர்ட்ஸ் என வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் கூட ஏராளமான விளையாட்டு தகவல்கள் இருக்கு, நாங்கள் சந்திக்கிறோம். சங்கர், நேற்று அடித்து அடி நாங்கள் என்ன சொன்னோம், பெரிய ஒரு வெற்றி வேணும், அபாரமான வெற்றி வேணும் சென்னைக்கு சொன்னோம்.
0: குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மோதின போட்டியில நேற்று எங்களோட ஆவலா இருந்துச்சு சென்னை வந்து உள்ள வரணும், அதுக்காக அபாரமான வெற்றி சென்னை பெற்றால் புள்ளிப்பட்டியல் மேல வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். ஆனா அது ரிவர்ஸா புரிஞ்சுக்கிட்டா நினைக்கிறேன், அபாரமான தோல்வி நேற்று.
1: உண்மையிலேயே சொல்லி வேலையில நேற்றைய போட்டி உண்மையில் சிரிக்கிறதா
0: தெரியும். இந்த போட்டியை நேற்று பொறுத்தவரையில எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த நல்ல நேஷனல் பிளேயர்ஸ் சின்ன பசங்களை கூப்பிட்டு ஒரு மெச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிருச்சு நேற்று நிலைமை.
1: நேற்றைய போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி முதலில் திருப்படுத்தாரு. இதா இருக்கு, இதில் பாத்தீங்க சொன்னா மொத்தமாக 229 ஓட்டங்களை பெற்றார்கள்,
0: 4 விக்கெட்டுகளை இழந்து.
1: இதில் சாய் சுதர்சன் 84 ஓட்டங்கள், சுப்மன் கில் 67 ஓட்டங்கள்,
0: 64 ஓட்டம்
1: இந்த ரெண்டு பேரு நிலைக்காவது அடிங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா.
0: இதை அடிச்சிருந்தா கூட வின் பண்ணிருக்கலாம் ரேஞ்சில் வந்து சென்னை நினைச்சான இருக்கேன். பட் அவங்க வந்து ஜோஸ் பட்லர் எடுத்த 57 ஓட்டங்களை மறந்து இருக்கணும்.
1: அதே போல வாஷிங்டன் சுந்தர் 7 ஓட்டங்கள் ஆட்டம் தான். நேற்றைய நாள் உதிரியிலாக 17 ஓட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாராள மனசு
0: சென்னைக்கு
1: மொத்தமாக 20 ஓவரில் 829 ஓட்டங்கள். பந்து வீச்சு பருதியை பார்க்கும்போது முகேஷ் சௌத்ரி, அதே போல நேற்று நாள் ஜான்சன், அதே போன்று பார்க்கும்போது கம்போஷ் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தார்கள்.
0: பதிலுக்கு துடுப்பெடுத்து ஆடியன்னு சொல்லவே முடியாது. பதிலுக்கு ஆடிய சூப்பர் கிங்ஸ் அணி என்ன மாதிரி ஓட்டங்கள் எடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து ஓட்டங்கள் பெறாமல் ஒரு பந்தை எதிர்கொண்டு ஆட்டம் இழந்திருந்தார்.
1: உண்மையிலேயே சஞ்சு சாம்சன் சரியாக துருப்படுத்தாத எல்லா போட்டிகளும் தோல்வியை சந்தித்தது சென்னை சூப்பர் கிங்ஸ்.
0: ஆனா இது மிக முக்கியமான போட்டி, ஆடி இருக்கணும்.
1: ஒருத்தரை நம்பி இருக்க முடியாது இல்லையா?
0: அது சரி.
1: அப்ப அடுத்த வீரர்களும் கை கொடுக்கலாம்.
0: தலை தோனி இருந்திருக்கணும்.
1: சும்மா இருங்க சங்கர். மேத்யூ ஷாட் 24 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த நேரினால் இப்படியே சொல்லுங்க. அதே போல ருத்ராஜ் கைக்குவார் முதல்ல இவரை தூக்கணும் ஐயா அப்படின்ற மாதிரி நிறைய
0: தலைவர். அவரை எப்படி தூக்குறது? அடித்தலைவர் அவரு.
1: அதுதான் அந்த பதவிதான் நிறைய அணிகள பிரச்சனையா இருக்கிறது. தலைமை பதவிக்கு வந்த பிறகு அணியில இருந்து அவரை தூக்க முடியாது. சரி, அவர் பாத்தீங்கன்னா 16 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்த நேற்றினாலில் 2-6 ஓட்டங்கள், 1-4 ஓட்டு மடங்களாக 7 பந்துகளில். அதே போல நேற்றினாலும் இந்த உர்வில் பட்டேல் பூஜ்யத்தில் ஆட்டமிழந்தது. போல கார்த்திக் சர்மா கடந்த போட்டியில் சிறப்பாக விடியவர் ரன் அவுட் முறையில் ஆட்டமிழந்தார். 19 ஓட்டங்களை பெற்றுள்ளார். அவர் மாற்ற வழக்க பிரவேஷ் எல்லாம் கும்பிட்டு கண்டா வர சொல்லுங்க, எப்படியாவது வந்துருங்க அப்படிலாம் சொல்லி உபாதையில் இருக்கும் போது வர சொன்னாங்களே. எங்கிறது வந்தவர் பாத்தீங்கன்னா மிக சிறப்பு. உங்களை கூப்பிட்டு எடுத்ததுக்கு
0: உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டுங்கிற மாதிரி
1: பிரவேஷ் பாத்தீங்கன்னா 8 ஓட்டுகள் ஆட்டமிழந்தார். தொடரே அவருக்கான தோல்வியா தான் இருந்தது. சிவம் டூவே பரவாயில்லை, 47 ஓட்டுகள். அவர் தான் எல்லாம் கரைச்சி கரைச்சி கொட்டிக்கிட்டு இருந்தார்கள்.
0: பட் அவர் தான் நேற்றைய தினம் அப்பா ஐயா சாமி மானத்தை காப்பாத்திட்டு இல்லடி குறைந்த ஓட்டங்களை பெற்ற அணிங்கிற லிஸ்ட்ல எல்லாம் வந்து
1: லிஸ்ட்ல போயிருக்கும். அதே போல கம்போஷ் 19 ஓட்டங்கள் நேற்று நாள் பெற்றுக் கொடுத்தது. மொத்தமாக 13.4 பந்தவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து
0: 140 என்ற இமாலய இலக்கை அடைந்திருந்தது சென்னை
1: சூப்பர் கிங்ஸ். நேற்று நாள் பாத்தீங்கன்னா வேக பந்து வீச்சாளர்கள் மிக சிறப்பாக பந்து வீசினார்கள். முகமது சிராஜ், கங்கேஸ்வர் ராபாடா தான் 3 விக்கெட்டுகள். அதே போல நேற்று நாளில் ரஷீத் கானும் 3 விக்கெட்டில் வீழ்த்திருந்தார்கள். ஆக பந்து வீச்சில் மிரள வைத்திருந்தார்கள். பாருங்கள் நேற்று நாளில் மிக சிறப்பான பந்து வீச்சு மூலமாக இந்த விக்கெட்டுகளை தகர்த்தினால் ஓட்டங்கள் வழங்கப்பட்டாலும் கூட சங்கர் விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டது. இதுதான் முக்கியமான விஷயமா இருக்குது. நேற்று நாளில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி படுதோல்வி அடைந்தது. குஜராத் டைட்டன்ஸ் அணி 89 ஓட்டுகளால் வெற்றி வாகை சூடியிருக்கிறது.
0: வெற்றி ஒண்ணு.
1: ஆக இந்த புள்ளிப்பட்டியலை நாங்கள் ஒரு முறை பார்க்க வேண்டும். நாங்கள் சொல்லியிருந்தோம் இப்பொழுது 3 அணிகள் தெரிவாகி இருக்கிறது. இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எங்க இருக்காங்க சொன்னா 7வது இடத்துல இருக்கிறாங்க.
0: 14 போட்டிகள் பங்கு பெற்று 12 போட்டிகள் வெற்றி மறை பெருமானத்துலதான் இருக்கு.
1: குஜராத் டைட்டன்ஸ் 2 இடம் இருக்கிறது. ஏற்கனவே RCB 1 இடத்தில் இருக்கிறது. சன்ரைசர்ஸ் 3 இடத்தில் இருக்கிறது. ஆக இதான் இருக்கிறது. பார்க்கலாம் என்ன மாற்றங்கள் வரப்போகிறது சொல்லி. இப்பொழுது பஞ்சாப் கிங்ஸ் தோட்டும் வேலையில்ல, KKR தோட்டும் வேலையில்ல.
0: நாங்க வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வருஷம் கம் பேக் தலைவா தோனின்னு சொல்லி நாங்க திரும்ப வருவோம்
1: வேற என்னதான் வந்தன. சரி, இப்படியாக இருக்கும்போது நாங்கள் இன்றைய போட்டியை பார்க்கணும். இன்றைய போட்டி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. இந்த 2 அணிகளுக்கும் முக்கியமான போட்டி தான். முதல் 3 இடங்களில் இருக்கின்ற ஒரு அணியாக இருக்கிறது என்று அணிகளும் பார்க்கலாம் இந்த போட்டி நடக்க போகணும் சொல்லி நாங்கள்
0: இது இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு.
1: எஸ் அதாவது நியூசிலாந்து மகளிர் அணி மற்றும் இலங்கை மகளிர் அணிகளான போட்டி பாத்தீங்கன்னா இப்பொழுது இலங்கை மகளிர் அணி பாத்தீங்கன்னா 3 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த போட்டியை பொறுத்து மட்டும் ஆக முதல் துருப்படுத்தாலேயே நியூசிலாந்து மகளிர் அணி பொறுத்து மட்டும் 129 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். 6 வீரர்கள் இழந்து 20 ஓவர்கள் இரவில். அதிகபட்ச ஓட்டமாக பார்க்கும்போது பிரவ் கட்டன் 25 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். அதே போல வாட்கின்ஸ் 20 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். மொத்தமாக 129 ஓட்டங்கள் 10 துருப்படுத்தாடியது இலங்கை ஏ அணி. இதில் விஷ்மி 27 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். அவரை தொடர்ந்து பார்க்கும்போது டைமி 14 ஓட்டங்கள், அதே போல பியூமி 21 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தது. அதே போல செவ்வந்தி 26 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க நேற்று நாள் 7 விக்கெட்டுகளை மாத்திரம் அல்லது 19.3 பந்து ஓவர்களில் 131 ஓட்டுகளை பெற்று வெற்றி வாகையை சூடியிருந்தார்கள். ஆக வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும் இல்லையா?
0: ஓ, இலங்கை பெண்ணணியாவது வெற்றிகளை பெற்றுட்டு இருக்கேன்.
1: இலங்கை மகளிர் அணி அணிக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டும். ஆக இந்த போட்டி இவர்களை பார்க்கும் போது அடுத்த போட்டி தொடர்களும் இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் தொடர் இருக்கிறது. அதாவது இந்தியா வருகிறது ஆப்கானிஸ்தான். அந்த தொடர் பாத்தீங்கன்னா இப்பொழுது பரவலாக பேசுகின்ற விடயமாக மாறிடு. காரணம் அந்த அணி இவர்களை அறிவிச்சார்கள் தானே.
0: ஆமா,
1: அதில் இப்பொழுது ஏன் இவரை சேர்க்கவில்லை, இவரை இணைத்திருக்கலாம் என்று சொல்லி பல கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சரி, இப்படியான விஷயங்களும் இருக்கிறது. ஆக அது பற்றி முழுமையான விடயங்கள் வரும்போது சர்ச்சைகள் சில சில விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது வெளியே. அவரையும் சேர்க்கல, இவரையும் சேர்க்கல, ஜடேஜாவை அணிக்குள்ள இணைக்கலாம் சொல்லி போல விஷயங்கள் பல இருக்கிறது. ஜடேஜாவை இணைக்கிறதுக்கு அவர்கள் காரணம் சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் வேர்ல்ட் கப்புக்கு பாத்தீங்கன்னா நிறைய நாட்கள் இருக்கிறது. அப்ப நிறைய நாட்கள் இருக்கும்போது நாங்கள் அடுத்தடுத்து வருகின்ற தொடர்களில் நாங்கள் அவர்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இளையோருக்கான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதான் இந்திய அணியின் ஒரு முன்னேற்றகரமான ஒரு வழியாக பார்க்கப்படுது சங்கர். காரணம் பாத்தீங்கன்னா அந்த அணி தெரிவிலே தெரிகிறது அவர்களுக்கு எதிர்காலத்தை சிந்திக்கிறார்கள் இல்லையா?
0: இப்ப இருந்து ரெடி பண்ணாதான் அடுத்த வேர்ல்ட் கப் எல்லாம் சரியான பிளேயர்ஸை தேர்ந்தெடுத்து போட முடியும்.
1: அந்த ஒரு முனை போட்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. இவைகள்தான் இந்திய ஸ்போர்ட்ஸ் நாவல் வந்த முக்கியமான
0: விளையாட்டு செய்திகள்.
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து
1: எல்லா உணர்வுகளுக்கும் இவர் குரல் ஓர் மருந்து.
2: அட இத்தனை நாளா இந்த சுகமில்லை, நித்திரையும் வீணாச்சு. இது நானும் எல்லாரும் சுரமா சேர்ந்து பாடணும் அந்த படம்.

சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் பாடும் நிலா, பாடும் நிலா. மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள். ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால.

0: கேட்டுக் கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வடக்கம் வசனம். ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு விஷயம் இருக்கு, நாங்கள் அழகாக இருக்க வேண்டும், எங்கள் வெளித்தோற்றம் அழகாக இருப்பது போல நாங்கள் அகத்தோட்டத்திலும் உறுதியான ஒரு உடம்பு வைத்துக் கொள்ளணும்.
1: உறுதியான எலும்புகள்,
0: ஆமா,
1: சீரான கூந்தல் வளர்ச்சி, அது மட்டும் இல்லாம பொலிவான சர்மம், இதெல்லாம் வேணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. சிலர் நினைக்கலாம், ஓ காலங்கள் கடந்து போயிருச்சு, நமக்கும் வயசு கூட்டிகிட்டே போகுது, அதனாலதான் நம்ம இப்படி ஆயிட்டோமோ, இப்படி ஆகிருச்சோ அப்படின்னு சொல்லி கண்ணாடியை பத்தி யோசிப்பீங்க. சோ அந்த கவலை இனிமே வேணாம், இயற்கையாகவே உங்களோட அழகை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு வழி இருக்கு.
0: எஸ், கிளிப் கலோஜின் நேச்சுரலா நீங்க எடுத்துக்கோட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த அழகு பாத்தீங்கன்னா மீண்டும் வந்துடும். அழகு மட்டும் கிடையாது, வலிமையான உடலும் கிடைச்சிடும், உறுதியான எலும்பு, அதே போல குறிப்பாக பார்க்கும்போது கூந்தல் வளர்ச்சி எல்லாமே நீங்க அப்படியே ஸ்மார்ட் லுக் கொண்டு கிடைக்கும் உங்களுக்கு.
1: இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காகில் ஸ்வீட் சிட்டி அல்லது முன்னணி மருந்தகங்களில் போயிட்டு பெற்றுக்கொள்ளுங்க கிளிப் கலோஜின் நேச்சுரல்.
0: சரி, சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இருக்கிறது. நிறைய சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள், அவர்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே ஜெகன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டே அவர் சொன்ன விஷயம், சோசியல் மீடியா வருகின்ற ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் வருகின்ற கருத்துக்களை நாங்கள் முழுமையாக நம்பக்கூடாது, அதை அலசி ஆராய வேண்டும், அது நம்பகத்தன்மை இல்லை அப்படின்ற விஷயத்தையும் அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார்.
1: இது எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, வரலட்சுமி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா, மலையோடனான காலை வணக்கம் சொல்லிருக்காங்க, நல்ல தலைப்பு, ஆனால் சொன்னால் பிரச்சனை ஏதும் வந்துருமோ வேண்டாமோ, யாரும் கேட்டா சொல்லிருவோமோ அப்படிங்கறதுல இருக்காங்களாம். அப்படி எல்லாம் இல்ல, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நல்ல கருத்துக்கள் அதை கேட்டிருக்கோம், சொல்லுங்க
0: சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க.
1: சரி, சமூக வலைதளத்துல தானே சொல்றீங்க,
0: அதுதானே. சரி, இப்படி இருக்கும்போது நாங்கள் அன்பு வணக்கம் மனசுல கூட எங்களோட கேதீஸ்வரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவனு சொல்லிட்டு, இந்த சமூக வலைதளங்களில் வருகின்ற கதைகள் பாத்தீங்கன்னா பொய்யான கதைகள் பார்த்த உடனே தெரியும், ஆனா தொடர்ந்து பரவும் போது அது உண்மையா அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய தன்மை அதிகரிக்கிறது. ஆக நீங்கள் கட்டாயம் அதை நீங்கள் சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது நிறைய செய்திகளும் இருக்குது, அதை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பாத்தீங்கன்னா குறிப்பாக பார்க்கும்போது நிறைய இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்க்கும்போது கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் சில பகுதிகளில் தொடர்ச்சியாக பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகியிருக்கிறது. இந்த காரணமாக தாழ்நில பகுதிகளில் சிறு வெள்ளம் ஏற்பட்டுகிறது, மக்களின் இயல்பு வாழ்க்கை இப்பொழுது பாதிக்கப்பட்டுகிறது.
1: குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா மேல் சபர்கமோ மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலி மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் 200 மில்லிமீட்டருக்கும் வரையான பலத்த மழை பதிவாக கூடும் என வளிமண்டலத் திணைக்களம் வந்து எதிர்வு கூறியிருக்காங்க.
0: பாத்தீங்கன்னா மாத்தறை, கண்டி மற்றும் உரளி ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் பாத்தீங்கன்னா 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே சங்கர், இன்னும் பல விஷயங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, கட்டாயம் பகிர்ந்து
1: கொள்ளப்படும். இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீர்த்தேக்கங்கள்லயும் சில நீர்மட்டங்கள் உயர்ந்திருக்கிறது, வான்கதவுகள் திறந்திருக்கிறாங்க.
0: நிச்சயமாக அதன்படி கழனி மற்றும் கழுகங்கை அண்மித்த சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கே வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நீர்ப்பாசன திணைக்கள் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதற்கமே இந்த இடங்களில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கலனி கங்கை அன்மித்த ருவான்வெல்ல சீதாவக்க தொம்பே தெஹியோவிட்டு அஹலியகுடு யட்டியான்தொட்ட மற்றும் பிளத்கோபிட்டி ஆகிய பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தாழ்நில பகுதியில் இருக்கின்றவர்கள் அடுத்த 24 மணி நேரத்துக்கு சிறு வெள்ள பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காரணமாக நீங்கள் தயவு செய்து கவனமாக இருக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது.
1: இப்போ அது பாத்தீங்கன்னு சொன்னா கழுகங்கையில் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் அதனை அண்மித்திருக்க சில தாழ்நில பகுதிகளில் சிறுவெள்ள அபாயங்க எச்சரிக்கை கூட விடுத்திருக்கிறாங்க. இதன்படி ரத்னபுரி, குறிவிட்ட, அபேகம,
0: அயகம,
1: அயகம, எலபத்தா, கிரி அல்ல ஆகிய தாழ்நில பகுதிகளுக்கும் வெள்ள அபாயம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இது எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்படி இருந்தா ஒரு மிக முக்கியமான பிரச்சனை வரும்.
0: நிச்சயமாக
1: விமானங்கள் பறக்கிறதுல ஒரு சிக்கல்
0: இருக்கு பாருங்க. சீரட்டு வானிலை காரணமாக பாத்தீங்கன்னா சங்கர், கட்நாயக சர்வதேச வானூர்தி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா அங்க நோக்கி வருகை தந்த சில வானூர்திகள் இப்பொழுது திரும்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்க்கும்போது அதுக்கமைய 5 வானூர்திகளை மாத்தலை சர்வதேச மத்தலை சர்வதேச வானூர்தி நிலையத்துக்கு திசை மாற்றி அனுப்பியுள்ளதாக இப்பொழுது சிவில் வானூர்தி சேவை அதிகாரியின் பணிப்பாளர் நாயகம் கேப்டன் தமித்த ரம்புக்வெல்ல இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார்.
1: இது எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 2 வானூர்திகள் இந்தியாவின் கொச்சின் மற்றும் திருவனந்தபுரம் ஆகிய சர்வதேச வானூர்தி நிலையங்களுக்கு திசை மாற்றி அனுப்பியிருக்காங்க.
0: சார், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறதாக இந்த மழை காரணமாக நாங்கள் காலையில் சொல்லிக் கொண்டிருக்க விஷயம், மழை காரணமாக அங்கே நீங்கள் செல்வதை குறைத்துக் கொள்ளுங்கள். அநேகமான இடங்களில் இப்பொழுது அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகி கொண்டிருக்கிறது. வெள்ள அபாயம் வருகின்ற இடங்களில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம். உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம். மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள், ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால

0: டாக்ஸி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
1: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல, வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
2: காங்கிரஸ் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: திரை உலகின்
4: அனுசரணை வழங்குவது.
5: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வணக்கம் வசந்தம். நேரம் இப்போது 9:01.

0: 2.8 வசந்தம் FM வளர்த்தியாளர் சீதிகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி தானே சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது காணப்படும் மழைக்கால நிலை அடுத்த சில மழைக்காலங்களுக்கு மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அத்துடன் பலத்த மழை காரணமாக அத்தினக்கல் ஓயாவை சூழவுள்ள பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் அத்தினக்கல் ஓயாவின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் கம்பக கட்டான வத்தளை தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுகிறது. நேற்றிரவு முதல் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக நாட்டின் பல நீர்நிலைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளதாக அத்திணைக்களத்தின் நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். தற்போது பல பகுதிகளில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. சில இடங்களில் இந்த அளவு 250 முதல் 300 மில்லிமீட்டர் வரை உயர்ந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை கழனிக்கங்கையை சூழவுள்ள பகுதிகளில் தற்போது பெய்து வரும் பலத்த மழை காரணமாக அடுத்த 24 மணித்தியாலத்திற்குள் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் கழனிக்கங்கையின் மேல் நீரேந்து பகுதிகளில் தற்போது 300 மில்லிமீட்டர் வரை நெருங்கிய கணிசமான மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் அந்த வீதிகளை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மற்றும் பயணிகள் இதுகுறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் நிலவி வரும் சீரற்ற வானிலை மற்றும் வெள்ள அபாய நிலைமைகள் குறித்து பொதுமக்கள் தொடர்ந்தும் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஈரான் தனது ராணுவ தொழில் தளத்தை மீண்டும் கட்டமைத்து வருவதாக அமெரிக்க உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மறுசீரமைப்புக்காக உளவுத்துறை சமூகம் நிர்ணயித்த அனைத்து காலக்கெடுவையும் ஈரானியர்கள் மீறிவிட்டனர் என அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் தனக்கு அவசரமில்லை எனவும் போரை முடிப்பதற்கான காலக்கெடுவை விட பணி நோக்கங்களே முன்னுரிமை அளிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஈரான் அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை தொடங்கினால் சரணடைய மாட்டோம் என ஈரான் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தியாள செய்தினை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
4: நிமிர்ந்த நடை

0: சுரா திரைப்படத்துக்காக பாடல் ஒலித்து வந்திருக்கிறது. சுரா சரி, நல்ல பாடல்,
1: படம் நல்ல வரிகள் தான்,
0: நல்ல வரிகள். படத்தை பத்தி சொல்ல மாட்டோம்.
1: இந்த மாதிரியான வரிகளும் பாடலும் தான் ஒருத்தர் முதலமைச்சராகவே ஆக்கியிருக்கு. இப்பயும் பாட்டு பண்றீங்களே,
0: நாங்க மியூசிக் பண்ற மாதிரி. சரி, சந்தோஷமாக இருந்திருக்கிறீர்கள். நீங்கள் காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் மஸ்தம் எங்கிருந்தாலும் முடிந்து கொள்ளுங்கள். சங்கர் பாத்தீங்கன்னு சொன்னால் தலைவலி காய்ச்சல் வரும்போது நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது.
1: இந்த காலகட்டங்கள்ல தலைவலி காய்ச்சல் எல்லாம் வர்றது வந்து சகஜமாகிரும். அதனால இப்பயே வாங்கி வச்சுக்கொள்ளுங்க.
0: மெல்டோல் வாங்கி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். எப்படி போகும்?
1: பறந்து
0: போடும்.
1: இது இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, கல்வித்துறையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க படிச்சு முடிச்சுட்டு உயர்கல்வி கற்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகணும், இல்ல நல்ல ஒரு கல்வியை கற்று தொழில் வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஸோ உங்களோட ஆசைகள் எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்காக தான் எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வருது.
0: எஸ் ஆக, நீங்கள் விரும்பிய துறைகள் கல்வி கற்க வேண்டும், உயர்கல்வியை நீங்கள் வெளிநாட்டு தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசை கட்டுக்கும். உங்களுக்கு அதுக்கான வழிகாட்டு கைடன்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? சரியான முறையில் வழிகாட்டுவதற்காக தான் இப்பொழுது இந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. நாளை மருதனம் மற்றும் உங்களுக்கான இந்த வாய்ப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. எங்க போகணும் சங்கர்?
1: மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்துக்கு போங்க.
0: சரி, அங்க போனீங்கன்னா உலகின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்கள் பிரதிநிதிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நேரடியாக நீங்க அவங்ககிட்ட போய் கேட்கலாம், நாங்க வெளிநாடு பல்கலைக்கழகங்களுக்கு போனோம், எந்த மாதிரியான கற்கரைகளை பெற முடியும், எந்த மாதிரியான வசதிகளை பெற முடியும், அதே போல ஜாப் எப்படியா இருக்கிறது, நாங்கள் வேலை செய்து கொண்டு படிக்க முடியும், பல கேள்விகள் இருக்கு இல்லையா?
1: ஆமாம், இது எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும். அது மட்டும் போகும்போது உங்களோட பெற்றோரையும் கூட்டிட்டு போங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை சார்ந்த அனுபவம் அறிவு வந்து நீங்க மட்டும் இல்லாம உங்களோட பெற்றோர்களும் பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும்.
0: சரி, உடனடி அனுமதிக்கு சிறப்பு தள்ளுபடிகள் எல்லாம் இருக்கிறதையும் நீங்கள்
1: மறந்துவிட வேண்டாம்.
0: சரி, ஒரு செய்தியோடு நாங்கள் இருக்கின்றோம். அதாவது மழை காரணமாக, மழை பற்றிய செய்திகள் என்றாலே நாங்கள் அதிகமாக பகிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அநேக மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது, சின்ன சின்ன வெள்ளங்கள் வந்து கொண்டிருக்கிறது சங்கர்.
1: ஆமாம்,
0: அதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போது எங்களுடைய தலைப்பின் கீழ் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள்.
1: ஆமாம், நாம் கேட்டிருந்த தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சமூக ஊடகங்களில் வரும் விமர்சனங்கள் ஏற்புடையதா இருக்கா இல்லையா அப்படிங்கறத கேட்டிருக்கோம்.
0: அதே போல அன்பான வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல சமூக ஊடகங்கள் வருகின்ற விமர்சனங்களை சொல்லும் போது, நாங்கள் அண்மை காலங்களில் அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, யாரு எங்களுடைய சேகர் சொல்லியிருக்கிறார், அவர் சொன்ன விஷயம் அத்தில இருந்து சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அண்மை காலங்களில் ஜெயம் ரவி போட்ட பற்றிய விஷயங்கள் வைரலாக பரவி கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு அவர் நேர்காணல் கொடுத்த பிறகு பாத்தீங்கன்னா, அது அப்படி இல்ல, வேற மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்ப சமூக ஊடகங்கள்ல வர கருத்துக்களை நாங்க எப்படி முழுமையா நம்புறது? ஏற்புடையதாக இல்லை.
1: ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அது சார்ந்து யோசிக்காம நம்மளும் நம்ம பாட்டுக்கு ஏதாவது அடிச்சு விட்டு போயிட வேண்டிய
0: இரு பக்கம் இருக்குதானே, ஒரு பக்கத்து மாத்திரம் பேசிக்கொண்டு நாங்கள் முடிவுகளை எடுக்க முடியாது அப்படின்ற விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஐஸ்வர்யா சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கோம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமூக ஊடகங்கள் வரும் விஷயங்களை, அதை விமர்சனங்களை ஏற்படுவதாக இல்லைன்னு சொல்லி தனது தெரிந்த ஒரு ஆசிரியை பற்றி ஒரு தவறான ஒரு வந்தான் விஷயம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, ஒரு மாதம் கழிச்சுதான் பாத்தீங்கன்னா திருப்பி அந்த வீடியோ திரும்ப பார்க்க கெடுத்தோம். அந்த வீடியோ போட்டவர் வந்து மன்னிப்பு கெடுதான், இல்ல நான் தவறுதலா புரிஞ்சு கொண்டு செஞ்சு போட்டேன்னு சொல்லி அது அப்பவே போட்ட வீடியோ. அதுக்கு பிறகு இவருக்கு ஒரு மாதம் பிறகுதான் இவர் கண்டுபிடிப்பட்டிருக்கு. அப்ப அந்த ஒரு மாத காலம் வரை அவர் தப்பதான் புரிஞ்சது நான் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ரமேஷ் வந்து மட்டக்குழியில் நின்றுட்டு சொல்லியிருக்காரு, அண்மையில நம்ம நாட்டில் நடந்த ஒரு சம்பவமாம். அந்த சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு ஆசிரியரை வந்து அவர் மேல தப்பு இருக்குன்னு சொல்லி எல்லோரும் அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்களாம். சில காலம் கழிச்சுதான் அவரோட தன்னிலை விளக்கம் வரும்போது தான் அது அவர் மேல தவறு கிடையாது, அந்த குற்றத்துக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சோ இந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இது தெரியாம அவரை பற்றிய விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள்ல பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: இது முக்கியமான விஷயம், சமூக வலைதளங்கள்ல வருகின்ற செய்திகள் எல்லாமே உண்மையான செய்திகள் கிடையாது என்பதை நீங்கள் நாங்கள் நிறைய தர சொல்லிருக்கோம், நம்பாதீர்கள். பாத்தீங்கன்னா சங்கர், எங்களோட வாதாடுவாங்க. நாங்க பாத்து யாரு சொன்னது, யாரு சொன்னதை பாத்தீங்க,
1: உத்தியோகபூர்வமான ஊடகங்கள்ல வெளியாகி இருந்தா பரவாயில்ல, நம்பலாம். போற போக்குல ரமேஷ், சுரேஷ், கணேஷ், செந்தில் போறதெல்லாம் நம்பிடாதீங்க,
0: நம்ப கூடாது.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
3: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
4: எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு, சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்.
5: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை
6: இது நம்ம ஹே, இது நம்ம ஹே.
7: கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடா.

0: பிரபலமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடம் இருந்து.
2: நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல விஜய்.
3: வசந்தம்
2: அடிக்க அடிக்க திரும்ப அடிக்கிறான்.
3: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம்
2: எஃப்எம்
3: 102.6 102.8
4: லெஜண்ட் சார் நீங்க.

0: கருத்துக்காகத்தான் அன்பே. இந்த பாடல் ஒரு தேசிய கீதம் இல்லையா?
1: ஆமா, எப்ப கேட்டாலுமே ஒரு நல்ல ஃபீல். அது
0: அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படிதான்.
1: ஜூன் போனால் ஜூலை காட்டுறலாம், சரி
0: மே ஆனாலும் கேட்கலாம்.
1: மே மாதத்துல அடிக்கிற மழையில இருந்தது அப்புறதே பெரும்பாடா இருக்கும் போல இருக்கு. என்ன
0: ஜூலை காற்று தானே, சரி இல்ல. இப்படி எல்லாம் இருக்கும்போது நாங்கள் ஒரு விஷயம் சொல்ல போகிறோம். நீங்கள் தொழில் வாங்க வேண்டும், ஒரு வாகனம் ஒன்று வாங்கணும்னு யோசிப்பீங்க. அதே போல நீங்கள் அந்த பெட்ரோல் பிரச்சனை, பெட்ரோல் செலவு எல்லாம் இருக்குதானே, அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்கவோ
1: ரொம்ப பாவனைக்கு ரொம்ப இலகுவா இருக்கணும்னு யோசிப்பீங்க. வீட்டுக்கு போனோமா, நைட்டு சார்ஜிக்கு போட்டோமா, காலையிலயே எடுத்தமா ஓடணுமான் இருக்கணும்.
0: அந்த மாதிரி ஒரு வாகனம் வேணும்னு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பஜாஜ்
1: த்ரீ வீலர் ஒன்று வாங்குங்க. ரொம்ப ஈஸியான மெயின்டெனன்ஸ், அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க அவங்க.
0: எஸ், ரிவர்ஸ் கியர் பாத்தீங்கன்னா மீட்டர்ஸ்,
1: ஒரு சார்ஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா 150 கிலோமீட்டர்கள் போகணும்.
0: இது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. காரணம் நார்மல் பிளாக்லயும் சார்ஜ் செய்து கொள்ள முடியும். 150 கிலோமீட்டர் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட அவிசா வலைக்கு போயிட்டு வர முடியும்,
1: போயிட்டு வந்துடலாம். அன்றாட பாவனைக்கு தேவையானவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான்,
0: பெரிய விஷயமா இருக்குது. சோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கும்போது நீங்க அந்த வாகனத்தை கட்டாயம் வாங்கி பாவித்து பாருங்க. அதாவது உங்களுக்கு வாகனத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே நீங்க கால் பண்ணீங்கன்னா உடனே வந்து ஹாட்லைன் மூலமாக நீங்க கால் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து செய்து கொடுப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து அவர்கள் செய்து கொடுப்பார்கள் என்பதும் மிக முக்கியமான உதவி பாகங்கள் நீங்கள் எல்லா கிளைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.
1: பஜாஜ் ஈஸி மெயின்டெனன்ஸ், கவலையே பட தேவையில்லை. ஸோ இப்போ வாங்க பஜாஜ் எலக்ட்ரிக்ஸ் கூட டேவிட் த்ரீ வீல் எலக்ட்ரிக் த்ரீ வீல் டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனியிடமிருந்து உங்களுக்கு கிடைக்குது.
0: சரி, அதே மாதிரி நீங்கள் நடந்து போகும்போது ஸ்மார்ட்டான பையனை, ஸ்மார்ட்டான பொண்ணை பாப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு
1: என்ன வடிவம் மாறிட்டீங்க, என்ன கேட்பாங்க இல்லையா, அப்படி கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளிப் கலர்ஜின் நேச்சுரல் வாங்கி பயன்படுத்துங்க. வலுவான எலும்புகள், அது மட்டும் இல்லாம வளர்ச்சியான கூந்தல் மற்றும் சீரான சர்மம், பொலிவான சர்மம் உங்களுக்கு கிடைக்கும்.
0: எஸ், இந்த அனைத்தையும் பெற வரும்னு சொன்னால் நீங்கள் கிளிப் கலோஜின் நேச்சுரல் நீங்க வாங்கி பாவித்து பாருங்கள். எங்க போகணும்னு சொன்னால் நீங்கள் காகித ஸ்போர்ட்ஸ் சிட்டிக்கு போங்க, அல்லது நீங்கள் மருந்தங்களை போயிட்டு கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் சந்தோஷமாக சொல்கின்றோம்.
1: இது இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல மலை அங்கால போற அப்படிங்கும் போது ஒவ்வொரு நாடுகள்ல ஒவ்வொரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்ப மத்திய அமெரிக்கா பக்கம் நாம அப்படியே போயிட்டு வரலாம்.
0: பாத்தீங்கன்னா ஹான்ட்ராஸ் அப்படின்ற நாட்டுலதான் அமைந்திருக்கிறது, அமெரிக்க மத்திய அமெரிக்கா நாடு. இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது. அந்த போதைப் பொருள் கும்பல் இருக்குதான், இந்த கும்பலுக்குள்ளான சண்டைகள் வருகிறது, அடிக்கடி இந்த பிரச்சனை வருகிறது, வன்முறை மோதல்கள் எல்லாம் வருகிறது, அதிகமாக இருக்கிறது. இரண்டு குழுக்களுக்கான சண்டைகள் அடிக்கடி வருவது. அது மட்டுமல்ல துப்பாக்கி கலாச்சாரமும் இங்கே அதிகமாக இருக்கிறது.
1: சோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கேங் வார் நடந்திருக்கு. தோட்ட தொழிலாளர்கள் 19 பேர் உயிரிழந்திருக்காங்க இதனால.
0: அதே போல பாத்தீங்கன்னா போலீஸ் மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. இதுல 6 போலீசார் உயிழ்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பாத்தீங்கன்னா ஒரே நாளில் நேற்று மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா 25 பேர் உயிழ்ந்திருப்பதாக இப்பொழுது இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது.
1: இது யார் நடத்திருக்காங்க, எதுக்கு நடத்திருக்காங்கிறதெல்லாம் இனிதான் விசாரணைகள் மூலம் வெளியில வரும்.
0: வரும்போது நாங்க ஒன்று பகிர்ந்து கொள்கிறோம். அதே போல நாங்கள் காலையிலேயே சொல்லிடுறோம், இந்த மழை பிரச்சனை பாத்தீங்கன்னா இப்பொழுது பல இடங்களில் இப்பொழுது வெள்ளம் போட்டிருக்கிறது. கொழும்பு ஆமர் வீதி பகுதியில் பாத்தீங்கன்னா ஜெயபத்ராமைய விஹாரை அண்மித்த வீதியில் பாத்தீங்கன்னா இப்பொழுது வெள்ளம்
1: நீரில் மூழ்கி இருப்பதாகவும் போக்குவரத்துக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்துட்டு இருக்கு.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.
1: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிரலாம்.
2: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
3: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள், ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்கால

0: தாமிரபரணி ராணி ஐயா என்ன ஐயா ஐயா திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வைக்கிறது. அப்புறமே என்ன வரதராஜ் இசை நல்ல பாடல் ஒழித்து
1: நாட்களுக்கு பிறகு இந்த பாடல்.
0: ஆமா, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இடங்கள் மழை பெய்து கொண்டு கொடுத்து நாங்கள் கேட்டு தலைப்பின் கேடும் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்துக்களை சேர்த்துக் கொண்டு ஒரு முக்கியமான செய்தி பக்கம் நாங்கள் செல்ல போகின்றோம்.
1: கருத்துக்கள் பக்கம் அப்படியே பேஸ்புக்ல சொல்லியிருக்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்களில் பொய்யான தகவல்களை கேட்கக்கூடியதாக உள்ளது, நம்பகத்தன்மை குறைவாக உள்ளது. நான் ஹலீஃப் கான் புத்துவில் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: பாத்தீங்களா, அன்பான வணக்கம் என்று சொல்லக்கூடிய சுபாஷின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். மாத்தலையும் இப்பொழுது கட்டாரில் தான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவங்க சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, அதாவது பொய்யான தகவல்கள் அடிக்கடி வந்து கொண்டுதான் இருக்கிறது சமூக வலைதளங்களில். அதை நாங்கள் நம்ப கூடாது, நம்பகத்தன்மை இல்லாமல் தான் இருக்கிற காரணம். ஒரு செய்தி ஒரு மாதிரி வருது, இன்னொருத்தர் நின்று மாறி போறது, யாரை நம்புறதும் சரி, பெரிய குழப்பமா இருக்கிறது.
1: அது உண்மைதான்.
0: அப்ப பாருங்களேன்
1: இது எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, வணக்கம் புவனேஷ் சங்கர் இருக்கீங்களா, பாடல் இனிமையாக உள்ளது. நான் பருத்தி துறையில இருந்து அருள்மொழி.
0: ஓகே,
1: விமர்சனங்களை பத்தி பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு முன்னேற்ற பாதையில செல்லும் போது விமர்சனங்கள் அம்புகளாக வரும், நம்மை தாக்கும். உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது என்பது முக்கியம் அல்ல, நீ உன்னை எப்படி பார்க்கிறாய் என்பதுதான் முக்கியம்.
0: கண்ணாடியில தான் சிரிக்க கூடாது, சும்மா விளையாடு.
1: சரி, தோல்விகளை கண்டு துவலாமல் முன்னேறி போங்க, விமர்சனங்களை எதிர்கொள்ளுங்க இருக்காங்க.
0: சரி, நீங்க சொல்றது சரி, ஆனால் விமர்சனங்கள் ஏற்புடையதாக இருக்கிறதா அதிகமான தகவல்கள் பொய்யான தகவல்கள் வருகிறது. ஒருவரை என்ன சொல்றது, அவர் அவமானப்படுத்தும் முகமாக அவர் இல்லாமல் செய்வதற்காக நிறைய பேர் பிளான் பண்ணி செய்யறாங்க சில விஷயங்கள்.
1: அதாவது உண்மைதான், கார்த்திகா சொல்லிருக்காங்க, ரொம்ப அண்மை காலங்களில் இந்த திரை நட்சத்திரங்களை பத்தின செய்திகள்லாம் வருது இல்லையா சோசியல் மீடியால, ஆளாளுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒன்று அடிச்சு விட்டுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க எல்லாம் எங்கடா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற.
0: உண்மையிலேயே சங்கர், திரை நட்சத்திரங்களை பற்றி வர்றதுக்கு, பிரபலங்களை பற்றி வர்றதுக்கு காரணம் என்ன சொன்னா, இப்ப யாரோ ஒருத்தர் பற்றி இந்த ஊர்ல கணேசன் ஒருத்தர் பற்றி பிரச்சனை யாராவது
1: இல்ல,
0: திரை நட்சத்திரங்கள செய்திகள் வரும்போது அதை கொஞ்சம் அதிகமா பார்ப்பார்கள், அதுக்குமான கொஞ்சம் அக்கறை செலுத்துவார்கள்.
1: சமூக ஊடகங்கள்ல சிலர் வந்து பாத்தீங்கன்னா, நானும் ஒரு பெரிய இன்ஃபுளுசர் தான், நானும் ஒரு ஊடக, அதாவது என்ன சொல்றது, சமூக செய்தி ஊடகர் அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக எழுதி விடுறது தானே.
0: சரி, அதே போல நாங்க நிறைய விஷயங்கள் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது சங்கர், நாங்கள் ஞாபகப்படுத்தியாக வேணும். பாத்தீங்கன்னா, அதாவது நீங்கள் அழகான தோட்டத்தோடு இருக்க வேண்டும் என்ன செய்யணும்?
1: அழகான தோற்றம் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, விலை உயர்ந்த கிரீம்களை வாங்கி முகத்துக்கு மட்டும் பூசி பளிச்சுன்னு இருக்கிறது இல்ல, பளிச்சுன்றதாலும் பரவாயில்ல, முகம் பார்க்கும் போது பொலிவா இருக்கா,
0: பொலிவா இருக்கா.
1: சரியா, அப்போ பொலிவான சருமம், அது மட்டும் இல்லாம வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், இதெல்லாம் பெறணும் அப்படின்னு சொன்னா, கிளிஃப் கலோஜன் நேச்சுரல் வாங்கி பயன்படுத்துங்க. இது இயற்கையாக உங்க உடல்ல கலோஜன் உற்பத்தியை உருவாக்கி இயற்கையான அழகு தருது.
0: எஸ், நீங்க எங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னா பாருங்கன்னா, காகில் சூட் சிட்டிக்கு போங்க, அங்க போனா கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், தர மருந்தங்களை நீங்கள் போய் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். ஆக மறந்து விடாதீர்கள், நீங்க போய் இங்க பெற்றுக் கொள்ளுங்க, உங்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இந்த விஷயங்களை பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல நாங்கள் ஒரு உறுதியான வீட்டை கட்ட வேணும்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க, பரம்பரை பரம்பரைக்கு இந்த
1: தாத்தா கட்டின வீடு
0: அப்படின்னு சொல்லி சங்கர் சொல்லணும். சாதாரண தாத்தா தாத்தா சங்கர் கட்டின வீடு,
1: கட்டின வீடு இது அப்படிங்கும் போது என்ன பண்ணா, உறுதியான காலத்துக்கும் தாண்டி நிலைத்து நிற்கும் உள்ளீடுகளை பயன்படுத்தணும்.
0: கொழும்பு, கம்பா, கழுத்துறை, கேகாலை, நூரலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. தேசிய கட்ட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. எட்டியாந்தோட்டை பிரதேச செயலக பிரிவிற்கும், நுரலியா மாவட்டத்தின் அம்பகமுவ பிரதேச செயலகத்திற்கும், ரத்னபுரி மாவட்டத்தில் ஹாலியகோட நிவித்திகல மற்றும் கலவான ஆகிய பிரதேச செயலக பிரிவிற்கும் முதல் நாம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.
1: இதனிடையே வந்து பாத்தீங்கன்னா, கொழும்புல சீதவாக்கம் மற்றும் பாதுக்க ஆகிய பிரதேச சபை பிரிவுகளுக்கும், கம்பா கழுத்துறை மாவட்டங்களின் இங்கிரிய மற்றும் புலாத் சிங்கள ஆகிய பிரதேச செயலகம், கேகாலை மாவட்டத்தின் ருவான்வெல்ல பிரதேச செயலக பிரிவுக்கும்,
0: ரத்னபுரி மாவட்டத்தில் குருவிட்ட அபேகம மற்றும் பல்மடுல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இரண்டாம் நிலை மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.
1: கேகாலை மாவட்டத்தின் தெய்யோவிட பிரதேச செயலக பிரிவுக்கும், ரத்னபுரி மாவட்டத்தின் ரத்னபுரி பிரதேச செயலக பிரிவுக்கும் மூன்றாம் நிலைக்குரிய மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
0: அதே போல மண் சரிவு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் தென்படும் இடங்களிலிருந்து உடனடியாக மக்கள் அங்கிருந்து கொஞ்சம் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு.
1: இதை வந்து மிக முக்கியமானது பாத்தீங்கன்னு சொன்னா, அரசாங்கத்திலிருந்து இந்த அறிவுறுத்தல்கள் வரும்போது மக்கள் சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாக்கு இது வராது அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அரசாங்கம் உங்களுக்கு நீங்கள் இருக்கும் வாழும் பிரதேசங்கள்ல இந்த மாதிரியான மண் சரிவு எச்சரிக்கை இருக்கு அப்படின்னு சொன்னா உடனடியாக அங்கிருந்து செல்வதற்கான முன்னேற்றங்களை இல்ல நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்கறதை ஞாபகப்படுத்துறோம்.

0: பாத்தீங்கன்னா ஒருத்தர விமர்சனம் செய்யறாங்க இல்ல போட்டு அட்டி அடினு அடிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி மாப்பிள மாப்பிள நானூறு அடிச்சுக்கிறேன் போக கூடாது.
1: அது 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோவா இருக்கா
0: இருக்கலாம். சோ அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு விமர்சனம் செய்யும் போது ஒரு நபராய் பற்றியோ இல்ல ஒரு விடயத்தை பற்றியோ விமர்சனம் செய்யும் போது அதை பற்றி தேடி தெரிந்து கொண்ட பிறகு விமர்சனம் செய்யுங்க.
1: அதாவது விமர்சனம் செய்வது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அப்படி விமர்சனம் செய்வதாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்கள் முன்வைப்பதாக இருந்தால் அதை பற்றி முழுமையான தேடல் இருந்து நீங்க அதுக்கு விமர்சனம் செய்யணும். அதே போல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா சங்கர், நீங்க ஒருத்தர் பத்தி விமர்சனம் செய்து விட்டீங்க, அது பிழை எடுத்தது நீங்கள் மறுப்பு கட்டாயம் தெரிவிக்க வேண்டும். நான் பிழையாக சொல்லிவிட்டேன்னு சொல்லி உண்மையிலேயே சோசியல் மீடியா மன்னிப்பு கேட்டால் எங்க போய் அந்த வீடியோ நிற்குமோ தெரியாது. இப்ப நாங்கள் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஊடகத்தில் செய்யும் போது உடனடியாக கேட்க முடியும் இல்லையா, ஆனால் நீங்கள் சோசியல் மீடியா சொல்லும் போது தள்ளிவிட்டால் அது மேல போயிடும். நீங்க அந்த மன்னிப்பு கேட்ட வீடியோ தவறான வீடியோ சொல்ற வீடியோ அவர் கண்ணுக்கு பட்டா சரி இல்லைன்னு சொன்னா
0: இல்லை.
1: தனிநபர்
0: சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விமர்சனம் செய்யும் போது கவனமா இருங்க.
1: சரி, இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம், அதை கடைபிடிங்க சொல்லிக்கொண்டு நாங்கள் விடைபெற போயிடும். ஒருத்தர் வருகின்ற ஸ்டார் சாங் இன்றைய ஸ்டாராக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
0: நடிகர் ரஜின் ரகுமான்.
1: அந்த பாடலோடு நாங்கள் விடைபெற போகின்றோம். தொடர்ந்து ராகம் சுமார் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் எம் எல் கிருபாகரன்
0: விடைபெறும். நாங்கள்
1: என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன், புவனேஸ்வரராஜ்,
0: நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ்.
1: நன்றி சொன்னங்களே.
0: நன்றி மக்களே.
2: திரை உலகின் அனுசரணை வழங்குவது
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு

வணக்கம் வசந்த். நிகழ்ச்சியில் நாங்கள் இன்றைய கேட்ட கேள்விக்கு பாத்தீங்கன்னா, சங்கர் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தீர்கள். உண்மையிலேயே சமூக வலைதளங்களில் வருகிற விடயங்களை நீங்கள் முழுமையாக நம்ப கூடாது.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம்
0: அனுசரணை.
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
4: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
7: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
8: நன்றி புவனேஸ் மற்றும் சங்கர். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் 10:01.

0: 2.8 வசந்தம் FM வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 ஆயிரம் 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, கேகாலை, நுவரெலியா மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய முதலாம் மற்றும் இரண்டாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கைகள் இவ்வாறு விடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மண்சரிவு ஏற்படுவதற்குரிய அறிகுறிகள் தென்படுமாயின் உடனடியாக குறித்த பகுதிகளில் இருந்து வெளியேறி துறைசார் அதிகாரிகளுக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
2: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்
3: கிரீன்லாந்தில் அமெரிக்கா தனது புதிய மற்றும் மிகப்பெரிய தூதரக மையத்தை நிறுத்தவுள்ள நிலையில் ஆர்க்டிக் தீவில் டொனால்ட் ட்ரம்ப் அதிக செல்வாக்கை செலுத்த முயல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100,000+ மக்கள் தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். டென்மார்க்கின் அரை சுயாட்சி பகுதியான கிரீன்லாந்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரும் ட்ரம்பின் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நாட்டின் பல முக்கிய உள்ளூர் அமைச்சர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் இந்த தூதரக திறப்பு விழா அழைப்பை முற்றிலுமாக புறக்கணித்துள்ளனர். புதிய தூதரகத்திற்கு வெளியே திரண்ட 100,000+ ஆர்ப்பாட்டக்காரர்கள் கிரீன்லாந்தின் சிவப்பு மற்றும் வெள்ளை நிற கொடிகளை ஏந்தியவாறு அமெரிக்காவுக்கு எதிராக பல கோஷங்களை எழுப்பினர். இது ஐரோப்பாவில் உள்ள நேட்டோ நட்பு நாடுகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 ஆயிரம் 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன் நிமிர்ந்த

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான துள்ளிசை பாடலே நீங்கள் ராகம் சுகமானது நிகழ்ச்சியினூடாக கேட்க முடியும். இப்போ நிகழ்ச்சியின் முதலாவது நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், ரமேஷ் டாக்டர் இருந்து பேசுறேன், இமானுவேல்.
0: வணக்கம் இமானுவேல், உங்க ஊர்ல மலையா?
1: பாட்டு பாட்டு தலைவர் அவர்களுக்கு வணக்கம்.
0: பாட்டு தலைவர், ஆஹா, செயலாளர் பொருளாளர் எல்லாம் யார் யாரு?
1: என்ன சார்,
0: அவங்க எல்லாம் நியமிக்கணும். சரி, ஓகே. இந்த நேரம் இமானுவேல், அவங்க ஊர் பக்கம் மலையாண்டு கேட்டேன்.
1: அவன் மலையாங்க ஐய விட்டா தழுதுவா எல்லாம் மழை அவசியாவுக்கு போயிட்டு போக முடியாம திரும்பிட்டோம்.
0: அது பாட்டுல அப்படி சண்டை போயிட்டே இருக்கு. சரி, அப்ப நீங்க இந்த நேரம் நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: எட்டியாந்தோடு பரசரோடு ரமேஷ் டாக்டர் அவர்களும் மற்றும் மேபிடிக்கு அந்த மேனி கூட்டத்தில் பூலங்குள நவரத்ன குடும்பத்தில் பண்ணாமத்தார் ஒரு ரெண்டாம் நம்பர் கணபதி அவர்களும் ஆட்டோ விஸ்வநாதன் அவர்களும் பாபு அவர்களும் மற்றும் சத்யா யோகேஸ்வர் அவர்களும் உத்தர சுரேஷ் அவர்களும் தி பாமிசி அவர்களும் கலாநிதன் டென்சிலா ரோகன் சுமதி அவர்களும் அனைவரும் கேட்கிறோம்.
2: அடுத்தது வெடிக்குது வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சியில் அதாவது வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். ஆரையம்பதியிலிருந்து இதயரத்னம் இணைந்திருக்கின்றார். வணக்கம் கிருபா, அப்படி இருக்கிறீங்க? நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் தம்பி அப்படின்னு சொல்லி திருமதி வரலட்சுமி வந்துக்கிறாங்க. கொட்டாஞ்சேனியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை கல்முனையிலிருந்து ஜனா வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க? நான் ஸ்ரீதாஸ் இணைந்திருக்கின்றேன். லிந்துலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். மங்கே கிறிஸ்தி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை விராஜ் இணைந்திருக்கின்றார். பூனாகலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறதாக குறிப்பிடுகிறது. இவளை ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒலித்துக் கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் பதிவினை பதிவு செய்திருக்கின்றார். இனிமையான வணக்கம், அருமையான பாடல் தெரிவுகள். அவிசாவளையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி சசிகலா வந்துக்கிறாங்க. யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் இணைந்திருக்கின்றார். வசந்த உறவுகளை இணைத்து நடந்தொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஆரம்ப பாடலே ரொம்ப அசத்தல், வாழ்த்துக்கள் கிருபான் அப்படின்னு சொல்லி இங்கிரிய ரவி குறிப்பிடுகின்றார். ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக நவீன் குறிப்பிட்டுகின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? அருமையான பாடல்கள் வரட்டும், ஒன்றன் பின் ஒன்றாக நானும் கேட்பதற்கு தயார் அப்படின்னு சொல்லி மருதமுனையிலிருந்து நஜமுத்தீன் இணைந்திருக்கின்றார். அதே போன்று நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அவிசாவளை வென்றிக் தோட்டத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தங்கத்துறை இணைந்திருக்கிறாங்க. நித்யவாணி மற்றும் கிருஷாந்தி துஷ்யாந்தினி ஆகியோரை இணைத்து வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கிண்ணியாவிலிருந்து நசூர் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சங்கமித்த மாவட்டத்திலிருந்து கணேஷ் ராஜா வந்திருக்கின்றார். யோகா, செல்வா, தயா, திலீப் ஆகியோரை இணைத்து நடந்தொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் புத்தளம் வடிவேல் பிள்ளை வந்திருக்கிறாங்க. புத்தூரில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக பிவிஎஸ் டயர் கடையில ரொம்ப சத்தமா ஒழித்துக் கொண்டிருக்கிறது கிருபான் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக ஸ்டெபன் வந்திருக்கின்றார். அதே போன்று இனிமையான பாடல்களோடு பேருவளையிலிருந்து நசார் நடந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தொண்டைமானார் செல்வச்சனதி சுதன் வந்திருக்கின்றார். அருமையான பாடல் தெரிவுகள். நான் வசந்தகுமார் நடந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஊர்குடவத்தியிலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் நடந்திருக்கின்றார். திவான் வந்திருக்கின்றார் பண்டாரவளையிலிருந்து. அண்ணா எப்படி இருக்கிறீங்க? திவான் பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அதே போன்று அறந்தாங்கி ஐயப்பன் வந்திருக்கின்றார். இன்னைய நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கேசவன் நினைந்திருக்கின்றார். புசல்லாவையிலிருந்து அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நேரம் 10:30 நாடு முழுவதும் 101.6 மற்றும் 101.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: அன்பான காலநேர வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? எப்படி சோமா இருக்கிறீங்களா சுருதீன்? நீங்க வந்து உங்க ஊர்ல இருந்து சரியா கொழும்புக்கு எப்ப வந்தீங்க கடைசியா?
1: கொழும்புக்கு வந்தது ஒரு வருடம் ஆயிட்டு.
0: ஒரு வருடம் ஆயிருச்சா?
1: ஆமா.
0: சரி, அப்ப கடைசியா எந்த ஊருக்கு தான் போனீங்க உங்க ஊரை விட? என்னதான் இருந்தாலும் நம்ம ஊரு மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளேயே இருந்துட்டீங்கன்னா
1: பாட்ட போட்டு தள்ளி விட்டீங்க.
0: சரி சொல்லுங்க சுருதீன், இப்போ நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி.

0: வெல் டன், ரிசல்ட்ஸும் ஓகே. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன, ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
1: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
0: இம்முறை May 23 மற்றும் 24 மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
1: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
0: எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
2: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
3: இந்த வராரு பிராண்டட் இன்ஜினியர் தர
4: என் முதலாளி அப்படி சொல்றீங்க?
3: என்ன, நீங்க கட்டிருக்க வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் தர, என்ன வேணும்?
4: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு GE box bar ஒன்று ஆர்டர் பண்ண வந்த.
3: என்ன பிராண்ட்?
4: நல்ல பிராண்ட் ஒன்று.
3: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பாக்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு GI பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா GI பாக்ஸ் பார் தானே.
4: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்ல GI பாக்ஸ் பார்.
5: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல, வலுவான இரும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
6: காங்கிரஸ் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
7: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு ராகம் சுகமானது.

0: சாகம் சுகமானது கேட்டால் இதமானது வெற்றிகரமாக நான்காவது முறையாகவும் மட்டக்களப்பில் மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி அதாவது எடுக்கேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 நீங்கள் விரும்பிய துறையில் சிறந்த உயர்கல்வி கற்று உங்களுக்கு பிடித்த துறையில் செல்ல வழிகாட்டும் சிறந்த ஒரு உயர்கல்வி கண்காட்சி இடம்பெற இருக்கிறது. நாளை மற்றும் மறுதினம் அதாவது 23-24 தேதிகளில் மட்டக்களப்பு செங்கலடி டெக்னோபாக் ஆடிட்டோரியத்தில் இடம்பெற இருக்கிறது என்பதையும் இந்த நேரம் ஞாபகப்படுத்திக் கொண்டு இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம். வணக்கம். கதைப்பதாக இல்லை. இப்போ யார்? வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் கட்டவாங்க சவுந்தரா ரவி.
0: எப்படி இருக்கீங்க சகுந்தலா?
1: நல்லா இருக்கீங்க.
0: நானும் நல்லா இருக்கிறேன்.
1: நல்ல பாடல்கள் மூலம் பாடுங்கள்.
0: நன்றி. ஊர் பக்கம் என்ன சொல்லுது? காற்றடிக்குது, மழை வரும் போர் இருக்கிறது, ஆனா மழை இல்லை. பட்டம் விடுறதுக்கும் தயாரா இருந்திருப்பாங்க. சரி சொல்லுங்க, நீங்க யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: குடும்பம், தங்கச்சி குடும்பம், தம்பி குடும்பம், அனைவருக்காகவும், அன்பு தம்பி,
0: சகோதரன், நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
1: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான பாடல்களோடு இப்போ வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் நடந்து கொள்ளலாம். பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி இணைந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடைமழை ஆனால் ஆனந்தத்தில் இருக்கின்றது வசந்தத்தை கேட்கின்ற பொழுது அப்படின்னு சொல்லி மும்தாஜ் பேகம் கொழும்பு 14 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து பாடலொன்று தாருங்கள், செங்கலடி ஷக்கீலா சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க. அதே போன்று இனிமையான பாடல்களோடு பலாங்குடையிலிருந்து மைதிலி இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். சக்தி வந்துக்கிறாங்க. ஜோதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிற இதேவேளை இனிமையான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரிம்சான் இணைந்திருக்கின்றார். கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பலாங்குடையிலிருந்து ஜெயந்தி மாலா இணைந்துக்கிறாங்க. விராஜ் இணைந்திருக்கின்றார் பூநாகலையிலிருந்து. எங்களே நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அண்ணா அப்படின்னு சொல்லி தம்புள்ளி சுப்பையா ஆகாஷ் இணைந்திருக்கிற இதேவேளை. வெள்ளவத்திலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் இணைந்துக்கிறாங்க. சசிகலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிட்டுகின்றார். ரமேஷ்காந்த் இணைந்திருக்கிறார் கொழும்பு 15 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே விளை. ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் நான் சேலம் சிவா இணைந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். கண்ணா வந்துக்கிறாங்க, கடுவலையில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறதே விளை. இனிமையான பாடல்களோடு நான் கொட்டக்கரையில் இருந்து சந்தானம் இணைந்திருக்கிறேன் அண்ணா, என்னைய நிகழ்ச்சி இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இந்த நேரம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி பௌசியல் இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று நசார் வந்திருக்கின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் ரொம்ப சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திருக்கோயில் விநாயகபுரத்திலிருந்து சிவராஜா சித்ரா இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று காளிமுத்து இணைந்திருக்கின்றார். கொட்டக்கலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை. சந்திரகுமார் வந்திருக்கின்றார் அபிசாவளையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறதே வேளை. பிரியா ரொம்ப சந்தோஷமாக நானும் சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறார். நாகராஜன் கிறிஸ்டீனா இணைந்திருக்கிறார் வட்டவளையிலிருந்து. மட்டக்கிளப்பு கொக்கவிலிருந்து சிவரஞ்சனி நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக தெரிவித்துக்கிறது. இதேவேளை அன்பு வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வியோடு வந்திருக்கிறார் வெஸ்டர்ன் ராஜா. நல்லா இருக்கிறேன் ராஜா, நீங்களும் வசந்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருங்க. பத்மன் வந்திருக்கின்றார், இனிய நிகழ்ச்சி இணைத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை ஹெரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். புசலாவையிலிருந்து நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா அப்படின்னு சொல்லி கேசவன் குறிப்பிடுகிறது. இவளை மனோஜ் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது நிகழ்ச்சியை கேட்கின்ற பொழுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை தெஹிவளையிலிருந்து ஷாலினி இணைந்திருக்கிறாங்க. அக்கறைப்பெற்ற பப்டைல நிசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை ரொதலகம குசல ராஜா வந்திருக்கிறாங்க. அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நானும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய சொந்த இடம் நயினாதீவு, தற்பொழுது யாழ்ப்பாணத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமீதரன் இணைந்திருக்கிறாங்க. அச்சுவேலி யாழ்ப்பாணத்திலிருந்து உமா இணைந்திருக்கிறாங்க. மணிவண்ணன் வந்திருக்கின்றார் மாளிகாவத்தையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை நாதன் இணைந்திருக்கிறார் நீர்கொழும்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ப்ரோ, என்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை ஒஸ்போன்

விஜயகுமார் இருந்திருக்கிறாங்க, பண்ணைபுரம் மணிகண்டன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அக்கறைப்பட்டு அப்துல் காதர் என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: 70.7 வசந்தம் FM வளத்தியால சீதிகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனனி தானே சீட்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: சீரற்ற வானிலை காரணமாக கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை நோக்கி வருகை தந்த சில விமானங்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய 5 விமானங்களை மத்தளை சர்வதேச விமான நிலையத்திற்கு திசை மாற்றி அனுப்பியுள்ளதாக சிவில் விமான சேவைகள் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் கேப்டன் தமிந்த ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். அத்துடன் 2 விமானங்கள் இந்தியாவின் கொச்சின் மற்றும் திருவனந்தபுரம் ஆகிய சர்வதேச விமான நிலையங்களுக்கு திசை மாற்றி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் கட்டார், சாஜா, அபுதாபி, புதுடெல்லி உள்ளிட்ட விமான நிலையங்களிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த விமானங்களே இவ்வாறு திசை மாற்றி அனுப்பி
0: வைக்கப்பட்டுள்ளன.
3: உலக சுகாதார அமைப்பின் 79வது உலக சுகாதார மாநாடு சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ள 75க்கும் மேற்பட்ட முக்கிய அம்சங்களில் உலகளவில் அச்சுறுத்தலாக மாறிவரும் மனநல பாதிப்புகள் குறித்த விவாதம் முதன்மை பெற்றுள்ளது. அந்த வகையில் உலகளவில் சுமார் 1 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் ஏதேனும் ஒரு வகையான மனநல பாதிப்புடன் வாழ்ந்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. மேலும் இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் மனநலம் சார்ந்த கோளாறுகள் மனிதர்களின் உணர்வுகள், சிந்தனைகள் மற்றும் செயற்பாடுகளை பாதிப்பதாகவும் கோவிட் தொற்றுக்கு பின்னர் உலகளவில் பதற்றமும் மனச்சோர்வும் பல மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்நிலையில் சராசரியாக ஒவ்வொரு 43 வினாடிக்கும் ஒரு நபர் தற்கொலை செய்து கொள்வதுடன் இது 15 முதல் 29 வயதுக்குட்பட்ட இளைஞர்களின் மரணத்திற்கு 3வது முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்
1: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி தானே சீட்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: அன்பான காலை நேரம் வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யாரு?
1: நான் தப்புமாறு கண்ட பெரிய குடியாலிருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க, பாடல்களை கேட்டுக்கொள்ளுங்க. நான் நல்லா இருக்கேன்.
1: நானும் நலமா இருக்கிறேன்.
0: சரி சொல்லுங்க, வெளியில மழையா? கடும் யோசனை போய் கொண்டிருக்கிற மாதிரி தெரியுது.
1: நன்றி.

0: சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:19. இப்போ யார் நிகழ்ச்சியில்? வணக்கம்
1: சார். வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்க?
1: என்ன
0: பேர்?
1: அப்புகமான ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன், சொல்லுங்க.
1: நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் சார், எதுக்காக போச்சு லைன்ல.
0: அதுதானே, என்ன இது இன்றைக்கு நடக்குமா வேல? எப்படினாலும் நம்ம பேசிடலாமான்னு யோசிச்சுட்டு
1: இருந்தீங்க.
0: அப்படியா?
1: ஓகே.
0: ஐயோ, இப்ப என்ன செய்யலாம்? கையில கூட இருக்குதானே?
1: நாங்களே வாங்கிட்டோம் சார், ஓடுறோம் அங்கிட்டு.
0: அப்படியோ?
1: நாங்க மணல், கல், மெட்டல், அத டிரான்ஸ்போர்ட் செய்யறோம்.
0: சரி, என்னதான் இருந்தாலும் கீழ இறங்குறதுன்னு சொல்லி சொன்னா எப்படி? குடையோடு வேணும் தானே?
1: ஓகே.
0: ஆ சரி, சொல்லுங்க. நீங்க நிகழ்ச்சியில யார் யாருடைய எனது பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: எங்களோட மனைவி அனுஷா, எங்களோட மகள் அனுவாசினி, மகன் அக்ஷதன், எங்க மூத்த மகள் அஸ்வினி, எல்லோரும் கேட்போம் சார்.
0: எல்லோருக்கும் அவனையும் நல்லது ஒரு பாடல் கேட்போம். என்ன
1: சார்
0: நன்றி நிகழ்ச்சியில் தம்பிக்கு.
1: நல்லது.

0: உங்கள் கணவர் ஆஸ்திரேலியாவுக்கு படகில் செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் அது உங்கள் வாழ்க்கையை மட்டுமன்றி உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு விதவாய்ப்பும் இல்லை.
1: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
2: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
3: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: பாகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:38. இப்போ நிகழ்ச்சியில் யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? போனதே கிடையாது. அதுதான், எவ்வளவு காசு வந்தாலும் அந்த வேலை இன்றைக்கு தொடர்றது இல்ல.
1: அதுதான்,
0: வெள்ளிக்கிழமைன்றா ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு. தயவு செய்து என்ன தேடி வராதிங்க யாரும். சரி சொல்லுங்க, ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்க, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அப்படியோ, அது சரி. ஒரு இடத்துல இருந்து அழகா கேக்குறது, அது என்ன ஆடி பாடி என்று கேட்டுக்கொண்டிருக்கீங்க நீங்க? அப்படியோ, சரி சொல்லுங்க. நிகழ்ச்சியில இப்ப யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: பாடுறது

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
2: இடைக்காலத்தின்

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் பலாங்குடையில் இருந்து ஜெயந்தி மாலா அணிந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் தாசன் பிரியா அணிந்திருக்கின்றேன் ஏராவூரில் இருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு சுதாகரன் இணைந்திருக்கிறேன் அண்ணா. கொழும்பு 15 நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பதிவினை பதிவு செய்திருக்கிறேன், கட்டாய நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற சுதாகரன். நான் தொடர்ந்து வசந்தத்தோட இணைந்திருங்க. அதே போன்று இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான். அபிசாவளையிலிருந்து உதயா வந்திருக்கிறாங்க. மனைவி சந்திரிகா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கிருபான் அப்படி இருக்கிறீங்க, நானும் உங்கள் ப்ரோக்ராம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி திகனையிலிருந்து ராஜ்குமார் இணைந்திருக்கின்றார். அதே போன்று லாவண்யா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சி தூள் அப்படின்னு சொல்லி வினு இணைந்திருக்கிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் நல்லதொரு பாடல் வேண்டும். நான் செங்கரடியிலிருந்து ஸ்ரீ முருகன் நடந்திருக்கின்றேன். கிருபா, அருமையான பாடல் தெரிவுகள். நேரம் போவதே தெரியவில்லை, அப்படி ஒரு செயலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் என்னையும் நினைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார் ஸ்ரீ முருகன். அதே போன்று மில்டன் வந்திருக்கின்றார். கருங்காலிச்சோரையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை சாய்ந்தமரத்திலிருந்து அஜ்மீர் நடந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் வரக்காப்புலையிலிருந்து பதுஷன் நடந்திருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஏகாம்பரம் யோன் நடந்திருக்கின்றார். அக்கரைப்பட்டிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை மீப்பிடிக்கந்தையிலிருந்து பிரசாத் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மூதூரில் இருந்து ஆதி குபேந்திரன் நடந்திருக்கின்றார். ஆதிரா குபேந்திரன் நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை கழுதாவளையிலிருந்து ஜீவ பிரியா அணிந்துக்கிறாங்க. வணக்கம் பாட்டு தலைவா, துள்ளிசை பாடல்களை தந்து கலக்கி கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரஷா பிரசாந்தி குறிப்பிடுகிறாங்க. அதே போன்று இனிமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹிரு வந்துக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு நானும் இந்த சிங்கினா சிங்கேடியா பாடலை கேட்டன், வாய்விட்டு சிரிச்சோம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியா? அதே போன்று கொழும்பு 15 ஜேசியில நடந்திருக்கின்றார். இந்த நேரம் என்னையே நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அண்ணா. ஆர்பி அசோக் இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை எஸ் பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கின்றார். ஹட்டன் கிளவட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை நிர்மலா பாலா வந்திருக்கின்றார். என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் ஒன்று தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அஸ்மீர் இணைந்திருக்கின்றார். நிசா வந்துக்கிறாங்க, மாவன எல்லையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் தேவி யோகேஸ்வரன் இணைந்திருக்கிறேன், என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை ஹரி வந்துக்கிறாங்க. மு குமுதராஜா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது. இவளை அண்ணா வணக்கம், நான் முறையின் இணைந்திருக்கின்றேன், ராஜகிரியிலிருந்து எங்களையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியின் இறுதி பாடல்

மாளிகம் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. ராகம் சுகமானது நிகழ்ச்சி. ஒரு நாயகன் உதயமாகிறான், ஆனால் இரு நாயகன் நாகேன்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த வகையில் ரெண்டு பேர் வந்துக்கிறாங்க. மதிய நேர குதூகல நிகழ்ச்சியினை குதூகலமாக தொகுத்து வழங்குவதற்கு கலையத்தில் சங்கர் அவரோடு இணைந்து அபுல் ஹாசன். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு நான் உங்கள் அன்பேன் எம் எல் கிருபா. வணக்க நேர்களே.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மதிய நேர வணக்கம். நன்றி கிருபாண்ணா. இப்போது முதல் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மதிய நேர குதூகலத்தோட என்னோடையும் அபுல்ஹாசனோடையும் இணைந்துக்கலாம். நேரம் இப்போ சரியாக 12:00 மணி 1 நிமிடம்.

0: மதிய நேர குதகலம் நிகழ்ச்சியில இப்போதுலேருந்து நீங்க இருக்கலாம். நான் யார் அப்படின்னா, திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தான் சங்கர் புஷ்பராஜ். நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா கிடையாது. எப்பவுமே மதிய நேர குதகலத்துல உங்க எல்லாரையும் குதகலம் வைக்கிறதுக்கு இன்னொருத்தர் வருவார் இல்லையா, அவரும் வந்திருக்காரு. வணக்கம் முபலாசன்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் தம்பி, எப்படி என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க சங்கர் தானா?
0: மழைக்காலங்கள்ல இதெல்லாம் எதிர்பார்க்க கூடாது இல்லையா?
1: வந்தாரே வாழ வைக்கும் மதிய நேர குதகலத்துல வந்தீங்க. ஆசிக்கா பேசணும், ஜாலியா பேசணும், அபிலாசன் ஆகணும், கவனமா பேசணும்.
0: நானா இப்ப எப்படி இருந்துச்சு, எப்படி வந்தீங்க?
1: நீங்க வர மாதிரி மாதிரி நீங்க பிரியாள் தானே, இப்ப கார்ல கீழே வருவீங்க, நாங்க புஷ் சைக்கிள் ஏறி கொஞ்சம் நினைறேன், கொஞ்சம் காயிற கொஞ்சம் அப்படி தள்ளி தள்ளி வந்தாச்சு. கொஞ்சம் ஸ்ரீதேவி சின்னவங்களே பெரியவங்களே சார் பாம்பு குட்டிகளை சவுக்கார கட்டி விலை ஏண்டி ஈர கொழுப்பில ஏண்டி செய்து ஆசிக்கான மதிய நேரம் வணக்கம். உங்களோட பேச சங்கர்னா வந்தீங்க. ஆசி தம்பி என்ன உங்களோட கடையில?
0: எங்கட கடையில ஏதாவது போடணும்னு தான் நான் ஒண்ணும் இல்ல, மலை சுட்டி கொஞ்சம் ரொட்டி போட்டிருக்கேன்.
1: ரொட்டி போடாத சேர்ந்து போடணும். நீங்க வீட்டுல கவலையா பிரச்சனையா அப்படி இப்படி எல்லாம் இங்க எது வாய்ந்த இந்த பக்கம் மறந்து போட்டு வந்தீங்கன்னா ஆசிக்கா பேசு. அதுக்கு நாம என்ன செய்யணும் ஸ்ரீதேவி?
0: டக்குன்னு போன் எடுத்து டயல் பண்ணுங்க 011-277-5001 அப்படி இல்லன்னு சொன்னா 011-277-5111 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு. அப்படி இல்ல என்ன பண்ணணும்?
1: அப்படி நினைச்சு நமக்கு நூல் வழி அவர்களும் பசிதான படம் ஒன்றிக்கு படத்துக்கு பக்கத்துல அபிலாஷன் நானாவிக்கு அவளுக்கு கீழே போயிட்டு நானா இந்த பாடத்தாங்க தாத்தம்மா காக்கம்மா நானம்மா ரொம்பமா வாப்பம்மா காக்கா தாரு கூட்டாளி தாரு காந்தாலும் பாட்டு வேணும் டபட பண்ணு டைப் பண்ணி டமாண்ட் எடுத்து டுமிண்டு போட்டீங்கன்னா ஆச்சிக்கிறாங்க ஒரு பாட்டு
0: பக்கத்துட்டு பாட்டு ஏத்து விட்டாங்க எல்லாரும். இப்போ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களோட இணைஞ்சிருக்கலாம். சூப்பரா கால் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா பேஸ்புக்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை கலாய்க்கிறதுக்கும் என்ன கலாய்க்கிறதுக்கும் அபுல்லா சென்ட் இருக்காரு. நல்ல பாட்டு போறதுக்கு நான் இருக்கேன்.
1: பேசலாம், ஜாலியா பேசலாம், வாங்க இந்த பக்கம்.

0: கோபாலாவை தேடி தார் வந்திக்கு, சங்கர் தார் வந்திக்கா, கோபாலா தேடி கோழி குஞ்சு தேடி.
1: இப்ப பாப்போம், கோழி குஞ்சு தேடி கோபாலா தேடி யார் வந்திருக்கா? மலைதானே,
0: மலைதானே, மழை நேரத்தில் கேஷுவலீகம். இப்ப தார் வந்திக்கா,
1: தார் வந்திருக்கான்னு சொல்லி பாப்போம். ஹலோ, வணக்கம்.
2: அன்பான மதிய நேரம் வணக்கம்.
1: மதிய நேரம் வணக்கம். யார் இது?
0: பெரிய புரியாணி, எப்படி இருக்கீங்க ஸ்ரீதேவி?
1: நாங்க நலமா இருக்கிறோம்.
0: என்ன தம்பி சங்கர் வந்திருக்காரு, என்ன நினைக்கிறீங்க நீங்க?
2: அவர் தான் என்னோட முதல் முதல் டெஸ்ட்ல ஒரு அவர் அறிவிப்பாளராக வந்த நேரம்.
0: அப்புறம் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சா இனிமே தானே சாப்பிடணும்? நீங்க தார்
2: நீங்களே
1: மறந்துட்டீங்க கேள்விய,
0: கேள்விய மறந்துட்டீங்க.
1: ஒட்டகத்துக்கே
0: முட்டை போடுற பழக்கம் இல்ல,
1: மேலிருந்து விழுந்து உடஞ்சிருமே. சரி, இப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைபோகம் வரப்போகுது.
0: என்ன வைபோகம்?
1: என்ன வைபோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காதல் வைபோகம் வரப்போகுது.
0: முழுங்க காதல் ஆரம்பிப்பா. You smell

0: அந்த மாதிரியும் இல்லாம இந்த மாதிரியும் இல்லாம வேற மாதிரியும் இல்லாம ஒரே மாதிரியே தான் மதிய நேர குதூகலம். வினயசங்கர்
1: யாரு வந்தாலும் குதூகலமா தான் இருக்கும்.
0: மதியம் சின்ன ஒரே குழப்பமா தானே, இந்த பக்கம் வந்தாலும் சும்மா ஆசிக்க பழசெல்லாம் மறந்து ஜாலியாகி கேளும்.
1: நீங்க சொல்லுங்க, உங்களோட கால பாட்டு ஒண்ணு போனது என்ன நினைக்கிறீங்க?
0: உங்களோட காலம்னா
1: இப்ப தமிழ்ல பாட்டு ரீமிக்ஸ் இன்பம் பொங்கும் இல்ல பழச சொல்லல
0: நமக்கு அது தெரியா. இப்ப புரிய அனிருத்தான் நாங்க எல்லாம்
1: அனிருத்த
0: காலத்துல பாட்டு மாறும் இன்பம் பொங்குற மாதிரி தான் எல்லா இடமும் பொங்கிக்க மாறும்.
1: வந்திருக்கோம். ஹலோ வணக்கம்.
0: வணக்கம். நன்றி ஸ்ரீமுருகன், எப்படி இருக்கிறீங்க ஸ்ரீதேவி?
2: நல்ல சோமா இருக்கேன்.
0: நல்ல கலாங்க. எப்படி பொடியம் பரவாயில்லையா?
2: பொடியம் உங்களுக்கே
0: அப்படி என்ன நல்லா? நீங்க வீட்டுலயா வெளியவா ரோட்லயா ஸ்கூல்லயா?
2: என்ன
1: ஸ்ரீமுருகன், நம்ம காலம்னு அபுல்ஹாசனை சேர்த்துட்டீங்க நீங்க உங்களோட
0: சின்ன பொடி. அவர் வந்து
1: ஸ்ரீமுருகன் அப்புறம் ஏரியா எல்லாம் எப்படி இருக்கும்? கூட
2: நீங்க
1: சரி, யாரெல்லாம் சேர்த்துக்கலாம் பாட்டுக்கு?
2: என்னோட சேர்த்து மனைவி மைனா, மகள் சூட்டி, மகன் கார்த்திகேயன் மற்றும் இந்த நிகழ்ச்சியை நிறைய நண்பர் கேட்டுக் கொண்டாங்க. அனைவரை வைத்துக் கொண்டு பாட்டு சொல்லட்டா?
0: சொல்லுங்க, என்ன பாட்டு உங்களுக்கு ஓணும்?
2: விரும்பினா தாங்க. வெச்சாலும் வெச்சாம போனாலும் மல்லி வாசம், அது சுத்தால சுகவாசம். புது பாட்டு
0: அது எனக்கு விளையுது. நீங்க மல்லி வச்சு சுகவாசம் என்ன நான் நினைச்சேன்.
1: வணக்கம். ஹலோ
0: வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம். வணக்கம் தாரு. ஐயோ ராணி, எங்க ராஜா?
1: வணக்கம் ராணி. பாத்தீங்களா, வந்ததும் உங்களோட ஆள்கிட்ட தான் பேசுறீங்க, முதல்ல எங்கள்கிட்ட பேசுறது இல்ல இல்லையா?
0: என்ன
1: வேலை இது?
0: சரி, என்ன ராணி சைக்கிள் எங்க நிக்கட்டும்? என்ன என்ன உங்க லைன் ஒரு மாதிரி கலகர?
1: ஓ, நாங்க சுகமா இருக்கிறோம்.
0: அப்புறம் ராணி சொல்லுங்க. ராணி
1: நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அப்படி தானே? நீ
0: ஐயோ,
1: தவறாக பேச வேணாம். அபுலாசன் ஒரு நாணயமான ஒழுக்கமான மனிதர்.
0: அப்படின்னா அபுலாசன் தான்.
3: நீங்க
1: சொல்லுங்க, அது ஜோக்கா இல்ல நாங்க சொல்றோம்.
3: ஒருத்தருக்கு திடீர்னு பிரியாணி சாப்பிட ஆசை வந்ததா, அவர் ஓடி போறாரு மளிகை கடைக்கு பிரியாணி சாமான் வேண்டி கொண்டு வர. வேக வேகமா ஓடி போறாரு, போய் என்ன முதல் வாங்கிருப்பாரு?
1: மூச்சுதான் வாங்கிருப்பாரு,
0: வேற என்னத்தை வாங்க? இதெல்லாம் ஏற்கனவே சிரியாணிக்கு பிரியாணி கொடுத்து கம்மியான அடிபட்டவர் தான் சங்கர்.
1: அதாவது இதெல்லாம் சங்க காலத்துல சவப்பெட்டில எத்தனை காம.
0: சரி, ஏதோ கேட்டீங்க பிரியாணி.
3: பாட்டு கேக்குறேன்.
0: என்ன பாட்டு?
1: என்ன பாட்டு?
3: கண்ணால கண்ணால குத்தாதே நீ என்ன.
1: அபுலாசன் உங்களுக்கு தான் சொல்றாங்க.
3: அந்த பாட்டு தாங்க.
1: சரி
0: சரி, நன்றி
1: நன்றி. என்ன பண்ணலாம் அப்படின்னு பாட்டு வரும்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: பிள்ளனானா
2: சொல்ல பிள்ளா,
1: இந்த ஆமையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. நானா
2: ஆமை பல விதம் இருக்கடா. ஊராம, கடலாம, அலுங்காம, குலுங்காம, பச்சையாம, இப்படி நிறைய தரத்துல இருக்கிற ஆமை.
1: ஆக கூடுனது ஒரு ஆமைக்கு எத்தனை கிலோ ஈக்கும்?
2: பாவன், ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு நெருப்ப.
3: எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
4: அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
5: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
6: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
5: இம்முறை May 23 மற்றும் 24 மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
6: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
5: எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.

0: நெடுபாலி கேள்விப்பட்டிருக்கேன். நெடுபாலின்னா என்ன சீதேவி?
1: நெடுபாலின்னா அந்த தண்ணி வாளிலேயே பெருசு இருக்கு.
0: அதுக்கு நெடுபாலி சொல்றேன். தீபாவளியோட சம்பந்தம் இல்லையா?
1: தீபாவளிக்கும் அதுக்கு சம்பந்தம்
0: இல்ல. இது வேற பாலி.
1: பாலி நெடுபாலி பாருங்க, அவுலாசனுக்கு என்ன மாதிரியான டவுட் வருது.
0: நேர்கள் பேசினா இந்த முகநூல் வழிய தாரா வந்தீங்க சீதேவி.
1: நல்ல வேலை சொன்னீங்க. முகநூல் வழியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செங்கலடியில இருந்து ஸ்ரீமுருகன் வந்திருக்காரு. கினி அபுல் ஹாசன் அவர்களுக்கும் எங்கள் சங்கர் அவர்களுக்கும் இனிய மதிய நேர வணக்கங்கள். நானும் குடும்பத்தோட சேர்ந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. நல்ல பாட்டு ஒன்று தரவாம அவர்களுக்கு.
0: இல்லாத பாட்டு வேலை சீதேவி.
1: அதுவும் அவருக்கு வந்து பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம் தான் வேணும்.
0: பேரை வச்சு கொள்ற அவட கையில.
1: அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சத்திய ஜோதி மதிய நேர வணக்கம் அண்ணா, நல்லது ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ணா அன்பான மதிய நேர வணக்கம். ஏறாவூர் நாளிலிருந்து தாசன் பிரியா இணைஞ்சிருக்காங்களாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செங்கலடியில இருந்து ஷக்கீலா வந்திருக்காங்க.
0: ஷக்கீலாவா?
1: அது இல்ல, இது சக்கீலா சந்திரசேகர். அபுல்ஹாசன் மாதிரியான இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. என்ன ரைட் அபுல்ஹாசன், நீங்க சொல்லுங்க, உங்களை தேடி யாரெல்லாம் வந்திருக்காங்க?
0: என்ன தேடி? கட்டுவான்ல இருந்து சகுந்தலா தேவி, நிர்மலா தேவி வந்து கே கே ஸ்லிக கண்ணாக்காக ஒரு ஆசிக்கான பாட்டு ஒன்று தாங்க சொல்லிக்கா. குடும்பரன் ஞானசிகாமணி அவட கூட்டி புஷ்பராணிக்காக சூப்பரான ஒரு பாட்டு தாங்க அபுல்ஹாசன் கேட்டிருக்காங்க. அப்ப பெட்டால ட்ரஸ்ட் லைன்ல இருந்து எங்க சுரேஞ்சி ரமேஷ் கண்மணி வந்து மலையா மலையோட மலையா மலமாய ஒரு பாட்டு தாங்க
1: கேட்டிருக்காங்க. இப்போ அபுல்ஹாசன் நீங்க சொல்லுங்க, எல்லாரும் வந்து காமெடி சொல்லிட்டு இருக்காங்க தானே.
0: ஆமா,
1: நீங்க ஒரு காமெடி சொல்லுங்க பாப்போம்.
0: நான் சொல்லதான் பார்த்து சரிவர்மான்னு தெரியாது.
1: சரி அபுல்ஹாசன், உங்களுக்காக ஒரு பாட்டு தாரேன்.
0: என்ன பாட்டு?
1: பாட்டை கேளுங்க. சரியா, இந்த பாட்டுல வந்து உங்களுக்காக தத்துவம் தான் இருக்கு. வேணா மச்சா வேணாம்.
0: அது உண்மை வேணா தம்பி, சும்மா வேணா தலைவலி நாமி.
1: சரி, வேணா மச்சா வேணாம். அபுல்ஹாசனுக்கு என்ன வேணாம் அப்படிங்கறத கேப்போம் இல்லையா?
0: கேக்கத்தானே.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க
1: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
2: அரு என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
3: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இன்று நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
3: நடிகர் ரகுமான்.

0: உலகின் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12. உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழை காரணமாக கொழும்பு அவிசாவளை பிரதான வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புவக்பெட்டிய ரன்வலப்பான பகுதிக்கு அருகில் பிரதான வீதி வெள்ள நீரில் மூழ்கியுள்ளமையே இதற்கு காரணமாகும். இதன் காரணமாக அந்த பகுதியின் ஊடான பயணிக்கும் வாகன போக்குவரத்துகளுக்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் சிறிய ரக வாகனங்கள் பயணிப்பதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் இந்த வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறும் அவதானத்துடன் செயற்படுமாறும் கேட்டுக்
1: கொள்ளப்படுகிறார்கள்.
2: குளோபல் ஸ்மூத் ஃபிளட்டிலா குழுவைச் சேர்ந்த 11 ஆஸ்திரேலிய ஆர்வலர்கள் தற்போது துருக்கியை சென்றடைந்துள்ளனர். தனது படைகளால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த 422 வெளிநாட்டு ஆர்வலர்களையும் நாடு கடத்திவிட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இவர்களில் முதல் குழுவினர் துருக்கியை வந்தடைந்துள்ளதுடன் இதில் 11 ஆஸ்திரேலியர்கள் உள்ளடங்குகின்றனர். தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலத்தில் தங்களை இஸ்ரேலிய படைகள் மிகவும் மோசமாக நடத்தியதாகவும் தாக்கியதாகவும் விடுவிக்கப்பட்டவர்களால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்தியினை மதியம் 2 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1,00,000, 3,000, 1,000, 1,000, 1,000, 1,000 பரிசுகள் இரட்டை பாகுது. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.
3: நிமிர்ந்த நடை

0: மதியநேர குதூகலம் அப்படின்னு சொன்னாலே மாற குதூகலம், இரண்டாவது மணித்தியாலத்துல நாங்க வந்திக்கோம், நீங்களும் ஆட்சிக்கா ஜாலியா பேசணும்னு பூஜ்யம் ஒன்று ரெண்டு இலையில இருந்து பூஜ்யம் பூஜ்யம் ஒன்றுக்கு அப்படி சொன்னா பூஜ்யம் ஒன்று ரெண்டு இலையில இருந்து ஒன்று ஒன்றுக்கு ஆட்சிக்கா பேசலாம். வினாசங்கர்
1: அதுதான் அபுலாசன் லக்க ஏதாவது மாட்டிக்கிச்சோம் உங்களுக்கு இல்லையே?
0: என்ன மாற்ற என்ன பிள்ளைக்குட்டி எல்லாம் படிக்க வச்சு அங்க படிக்கணும் இங்க படிக்கணும்னு சொன்னா எங்க படிக்கிறேன்?
1: நீங்க இந்த நான்காவது முறையாக மிகவும் வெற்றிகரமாக வந்து மட்டக்களப்புல மாபெரும் உயர்கல்வி கண்காட்சி ஒண்ணு இருக்கு. எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்மாதம் 23-24 அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாட்டர்டே சண்டே. சரியா, இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 தான் அது. நீங்க விரும்பின துறையில உயர்கல்வி கற்று உங்களுக்கு பிடித்தமான துறையில வழிகாட்டி உலகில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் மற்றும் உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்கள் எல்லாமே வருது. வெளிநாட்டுக்கு நீங்க போகணுமா? வெளிநாட்டுல குடிபெயரணும் உயர்கல்வியை தொடரணும், அதுக்கான கைடன்ஸ் தருவாங்க. மறக்காம பெற்றோரோட போங்க.
0: தனியா போக கூடாது,
1: தனியா போனோம்னு சொன்னாங்க வந்து அது சார்ந்த அறிவு வந்து பெற்றோருக்கும் கிடைக்கும்
0: தானே.
1: கூட்டிட்டு போங்க. சோ மறந்துடாதீங்க, எடிகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வருகிற சனி மற்றும் ஞாயிறு, அப்படி இல்லைனா மே 23-24 மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க்ல நடக்குது. சோ மறக்காம என்ன பண்ணிருங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிருங்க. சரியா, அப்படிங்கறதை ஞாபகப்படுத்திக்கிறோம்.
0: எனக்கும் சரியான சண்டை, நான் கடைசி வரைக்கும் பேசவே இல்லையே, அவதான் வந்து பேசினா
1: எப்படி எப்படி எப்படி எப்படி
0: என்ன பேசினா தெரியும்?
1: என்ன பேசினா?
0: அடிக்க மாட்டேன் வா அப்படின்னு.
1: ஆக ஆக அடி வாங்கிட்டுதான் இவர்
0: இருந்திருக்கு. கண்டுபிடிச்சது ஏன்னா தம்பி எக்ஸ்பீரியன்ஸ் தான்.
1: அதுதானே அதுதானே. சரி, இது இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம கூட பேசுறதுக்கு யாராவது வேணும் இல்லையா? பாப்போம் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லி. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் இது?
0: எப்படி இருக்கீங்க ஸ்ரீதேவி?
2: நீங்க
1: எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? ஏரியா எப்படி இருக்கு? என்ன செய்றீங்க நீங்க?
0: பாட்டு கேக்கு.
1: பாட்டு தாரம் இதையும் கேளுங்க அபுல், இது உங்களுக்காக தான் இந்த பாட்டு.
0: சும்மாதான்

0: அபுல், என்ன நினைக்கிறீங்க இந்த பாட்டை பத்தி?
1: மாற பாட்டு தான் கேட்கக்கூட பழைய. எனக்கு இந்த லவ் பண்ண சுட்டி எனக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல தம்பி. இன்னும் மனசுக்கு பிடிக்க
0: பழையன்னு ஏதோ சொன்னீங்களா?
1: அது பழைய கூட்டாளி மாறு.
0: பழைய கூட்டாளி மாறேன்னு கூட கூட்டாளி மாறும் இப்படியா?
1: இல்ல இல்ல, யங்ஸ்டர்ஸ் தான் எல்லாம் படிக்கிறது மதி மிதும் தான் தேவையில்லாவில. தம்பி இப்படி என்ன தம்பி, நீ
0: என்ன சின்ன பிள்ளைகள் தானே? என்ன
1: என்ன அப்படி சொல்றாங்க? சின்ன பிள்ளைகள் நிறைய இருக்கு. என்ன
0: பார்ப்போம். வணக்கம். வணக்கம். யார் இது? பிரசாந்த். எப்படி இருக்கீங்க?
2: புத்தல
1: கட்டக்கண்டன். அது எங்க புத்தல எங்க நின்று வரணும்? கட்டக்கண்டுக்கு
0: வீட்டுல இருக்கீங்களா?
1: என்ன வேலை இல்லையா இன்னைக்கு?
0: வேலை வேலை இல்லையா இன்னைக்கு? தவறான விஷயம்
1: என்ன? மழை பெய்யல, வீட்டுல இருக்கிற வெயில்
2: அடிக்கிற
0: யாரெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுத்த
2: பாட்டுக்கு? பாட்டு கேட்கறதுனால
1: உங்களுக்காக,
0: எனக்காக, என்னோட
1: வயசு இருக்கு, தம்பி இருக்கு, வந்திருக்காரு தாருன்னு பாக்கணும்.
0: சரி, யார் வந்திருக்காங்க அப்படிங்கறதையும் பாக்கலாம். வணக்கம்.
3: இனிய மத்திய நேர வணக்கம்.
1: வணக்கம் தாரு.
3: மாத்திரை அருகில் இருக்கும் மாத்திரை சிவமூர்த்தி.
1: சிவமூர்த்தி, எப்படி இருக்கிறீங்க சிவமூர்த்தி?
3: என்ன நினைக்கிறீங்க
1: பொட்டின பத்தி?
0: என்ன மாதிரி பாட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்?
1: லவ் பாட்டெல்லாம் விட்டு அறிவுரை குடுக்கிற ஆறு மண்ணுமே ஆறு, அந்த ஆத்துல போனவன் தாறு. அந்த மாதிரி
0: ஆறு மண்ணுமே ஆறு, ஆத்துல போனவன் தாறு. இல்ல யாரு
1: தாரு?
0: என்ன யாரு?

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: ஹே லெவல் டன், ரிசல்ட்ஸும் ஓகே, அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
2: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம், ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடுகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
3: எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு, சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்ஸ். சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை இது நம்ம ஹே, இது நம்ம
4: ஹே. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது.
5: செவிகளுக்கு விருந்தாய்

0: ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலிக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: என் அபுல்வாசன், நீங்க கேட்ட தத்துவ பாடல்கள்
1: இன்னைக்கு
0: எல்லாமே அப்படிதான் இருக்கு.
1: என்ன செய்யறேன், கடையில வாங்கினமா ஆகி போச்சு.
0: அதுதான் பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம கூட பேசுறதுக்கும் ஆக்கள் வருவாங்க இல்லையா, அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு
1: கேட்டு கேட்கத்தான். தார் வந்திருக்கா,
0: தார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பாப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாருங்க
2: பேசுறீங்க?
1: தோப்பு கொக்கி கடையில இருந்து ஈடன். எப்படி இருக்கீங்க? என்ன ஈடன் கோழி,
2: நல்ல சுகமா இருக்கோம். மழை தண்ணியோட வெள்ளத்தோட நல்ல சுகமா இருக்கிறோம்.
1: சொல்லி வேணாங்க, வெள்ளத்தோட சுகமா இருக்கிறா நீங்க தான் ஜீதேவி.
0: அது என்ன சுகமா இருக்காது, எனக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: மலையில குளிக்கிறே அவர் இப்ப வருஷத்துக்கு இருக்கதா இருக்கு.
0: ஓ, அது லேசு என்ன அப்படியா?
2: அதுதான் தண்ணியிலே இந்த பக்கத்து தண்ணி இல்லாததுனாலதான் குளிக்கி குளிக்க வெள்ளத்துல.
1: அப்புறம் ஈடன் காலையில ரொம்ப நாள் எங்க போய் தீங்க? துபாய்க்கு போய் போய் தீங்களா?
2: நாங்க
1: சூப்பரா இருக்கோம். இது வரைக்கும் எந்த குறையும் இல்ல. தார் எல்லாம் மீக்க அவங்களோட சேர்ந்து பாட்டு போல் கேக்க
2: பாட்டு கேட்க
1: அருமையான
2: பாடல் உங்களை இருக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி. என்ன பாட்டு ஒண்ணு உங்களுக்கு? பின்னாடி போனால் சரி. நன்றி.
0: என்ன அவள் எல்லாம் அப்படிதான்
1: இருக்காங்க. மழை நாள் அப்படி ஆவிட்டாருன்னு தெரியுமா?
0: அதுவும் தெரியல. பட் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு பாட்டு
1: கொடுக்க போறது இல்ல. அப்படி
0: இல்ல, ஆனா அது அந்த மாதிரி புது பாட்டு கொடுக்க போறோம்.
1: நல்லா
0: கேட்டு பாருங்க. கேட்டு பார்த்துட்டு என்ன பண்ணு அப்படின்னு சொன்னா அழைப்பினை
1: ஏற்படுத்துங்க. என்ன நம்பர் இருக்கு? அழைக்க வேண்டிய தொலைபேசி 0501 2705 இருக்கு. அப்படி நினைச்சுன்னா 0501 2711 இருக்கு.
0: அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா டக்குனு பேஸ்புக் பக்கம் போங்க. எங்களோட ரெண்டு பேரோட போட்டோ இருக்கு, அதை கீழே உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இப்ப வருது உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு.

0: கட்கடத்தில் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: Hey, level done. Results are okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன? ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன? நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
2: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
3: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க
4: ஒரே
3: நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
5: இந்த ஆமையை பத்தி கொஞ்சம் செல்லுங்களே.
6: ஆமை பல விதம் இருக்கடா. ஊராம, கடலாம, அலுங்காம, குலுங்காம, பச்சையாம, இப்படி நிறைய தரத்துல இருக்கலாம.
5: ஆக கூடுனது ஒரு ஆமைக்கு எத்தனை கிலோ ஈக்கும்?
6: பாபன், ஞாயிற்றுக்கிழமை காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டருக்கு நெருப்ப.
7: எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா?
8: அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
3: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.88 திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின்
9: அனுசரணை வழங்குவது.
0: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
10: இன்றைய நாள் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
5: நடிகர் ரகுமான்.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
2: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
3: இது என்ன பிரமாவா? இதோட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு.
2: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு தாக்கு.
4: வார
2: நாட்கள்ல மாலை 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும்.

0: 2.8 வசந்தம் FM வளர்த்தியால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி தானே சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012
0: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக சிலாபம் பொது வைத்தியசாலையின் 3 சிகிச்சை அறைகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. அதனையடுத்து குறித்த சிகிச்சை அறைகளில் இருந்த நோயாளிகள் வேறு சிகிச்சை அறைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் தினேஷ் கொக்கல தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழை காரணமாக புத்தளம் பிரதேசத்தின் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. அத்துடன் புத்தளம் மாதம்பை கலஹிட்டியா வீதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளமையினால் குறித்த வீதியின் போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறித்த வீதியை பயன்படுத்தும் வாகன சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு மாதம்பை போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இதேவேளை சிலாபம் வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள வீதியில் மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளதன் காரணமாக புத்தளம் புகையிரத பாதையிலான போக்குவரத்து தற்காலிகமாக தடைபட்டுள்ளதாகவும் புகையிரத திணைக்களம் தெரிவித்துள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்
2: உலக சுகாதார அமைப்பின் 79வது உலக சுகாதார மாநாடு சுவிட்சர்லாந்தில் ஜெனிவா நகரில் நடைபெற்று வருகிறது. மாநாட்டில் கவனம் செலுத்தப்பட உள்ள 75க்கும் மேற்பட்ட முக்கிய விடயங்களில் உலகளவில் அச்சுறுத்தலாக மாறிவரும் மனநல பாதிப்புகள் குறித்த கலந்துரையாடல் முதன்மை பெற்றுள்ளது. உலகளவில் சுமார் 1 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் ஏதேனும் ஒரு வகையான மனநல பாதிப்புடன் வாழ்ந்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் குறித்த எண்ணிக்கையில் நாளுக்கு நாள் தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது. மனநலம் சார்ந்த கோளாறு மனிதர்களின் உணர்வுகள் சிந்தனை மற்றும் செயற்பாடுகளையும் பாதிக்கின்றன. COVID-19 பெருந்தொற்றுக்கு பின்னர் உலகளாவிய ரீதியில் பதற்றமும் மனச்சோர்வும் பல மடங்காக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் சராசரியாக ஒவ்வொரு நாளும் 43 வினாடிக்கு ஒரு நபர் தற்கொலை செய்து கொள்வதுடன் குறித்த விடயம் 15 முதல் 29 வயதிற்கு இடைப்பட்ட இளைஞர்கள் மத்தியில் கூடுதலான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. நமது அடுத்த மனத்தியாளர் செய்தி அறிக்கையினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: வளர்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012
4: நிமிர்ந்த நடை

0: அப்புறம் அபிலாசன், என்ன வைஃபை எல்லாம் இருக்கா உங்களுக்கு?
1: எங்க ஒரு பைப்பையும் இல்லாம நாங்க சும்மா அது மட்டும் இல்லாம மூன்றாவது மணித்தியாலம் இறுதி மணித்தியாலத்துக்கு வந்தீங்கமே.
0: சூப்பரான பாட்டு எல்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா?
1: மாய் பாட்டு மாறுற பாட்டு என்ன, நீங்க எங்க கொண்டு போறீங்க இந்த மாதிரி பாட்டு?
0: இல்ல உங்களுக்காக தான் தாரணாங்க.
1: சில்லி வடாக்க மீன் எல்லாம் ஃபுல்லா அரைக்குது
0: அரைக்குதுன்னா பாட்டு உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு, அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேர்கள் எல்லாம் டக்குனு அழைப்பு ஏற்படுத்துங்க. 0-1-2-7-5-0-0-1 அப்படி இல்லன்னு சொன்னா 0-1-2-7-5-1-1-1 அப்படிங்கிற இலக்கத்துக்கு அப்படி இல்லன்னா என்ன
1: பண்ணும்? அப்படி இல்ல முகநூல் வழியாக வந்து தாருக்கு பாட்டு வேணும், என்னத்துக்கு பாட்டு வேணும், யார் தார் தாருக்குன்னு சொல்லி நீங்க டைப் பண்ணிருப்பீங்க. டமான் எடுத்து பாட்டு டுமின்னு உங்களுக்கு பிடிப்பு தார் வந்தீங்க.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
2: ஹலோ, அன்பான வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம் தாரு.
2: நான் கம்பாயிலிருந்து அப்துல் மஜீத் பேசுறேன்.
1: அப்துல் மஜீத், எப்படி இருக்கிறீங்க ஸ்ரீதேவி?
2: நல்ல சோமா இருக்கிறேன் ஸ்ரீதேவி. நீங்க எப்படி சோமா இருக்கீங்களா?
1: நல்லா ஆசிகா சோமா இருக்கு. என்ன காணில் நீங்களும் துபாய் பக்கம் போயிட்டீங்களா?
2: நான் துபாய் போகல, கம்பாய் இருக்கிறேன். சரியான மழை, ஹை மழை, ஸ்வீட்டான மழை.
1: இங்க அதே மழை தான் ஸ்ரீதேவி. கவனமா இங்க என்ன அவுட்டுள்ளுக்காவீங்க?
2: எனது அருமையான அறிவிப்பாளர் கே சங்கர் அவர்களுக்கு நான் உங்களை
0: வரவேற்கிறேன்.
2: மற்றது வசந்தம் வானொலி நேயர் அனைவர் சார்பாகவும் உங்களை வரவேற்கிறேன். உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: நன்றி நன்றி நன்றி அழைப்பு ஏற்படுத்தினதுக்கு.
1: அப்துல் மஜீத் என்று அப்படித்தான் வந்தாரே வரவேற்பார். என்ன மஜீத்?
0: மஜீத் போயிட்டாரு, அது கடையில் இப்ப நம்ம கூட வந்திருக்காங்க. பாப்போம். வணக்கம்.
1: வணக்கம்
0: அப்படியா? சரி, ஓகே. உங்களுக்கு இப்ப அபுல் கிட்ட ஏதாவது என்ன கேப்பீங்க? அபுல்ட்ட கேக்கணும் பயம்.
1: என்ன சரி கேக்க கேக்குறீங்களா?
0: சரி, அடுத்த ஒரு பாட்டு யாரெல்லாம் சேர்த்துக்கலாம்?
3: பாடல் கேட்கறது அபிஜானு, பிரேம்குமார், திரிசானு, மதுசானுக்காவும், பாராஸ்டர் ஞானசேகர், வெள்ளையம் சௌந்தராஜி, கிரிக்கோடியின் செல்வம், கண்ணத்துல வசந்தலும், அனைத்து நேர்மும் கேட்பானா?
0: எல்லாரும் சேர்த்துக்கலாம். நன்றி. என்ன அபுல் உங்கள்ட்ட பேசுறதுன்னு எல்லாரும் பயப்படுறாங்க.
1: டைம் இல்ல, ஒரு மர்வாத்தியம் இவர்கிட்ட கேட்கிறனா பெரிய ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும் யோசிப்பாங்க. திடீர்னு கேட்டு கேள்வி வந்து பத்தி சப்பமான கந்த குமார்.
0: ஓ, அதுதான் இல்லையா? சரி, இப்ப உங்களுக்காக வரப்போறோம். இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பிரேயர் பாடல்.
1: அப்படியா?
0: பிரேயர் பாடல் நீங்க என்ன நினைக்க கூடாது, ஒரு பக்தி பாட்டுன்னு நினைக்க கூடாது. சரியா? இது வந்து காதலிக்காக, விட்டு போற காதலிக்காக ஒரு பிரேயர் இருக்கு.
1: நீங்களும் காதல புழுந்து மட்டும் புழுந்து வழுவி நீங்க.
0: ஓ, அப்ப அது பிரேயர்ல இருந்து யார் வராங்க?
1: தெற்கு
0: தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரில இருந்து வராங்க. சோ நீங்க கேளுங்க என்ன மாதிரியான பிரேயர். இந்த மாதிரி பிரேயர் எல்லாம் ரொம்ப முக்கியம்.
1: அது ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு.
0: இந்த மாதிரி பிரேயர் எல்லாம் கேட்கறத நீங்க எங்க என்ன கேட்கணும்?
4: அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ, அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

0: எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்ஸ். சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை இது நம்ம ஹிட், நம்ம
1: கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது.
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6, 102.8.

0: நீங்க கேட்டு கொண்டிருக்க மதிய நேர குதூகலம். குதூகலத்துல இப்ப எங்களோட பேச தாராவது வந்திருக்கா தம்பி?
1: தாராவது வந்திருக்கிறதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்ன அபுல் ஹாசன் அவர்களே, நம்பரை சொல்லணுமே நீங்க.
0: செல்லத்தானே செல்லாமல் இப்படி
1: வந்தாங்க
0: மறுபடி செல்லத்தானே பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ஏழு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்றுக்கு அப்படி மின்னடிச்சேன்னா பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ஏழு ஐந்து ஒன்று ஒன்று ஒன்றுக்கு அப்படி மின்னடிச்சேன்னா
1: அப்படி இல்லைன்னு சொன்னா டக்குனு பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னு சொன்னா நான் அபுல் ஹாசன் இருக்க சூப்பரான ஒரு போட்டோ இருக்கு, அது கீழே உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இப்படி இருக்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அபுல் ஹாசன் உங்களுக்கு உள்ள குட்டி எல்லாம் எல்லா ஏரியாலும் இருக்கேன்,
0: எல்லா இடமே தாய் புள்ளவள் தானே.
1: இப்ப மட்டக்களப்புல நாலாவது முறையா ஒரு சூப்பரான விஷயம் நடக்க போகுது.
0: என்னது
1: என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுக்கேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 நடக்குது. இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க வந்து உயர்கல்வியை கற்கணும் இல்ல வெளிநாட்டுக்கு போய் கல்வியை கற்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்களா? அதுக்காக தான் இது நடக்குது. உலகத்துல இருக்க புகழ்பெற்ற மற்றும் உள்ளூர்ல இருக்க புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பிரதிநிதிகள் வராங்க. நீங்க அவங்களை சந்திச்சு எனக்கு இது படிக்கணும் இது படிக்கணும் என்ன பண்ணலாம் எந்த நாட்டுக்கு போலாம் அப்படிங்கிற தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்.
0: நல்ல விஷயமே.
1: இப்ப இதுல வந்து மிக முக்கியமா இன்னொன்னு இருக்கு, என்ன தெரியுமா? தனியா போவாதீங்க,
0: அப்ப
1: அம்மா அப்பா கூட்டிட்டு போவோம். அவங்களுக்கு தானே அது பத்தின தெளிவு ஒண்ணு வருமே. இதுல எப்ப நடக்குது தெரியுமா உங்களுக்கு?
0: தெரியலையே.
1: மே மாசம் 23-24 அப்படின்னா எப்ப?
0: வணக்கம்
1: அழைப்பு தெளிவில்லாதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபுல் அடுத்து யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
0: வணக்கம். வணக்கம் தாரு. சுரேஷ் குமார் ஸ்கூல் போல இன்னைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா?
1: ஓ, 2 மணி ஆகுது. என்ன நீங்க
0: ஐட்டானே வாடா, சாப்பிட்டீங்களா ஸ்ரீதேவி? ஏன் சாப்பிட முடியல? பேச்சு சாப்பிடணும்னு ஒரு முடிவு என்ன? சரி சரி தம்பி சொல்லுங்க. அப்புறம் தாரெல்லாம் மீக்க அவங்களோட சேர்ந்து பாட்டுகள் கேட்க. என்ன பாட்டு ஒண்ணு உங்களுக்கு? அந்த என்ன சக்கர நிலவு அந்த பாட்டா? பாட்டுக்கு
1: சரி எல்லாரும் சேர்த்துக்கலாம்.
0: நன்றி
1: நன்றி. பாத்தீங்களா அபுல்ஹாசன் சின்ன பசங்களா இருந்தாலும் என்ன பாட்டு கேக்குறாங்க. சரி, இப்படி இருக்கும் போது உங்களுக்காக ஒரு பாட்டுன்னு வச்சிருக்கேன்.
0: என்ன பாட்டு?
1: உங்களுக்கு எல்லா மாதிரியான பாட்டும் பிடிக்குமே.
0: எல்லா பாட்டு பிடிக்குமா? லவ் பாட்டு தான்.
1: லவ் பாட்டுகள் தெரியுது. லவ் பாட்டு இல்ல, அதையும் தாண்டி புனிதமான ஒரு பாட்டுன்னு வரப்போகுது. சரியா, என்ன பாட்டு வருது அப்படிங்கறத இப்ப கேக்கலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: ஹே லெவல் டர் ரிசல்ட்ஸும் ஓகே, அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன ஃபாரின் போறதுதான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
2: இப்படி தாங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்புல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
1: இம்முறை மே 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
2: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம், ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
1: எடியோகே ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
3: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை.
5: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
6: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
7: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
8: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
9: பெரிய சிறந்த முதலீடு, பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து.
10: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
11: இது என்ன பிரமாதம், இதோட பெசலைட் ஒண்ணு இருக்கு.
10: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன, அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் போட்டு தாக்கு.
12: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும்
13: உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
14: போங்கடா போங்கடா போய் வேற இடம் பாருங்க.
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

0: வணக்கம்.
1: என்ன
2: வேலையா, வீட்ல இருக்கீங்களா இல்ல போர்டிங்லயா? வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு மாதிரி போகுதா? நல்லா போயிட்டு
1: இருக்கா.
2: சரி, அடுத்த ஒரு பாட்டு யாரெல்லாம் சேர்த்துக்கலாம்?
1: இன்னொரு
0: நேர்
3: இருக்காரி,
2: இன்னொரு நேரம் வர்றதுக்கு முன்னாடி
0: நீங்க என்ன
2: பண்ணணும்? வணக்கம். வணக்கம்.
0: ராமசாமியா,
2: அருள்மொழி எப்படி இருக்கீங்க? அருள்மொழி, கச்சத்தீவு தானே? கச்சத்தீவுல இறக்கீங்க நீங்க? அதுக்கடையில இவர் கச்சத்தீவு. அருள்மொழி, அப்புறம் ஏரியா எல்லாம் எப்படி இருக்கு?
1: நல்ல காத்து, சோனா காத்து வாங்கிட்டு நல்ல காத்து நல்லா இருக்கு.
2: ஓ, இப்ப பட்டம் விட போ இல்லையோ? காவடி ஆட மாட்டாங்க, காவடி ஆடுறவங்கள பாப்பாங்க.
0: அன்னதானம் பள்ளிக்கா
1: இன்னைக்கு?
2: வீட்ட சமைக்கிறீங்க, மறக்கறி தான் என்ன? சரி அருள்மொழி, சொல்லுங்க பாப்போம், நீங்க ஒரு காமெடி சொல்லணும்னு என்ன காமெடி சொல்லுவீங்க?
1: அருள்மொழி,
2: நன்றி. அப்படி செய்யக்கூடாது.
0: கர்நாடக சங்கீதம் எல்லாம் படிச்சுக்காங்க?
2: இல்ல, அது கர்நாடக சங்கீதம்.
0: கரப்பாட்ட,
2: கர்நாடக சங்கீதம் சொல்லுவோம்.
0: கரப்பாட்ட,
2: ஐயோ அபுலாசன் அப்படி கிடையாது. இப்ப பாருங்க, உங்ககிட்ட வந்து ஒரு பாட்டு பாட சொல்றாங்க, காமெடி கேக்குறாங்க.
0: ஆமா,
2: நீங்க ஒரு காமெடி கூட தானே?
0: ஐட்டா,
2: ஒரு காமெடி சொல்லுங்க.
0: கபடி சொல்றேன், கேட்டா பொடி எங்கிட்ட ஏன்டா முட்டை போடுது கோழின்னு கேட்டீங்க? அதுக்கு பொடி என்ன சொல்லிப்பாங்க?
2: என்ன சொல்லிருக்க?
0: ஒன்னு ரெண்டு போட தெரியாது.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.66 102.88. விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம். பாடல்களோடு கொண்டாடலாம்.

0: தலைமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
1: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
2: அரு என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
3: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது இல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
3: ஆட்டுகளுக்கு எவ்வளவு மக்களையா
4: கூப்பிடுறோம். நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
5: அவளோட சிரிப்பு,
4: அவனோட பார்வை,
5: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் செல்ல முயற்சித்தால் அதன் விளைவுகளை உங்கள் குடும்பத்தினரும் அனுபவிக்க நேரிடும். நீங்கள் இழைத்த குற்றம் அழியாத கரையாக வாழ்நாள் முழுவதும் உங்கள் மீது படிந்துவிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை. உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
1: திரை உலகின் நட்சத்திர வசந்தத்தின்
2: அனுசரணை வழங்குவது.
0: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு

0: உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது.
3: ஆசிக்கா பேசி ஜாலியா பேசி போன டைம்
2: ஜாலியா போயிட்டு சரி, தொடர்ந்தும் நீங்க வந்து போட்டு தாக்கு நிகழ்ச்சியோட இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து பழங்க தாரு தம்பி
3: நம்மளோட டிலுக்ஷன் வந்திருக்காரு. சரியா, அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு Facebook மூலமா கமெண்ட் பண்ணவங்களும் சரி, கால் எடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் இல்லையா அபுல்லாஸ்.
2: நம்ம சொல்ல தானே வேணும்.
3: ஓ, அபுல்லாஸ்னோட என்னோட முதல் ஷோ இன்னைக்கு.
2: மாறையோ மலையோட மலையானா
3: மலையோட மலையா ஒரு ஜாலியா அட்டகாசமா போச்சு. இப்போ உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சூப்பரான பாட்டோட விடைபெற போறோம். கட்டு கட்டு
2: நன்றி
3: சொந்தங்களே.

0: சமைப்பில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: முன்னாள் அமைச்சர் பெசல் ராஜபக்சவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபருக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கு ஒன்றில் அவர் முன்னிலையாகாமை காரணமாக அவருக்கு பிடியாணை பிறப்பிக்குமாறு மாத்திரை பிரதான நீதவான் சதுரங்க இரங்க திசாநாயக்கு இன்று உத்தரவிட்டுள்ளார். மாத்திரை எளியக்கந்த வீதி பிரவுன்ஸ் ஹில் முகவரியில் அமைந்துள்ள 1.5 ஏக்கர் காணியை கொள்வனவு செய்தமை தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பெசல் ராஜபக்சவுக்கு எதிராக போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினால் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டுள்ளது. குறித்த வழக்கின் பிரதிவாதியான பெசல் ராஜபக்ச இன்றைய தினம் முன்னிலையாகாமை காரணமாகவே இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பெசல் ராஜபக்ச சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் பெசல் ராஜபக்ச உடல்நலக் குறைவு காரணமாக வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வருவதனால் அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாக மாட்டார் என வைத்திய அறிக்கைகளை சமர்ப்பித்து தெரிவித்தனர். எனினும் பெசல் ராஜபக்ச தொடர்ந்து நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிப்பதை தவிர்த்து வருவதனால் முன்வைக்கப்பட்ட காரணிகளை கருத்தில் கொண்டு மாத்திரை பிரதான நீதவான் சதுரங்க இரங்க திசாநாயக்க பெசல் ராஜபக்சவுக்கு எதிராக பிடியாணை பிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: உக்ரைன் போரில் ஈடுபடுவதற்காக ரஷ்ய ராணுவ வீரர்களுக்கு சீனா ரகசியமாக பயிற்சி அளித்தது என சர்வதேச செய்தி நிறுவனமான ராய்டர்ஸ் அறிக்கையை ரஷ்ய ஜனாதிபதி மாளிகையான கிரெம்ளின் முற்றிலுமாக நிராகரித்துள்ளது. கடந்த 2025 ஜூலை மாதம் ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு இடையே கையெழுத்தான இருதரப்பு ஒப்பந்தத்தின்படி சுமார் 200 ரஷ்ய வீரர்கள் பெய்ஜிங் மற்றும் நான்ஜிங் ஆகிய சீன நகரங்களில் உள்ள ராணுவ மையங்களில் ரகசிய பயிற்சி பெற்றதாகவும் அவர்களில் சிலர் உக்ரைன் போர்க்களத்தில் சண்டையிட்டு வருவதாகவும் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருந்தது. இதுகுறித்து கேள்வி எழுப்பப்பட்டபோது கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் இதனை முற்றிலுமாக மறுத்துள்ளார். எமது அடுத்த மடித்தள செய்தினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: நிமிர்ந்த நடை.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

ஹலோ, வணக்கம். எல்லாருக்குமே சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம். ரைட், ஓகே. இன்றும் கூட போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு எல்லாமான மிக முக்கியமான விடயங்களை நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டு பயணிக்க நானும் நிகழ்ச்சியோடு வந்தாச்சு. ரைட், ஓகே. இன்றைய நாள் போட்டு தாக்க நிகழ்ச்சியில் என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இன்றைய நாள் இளைஞருடைய அரசியல் மற்றும் பொருளாதாரம் மற்றும் விளையாட்டு செய்திகள், அது மட்டும் இல்லாமல் இலங்கை சம்பந்தமான விஷயங்கள் மட்டுமா இன்றைய போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ள போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கொஸ்டின் மட்டும் தான் இல்லையே அப்படின்னு சொன்னா, இது வந்து இலங்கையை தாண்டி உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இன்றைய போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு நாங்களும் பகிர்ந்து கொள்ள போகின்றோம். முதல் விஷயமாக நாங்கள் எடுத்து பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இளைஞருடைய தற்போதைய காலநிலை சுற்றுலா சொல்லி நாங்கள் கட்டாயமா பார்க்கலாமே அப்படின்னு சொன்னா, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் வந்து இந்த காலநிலை மாற்றம் காரணமாக பல்வேறு எண்ணல்களை நாங்கள் வந்து சந்திக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்றது. ஸோ அது தொடர்பாக நாங்கள் நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் முதலாவது விஷயமாக நாங்களும் பார்க்கலாம். ஐரோக்கிய நிலுக்ஷன் சிலங்காவில் வந்து மலை அங்கங்க அப்படியே ஒரு பக்கம் ஒரு காட்டு காட்டிட்டு இருக்கு. நீங்க அது சம்பந்தமா என்ன விஷயம் சொல்ல வாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? அவங்களுடைய மைண்ட் வைஸ் எனக்கு கேக்குது. ஐரோக்கிய இன்றைய நாள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, கொழும்பு உள்ளிட்ட நாட்டினுடைய சில பகுதிகளில் தொடர்ச்சியாக பலத்த மலை வீழ்ச்சி பதிவாகி வரக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சி நாங்க எல்லாமே பாத்துட்டு இருக்கோம். அதற்கினுங்க நாங்க என்ன சொல்ல வாரம் அப்படின்னு சொல்லி வளிமண்டல வெயில் திணைக்களம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இதன் காரணமாக தாழ்நில பகுதிகளில் சிறு வெள்ளம் ஏற்படுவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியும், இதன் காரணமாக மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யாரு அப்படின்னு சொன்னா, எங்களுடைய வளிமண்டலவியல் திணைக்களம் சொல்லியிருக்காங்க. அது மட்டுமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுதான் இல்லை. அதோட சேர்த்து இன்னும் சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. மேல் சபகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலி மாவட்டத்தினுடைய சில பகுதிகளிலும் 200 மில்லிமீட்டருக்கு அதிகமான மலை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னங்க சொல்றீங்க, 200க்கு அதிகமான மலை வீழ்ச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து அனைத்து மாகாணங்களுக்கும் இல்லை, மேல் சபகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கு மட்டுமே இந்த எதிர்வு கூறியிருக்காங்க. அத்துடன் மாத்தளை, கண்டி மற்றும் நுவல்லி ஆகிய மாவட்டங்களினுடைய சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மலை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நேற்று காலை எங்களுடைய மனைவி வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து எப்பவுமே ஒரு கண்காணிப்பு செய்வாங்கல்ல, அது போல நேற்று காலை 8:30 மணியிலிருந்து இன்று அதிகாலை 4 மணி வரையான காலப்பகுதியில் அவங்க வந்து ஒரு கண்காணிப்பு செஞ்சிருக்காங்க. அதன் காரணமாக கம்பகா மாவட்டத்தில் வந்து அதிக கூடிய மலை வீழ்ச்சி பதிவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனோடு ஒன்றிணைந்து கம்பகா கிரிந்தி வெள்ள பகுதியில் 244 மில்லிமீட்டர் மலை வீழ்ச்சி. எண்ணுங்க, 244 மலை வீழ்ச்சியா? ஆமா, 244 மில்லிமீட்டர் மலை வீழ்ச்சி பதிவாகி இருக்காம். வேங்கோடு பகுதியில் 3 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கம்பகா, கழுத்துறை, ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களினுடைய சில பிரதேச செயலகங்களுக்கு மட்டுமே இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிறுவகம் சொல்லியிருக்காங்க. சோ அந்த பிரதேசங்கள்ல இருக்கக்கூடிய எங்களுடைய குறிப்பாக கம்பகா மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே ஃபுல் அனைத்து பிரதேச செயலகமும் இல்ல, அத்தனகல பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பிரதேச செயலகம் மற்றும் ரத்னபுரம் மாவட்டத்தினுடைய ரத்னபுர குழுவீட்ட மற்றும் எங்களுடைய அகலிய கூட இந்த பிரதேச பிரிவுக்குட்பட்ட பிரதேச செயலகத்திற்குட்பட்ட சில கிராமப்புறங்கள் வந்து மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பிரதேசமாக கருதப்படுகின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து முதல் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இன்னும் ரொம்ப சேஃபா, ரொம்ப கவனமாயிருங்க. இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள், நாங்கள் தரக்கூடிய அன்று நாங்கள் வந்து கரண்ட்லி தரக்கூடிய அப்டேட் எல்லாமே நீங்கள் வந்து கருத்து செயல்படுத்த அதற்கு இணங்க நீங்க செயல்படுவீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சில அனர்த்தங்களில் இருந்து நீங்களும் பாதுகாப்பாக நீங்களும் இருக்கலாம். ஸோ எங்களுடைய வளிமண்டலவியல் திணைக்களம் சொல்லக்கூடிய இந்த எதிர்வை வந்து நீங்க வந்து அப்பப்ப நீங்க வந்து செவிப்படுத்திட்டே இருங்க. எங்களுடைய நியூஸ்ல மற்றும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை நாங்களும் எப்பவும் உங்களுக்கு தந்துட்டே இருப்போம். ரைட், ஓகே. இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், நாங்கள் வந்து நாங்கள் கொழும்பு தாண்டி வரும்போது, கொழும்புலேருந்து நாங்கள் வந்து பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக காணப்படுது மற்றும் எங்களுடைய ஆமர் ஸ்ட்ரீட் மற்றும் இந்த தேசிவலைக்கு செல்லக்கூடிய சில பாதைகள் மற்றும் எங்களுடைய கொழும்பு, நாங்கள் கொழும்புலேருந்து பத்திரமலை நோக்கி வரக்கூடிய சில இடங்களில் வந்து நீர் தேங்கிய இந்த காட்சிகள் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. பேலே கூட தொட்டிலாங்க அந்த பகுதிகளில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அதிகமான மலை வீழ்ச்சி காரணமாக அந்த பாதைகள் வந்து சற்று நீர் நிரம்பி அந்த பாதைகள் சற்று ஒரு வேற்று வேறு பாதைகளை பயன்படுத்துவதற்கான வழிமுறை காணப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நாங்களும் கண்கூடாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த பாதைகளுடாக நீங்கள் வந்து பயணத்தை மேற்கொள்வீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வேறு பாதைகளை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிழக்கு கங்கையினுடைய அந்த நீர் மலை வீழ்ச்சி அதிகரிக்கவும்
அதிகரிப்பு காரணமாக நீங்க வேறு பாதைகளை பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொன்னா நீங்க தெரியாம அந்த பாதைகளில் பயணத்தை மேற்கொண்டு பின்னாடி நீங்க வந்து இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் இல்லைனா 15 கிலோமீட்டர் நீங்க வந்து சுற்றி உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய தேவை ஏற்படும். ஸோ இந்த பாதைகளை வந்து நீங்க வந்து தற்போது இந்த மழை காரணமாக இந்த பயணத்தை நீங்க வந்து வேறு பாதைகளில் நீங்க வந்து மேற்கொள்வீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஈஸியான வழியா இருக்கும். 102.6 102.8 வரிசையில் வசந்தத்தின் போட்டு தாக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கரண்ட்லி அப்டேட் இல்லாமல் இந்த ஷோல இன்னைக்கு வரப்போகுது. தொடர்ச்சியாக கேட்டுட்டே இருங்க. நேரம் சரியாக 3:18 காலநிலைக்கு ஏற்ற மாதிரி

0: உலகினுடைய புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் இருந்து மற்றும் எங்களுடைய ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த அங்க இருக்கக்கூடிய உயர் ரகமான பிரதிநிதிகளை வந்து நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அங்க அவங்களை நீங்க வந்து நேரில் சந்தி அதன் காரணமாக உங்களுடைய லைஃப்ல நீங்க அடுத்த போய் என்ன பண்ணலாம், நீங்க என்னத்தை பத்தி படிக்கலாம், சிறந்த உயர்கல்வி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்க எல்லாத்துக்குமே இந்த வெளிநாட்டுல வந்து நாங்க வந்து லைஃப கண்டினியூ பண்ணணும் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த வெளிநாடுகளில் போயிட்டு எங்களுடைய உயர்கல்வியை நாங்க வந்து தொடரணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமே எல்லாத்துக்குமே ஒரு திட்டமிடல் கட்டாயம் இருக்கும். அந்த திட்டத்துக்கான ஒரு சிறந்த களம் அப்படின்னு சொன்னா இந்த எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 அப்படின்றது எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இது மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெற இருக்கின்றது. நாளை மற்றும் நாளை மறுதினம் நடைபெற இருக்கின்றது. May 23 மற்றும் May 24 நடைபெற இருக்கக்கூடிய இந்த கண்காட்சியில் நீங்க உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான தகவல்களை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். நேரம் சரியாக மாலை 3:24.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.88.
2: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
3: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
4: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் CT 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
5: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
7: சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள DPMC காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து.
8: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
9: அவளோட சிரிப்பு,
8: அவனோட பார்வை,
9: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.

வெல்கம் பேக். அவர் ஷோ வசந்தத்தின் போட்டு தாக்கு ரைட். ஓகே, போட்டு தாக்கு கண்டு கொண்டிருக்கும் இதிலும் சரியாக மாலை 3:31 நிமிடமாக கொண்டிருக்கின்றது. ரைட், என்ன விஷயம் அடுத்ததாக பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வாகனங்களுக்கான அச்சிடப்பட்ட வாகன தகடு அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல, நம்பர் பிளேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த நம்பர் பிளேட் வந்து நாங்கள் எல்லாருமே வாகனம் பதிவு செய்தவதோட, அதாவது கடந்த 2023க்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வாகனம் பதிவு செய்யும் பொழுதே எங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் இல்லை அப்படின்னு சொன்னால், 1 மந்தோட எங்களுக்கு வந்து அந்த வாகன பதிவு இலக்கம் வந்து எங்களுக்கு கிடைச்சிடும். இலக்கம் கிடைச்சிடும், ஆனாலும் கூட அந்த தகடு எங்களுக்கு கிடைச்சிடும். ஆனால் இப்போ ரீசெண்டாக 2023 மற்றும் 2024 ஆண்டுகால பகுதிக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு அந்த இலக்க தகடுகள் கிடைப்பது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருந்தது. வாகன பதிவு தகடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அச்சிடப்பட்ட 1 லட்சம் வாகன பதிவு தகடுகள் இன்னும் எங்ககிட்ட இருக்கு, அப்படியே இருக்கு, அதை யாருமே எடுக்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நீங்க கொடுத்த நாங்க எடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வைஸ் எங்களுக்கு கேள்வி இருக்கும். ஆனாலும் கூட அந்த வளாகத்தில், அதாவது எங்களுடைய நாலன்பீட்டு அந்த குறிப்பாக DMT இந்த வளாகத்தில் வந்து 1 லட்சத்துக்கும் அதிகமான இந்த வாகன பதிவு தகடுகள் இன்னும் இருக்காம். ஸோ அதை வந்து நாங்கள் வந்து குறிப்பாக இந்த அதிகமாக 2023 மற்றும் 2024 ஆண்டு கால பகுதியில் வந்து பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கான தகடுகளை வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாடுமே செய்து வச்சிருக்கோம். குறிப்பாக இந்த வாகனத்துக்கான தகடுகளை வந்து வாகன உரிமையாளர்கள் நீங்கள் வந்து June 30 முன்பாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது தொடர்பாக நீங்கள் வந்து எங்களுடைய இந்த குறிப்பாக மாவட்ட செயலகங்கள் அல்லது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினுடைய கிளை அலுவலகங்கள்ல இருந்து நீங்க பெற்றுக்கொள்வதற்கான அதிகமான வாய்ப்புகளை நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. போக்குவரத்து பிரிவு போக்குவரத்து திணைக்களம் சொல்லியிருக்காங்க, மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் DMT சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து உங்களுக்கு எங்க எல்லாத்துக்குமே கட்டாயம் ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கொஸ்டின் கட்டாயம் இருக்கும், இதை எங்க எடுத்துக்கொள்றது, இது தொடர்பான முழுமையான விஷயங்கள் நாங்கள் எப்படி நாங்கள் தெரிந்து கொள்றது அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அதுக்கும் அவங்க ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. எங்களுடைய போக்குவரத்து திணைக்களம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஒரு தொலைபேசி இலக்கம் தாரோம், உங்களுக்கு ஏதேனும் கொஸ்டின்ஸ் கேள்விகள் இருக்கமாக இருந்தால் நீங்கள் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி 0312 0033333 என்ற தொலைபேசி இலக்கம் ஊடாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி அது தொடர்பான முழுமையான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய போக்குவரத்து திணைக்களம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் சொல்லியிருக்காங்க. மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் 0312 0033333 என்ற தொலைபேசி இலக்கத்தினுடைய அழைப்பினுடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுக்கு தேவையான முழுமையான விபரத்தை நீங்களும் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய குறிப்பாக அமைச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதேனும் முழுமையான விபரம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்தலாம், இது தொடர்பான முழுமையான விபரத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதம் மணிக்கும் June 30 முன்பாக நீங்கள் அனைத்து விதமான இந்த வாகன உரிமையாளர்கள் வந்து இந்த வாகன தகடுகளை பதிவு தகடுகளை வந்து நீங்க வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி குறிப்பாக அமைச்சர் சொல்லியிருக்காங்க. இந்த பாக்கி அலமான விடயங்களோடு வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக மாலை 3:34 நிமிடம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்
1: இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
2: இம்முறை May 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோபார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
1: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசலும் உண்டு.
2: எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
3: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: வசந்தத்தின் இன்றைக்கு ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் ரசீன் ரகுமான்.

வெல்கம் பேக். அவர் ஷோ போட்டு தாக்கு ரைட் ஓகே போட்டு தாக்கு கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். மேலமான மிக முக்கியமான விடயங்கள் மற்றும் இளைஞருடைய அரசியல், பொருளாதாரம், விளையாட்டு மற்றும் காலநிலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பக்கமாக நாங்கள் மறுபடியும் பேச்சு முயன்றிருக்கோம். இந்த நேரத்தில் மிக முக்கியமான விஷயம் என்பதை தாண்டி ஒரு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஐபிஎல் போட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து பெரும்பாலும் எதிர்பார்த்த சில அணிகள் வந்து இப்போ வந்து கடைசியில் இருக்காங்க. பிளே ஆஃப் சுற்றையும் தாண்டி இது வந்து ஏண்டா இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில அணிகளையும் நாங்கள் பார்க்கலாம். ரைட் ஓகே. அதற்கு முன்பாக நாங்கள் வந்து இந்த பிளே ஆஃப் சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளே ஆஃப்க்கு வந்து யார் யார் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பும் இருக்கு. யார் யார் போயிட்டு இருக்காங்க எடுத்து மேபி அடுத்து யார் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பும் இருக்கு, அதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே மற்றும் இந்த மும்பை இந்தியன்ஸ், டெல்லி கேபிட்டல், லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ், இந்த அணிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேகேஆர், இந்த அணிகள் எல்லாமே வந்து 6, 7, 8, 9, 10 அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய கடைசி இடங்களை சொந்தமாக அப்படியே தக்க வச்சுட்டு இருக்காங்க. அதோட பக்கம் இருக்கும் பொழுது நேற்றைய நாள் இடம்பெற்ற சிஎஸ்கே போட்டி, இந்த நேற்றைய நாள் இடம்பெற்ற சிஎஸ்கே போட்டி வந்து மும்பை இந்தியன்ஸினுடைய வீரர்கள் என்ன பிளேயர்ஸ் மற்றும் எங்களுடைய ரசிகர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், பங்கு நீங்கயாவது சிஎஸ்கேயாவது பிளே ஆஃப் சுற்றுக்கு போயிருங்க அப்படின்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் சப்போர்ட் பண்ணியிருந்தாலும், நேற்றைய நாள் சிஎஸ்கே போட்டியினுடைய அந்த போட்டி எல்லாருமே சற்று யோசிக்க வைத்த ஒரு போட்டியாக காணப்பட்டது. நேற்றைய நாள் மே 21 அகமதாபாத் மைதானத்தில் நடைபெற்ற போட்டி எங்களுடைய குஜராத் டைட்டன்ஸ் மற்றும்

வச்சிருந்தாங்க. அதை அடுத்த ஆடினுடைய சிஎஸ்கே முகமது சிராஜோட அந்த அமல் பார்க்கக்கூடிய பந்து வீச்சுல சிக்கி என்ன செய்தது அப்படின்னு சொல்லி தெரியாம 140 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. வெறும் 89 ரன்கள் வித்தியாசத்துல வந்து நேற்றைய நாள் போட்டியில வந்து எங்களுடைய சிஎஸ்கே வந்து தோற்றிருந்த விஷயம் வந்து மிகவும் எங்களுக்கு கவலையான ஒரு விஷயமாக காணப்பட்டாலும், இது சென்னை அணி வந்து தங்களோட 14 லீக் போட்டிகளையுமே விளையாடி 6 போட்டிகளில் வந்து வெற்றி, 8 போட்டிகளில் தோல்வி அப்படின்னு சொல்லி 12 போட்டிகளில் மட்டுமே எடுத்து 7வது இடத்துல இன்றும் நின்றுட்டு இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மும்பை இந்தியன்ஸ் இந்த புள்ளிப்பட்டிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4 போட்டிகளில் வெற்றி, 9 போட்டிகளில் தோல்வி அப்படின்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் 9வது இடத்துலையும், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இதில் வந்து 4 போட்டிகளில் வெற்றி, 9 போட்டிகளில் தோல்வி அப்படின்னு சொல்லி புள்ளிப்பட்டிகளில் வந்து 8 அப்படின்ற புள்ளிப்பட்டியல பெற்று 10வது இடத்துல இருக்காங்க. மற்றும் இப்போ வந்து யார் இந்த பிளே ஆஃப் சுற்றுல வந்து யாரு முன்னுக்கு இருக்காங்க பின்னுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, இந்த பிளே ஆஃப் சுற்றுல வந்து முதல் 3 இடங்களில் வந்து பிளே ஆஃப்ல வந்து ஐபிஎல் வந்து தீர்மானிச்சிருக்காங்க. எங்களுடைய ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 18 புள்ளிகளோடு கம்பீரமான ஒரு தோற்றத்தோடு இப்போ வந்து முதல் இடத்துல இருக்காங்க. கோலியோட அந்த அசாத்தியமான திறமை மற்றும் ஆர்சிபியினுடைய இந்த ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லி வேற லெவல் கம்பேக் இல்லை, வேற லெவல் ஃபார்ம் கூட, இந்த ஃபார்ம் எல்லாமே சேர்த்து ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அடுத்ததாக நேற்றைய நாள் நடைபெற்ற சென்னை அணியை வீழ்த்திய காரணமாக 18 புள்ளிகள் பெற்று எங்களுடைய டாப் 2 எடுத்து யார் உறுதி செய்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, எங்களுடைய குஜராத் டைட்டன் ஜிடி வந்து 2வது இடமாக இப்போ வந்து தக்க வைத்துட்டு இருக்காங்க. 3வது பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் SRH இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கம்மிங்ஸ் தலைமையிலான இந்த ஹைதராபாத் டீமும் 16 புள்ளிகளோட பிளே ஆஃப்க்கு தகுதி பெற்றிருக்காங்க. ரைட், ஓகே, இந்த 4வது பிளேஸாக யார் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் எல்லாருக்குமே இருக்குல்ல. அதில் வந்து ஒரு 3 அணிகளுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்று ராஜஸ்தான் ராயல்ஸ், இல்லை அப்படின்னு சொன்னால் பஞ்சாப் கிங்ஸ், இல்லை அப்படின்னு சொன்னால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இந்த 3 அணிகளுக்குமே ஒரு பலத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனாலும் கூட ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து அடுத்த மேட்ச்சில் வந்து கட்டாயம் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னால் நேரடியாக பிளே ஆஃப்க்கு போயிடலாம். ஆனால் இந்த பஞ்சாப் கிங்ஸும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கும் ரெண்டு ஒரு பெரிய மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க ரெண்டு பேருமே 13 புள்ளிகளோடு இருக்காங்க. ரெண்டு டீமுமே 13-13 அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து இந்த பஞ்சாப் கிங்ஸும் கேகேஆருமே வந்து 13 புள்ளிகளோடு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராஜஸ்தான் வந்து நேற்றைய நாள் போட்டியில் மணிக்கும் ராஜஸ்தான் வந்து தோற்று, அதாவது எதிர்வரக்கூடிய போட்டிகளில் தோற்று இவங்க தங்களோட கடைசி மேட்ச்ல வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னால், ரன் ரேட் அதாவது என்ஆர்ஆர் அந்த அடிப்படையில் வந்து 4வது இடத்துக்கு வருவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பக்கம் சிஎஸ்கே வந்து இந்த போட்டியில் இருந்து வெளியில் போயிட்டாங்க, மும்பை இந்தியன்ஸ் போயிட்டாங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் போயிட்டாங்க, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போயிட்டாங்க, இப்போ வந்து ஆர்சிபி இருக்காங்க, ஜிடி, எஸ்ஆர்ஜி, இந்த 3 டீமே வந்து பிளே ஆஃப் சுற்றுல இருக்காங்க. இன்னும் ஒரு அணிக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அதில் வந்து பெரும்பான்மையாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பெரும்பான்மையான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 4 அணிகளுக்கு இடையிலான போட்டியில் வந்து இந்த பிளே ஆஃப்ல வந்து கடைசி போட்டி வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் கேகேஆர் இந்த 3 டீம்ல வந்து எந்த டீம் பிளே ஆஃப்ல போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஸ்டில் நாங்களும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனாலும் கூட இந்த ஐபிஎல் போட்டிகளில் வந்து பிளே ஆஃப்ல வந்து களம் ரொம்ப சூடான இந்த காலகட்டத்தில் வந்து ஆர்சிபி, குஜராத், ஹைதராபாத் உள்ள போயாச்சு. அந்த நான்காவது அணியாக அந்த கருப்பு குதிரை யாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு மைண்ட் வைஸ் இருக்கும். ராஜஸ்தானா, பஞ்சாபா, இல்லை கொல்கத்தாவா அப்படின்னு சொல்லி உங்களுக்கான ஒரு க்வெஸ்சன் இருக்குல்ல, அது ஓகே, ஸ்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே ரசிகர்கள் ரொம்ப கவலைப்படாங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, நெக்ஸ்ட் இயர் நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் லாஸ்ட் இயரும் அப்படி தான் சொன்னோம், இந்த இயரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாங்கள் ஓகே நாங்கள் சில போட்டிகளை வந்து சாமியை கொடுத்துடும் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே, டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த எல்லா அணியுமே கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேக் கொடுக்கலாம். அப்படின்னா கூட எதிர்வரக்கூடிய போட்டிகளில் வந்து ஆர்சிபி, ஜிடி, எஸ்ஆர்எச் மற்றும் இந்த 3 அணிகளுமே வந்து பிளே ஆஃப்க்கு தகுதி பெற்ற அணிகள். இருக்கக்கூடிய பேலன்ஸ் 3 அணிகள் ராஜஸ்தான் ராயல்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் கேகேஆர், இந்த 3 அணிகளில் வந்து எந்த அணி எங்களுடைய பிளே ஆஃப்க்கு 4வதாக தெரிவாக போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ ஸ்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனாலும் கூட ஆர்சிபியினுடைய மிகப்பெரிய ஒரு கம்பேக் வந்து ஒரு எதிர்பார்க்காத ஒரு கம்பேக்காக காணப்படுகின்றது. ஸோ ஸ்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேரம் சரியாக மாலை 3:57.

0: 2.8 வசந்தம் FM. வனத்தியால சீதிகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனனி தானை சீட்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்கள் இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் அச்சிடப்பட்டு வாகன உரிமையாளர்களால் இதுவரை பெற்றுக் கொள்ளப்படாத வாகன இலக்கு தகடுகளை ஜூன் 30 முன்னர் விரைவாக பெற்றுக் கொள்ளுமாறு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. குறித்த ஆண்டுகளில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் அச்சிடப்பட்ட நிலையில் இதுவரை வாகன உரிமையாளர்களால் பெற்றுக் கொள்ளப்படாத சுமார் 100,000 வாகன இலக்கு தகடுகள் திணைக்கள வளாகங்களில் தேங்கியுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கொழும்பு மாவட்டம் சார்பாக நாரகம்பேட்டையில் உள்ள மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்திலும் நாடளாவிய ரீதியில் உள்ள ஏனைய மாவட்ட அலுவலகங்களிலும் வாகன இலக்கு தகடுகள் குவிந்துள்ளன. எனவே 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் வாகன இலக்கு தகடுகளுக்கு விண்ணப்பித்து அவற்றை இதுவரை பெற்றுக் கொள்ளாத அனைத்து வாகன உரிமையாளர்களும் ஜூன் 30 முன்னர் பெற்றுக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக மேலதிக தகவல்களை பெற வேண்டுமாயின் 011-20-33333 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக திணைக்களத்தில் தொடர்பு கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
2: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பை அமெரிக்க பிரதிநிதிகள் சபையின் குடியரசுக் கட்சி தலைவர்கள் ரத்து செய்துள்ளனர். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இதற்கு முன்னர் 3 முறை குடியரசுக் கட்சியினர் வாக்கெடுப்பை ரத்து செய்துள்ளனர். இந்நிலையில் ஆரம்பத்தில் குடியரசுக் கட்சியினர் அதிக ஆதரவை வழங்கி வந்த நிலையில் தற்போது ஆதரவு குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனைத்தள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வனத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனனி தானை சீட்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்கள் இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

ஊருக்கு போகலான்னு பார்த்தா எங்கிட்டு போகணும்னு சொல்லி தெரியல. அந்த பக்கம் யாரும் வர்ற மாதிரியும் இல்லை. என்னடா செய்யுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த 7 வயசு பையன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அங்கே பக்கத்தில் வந்து ஒரு பழைய கயிறும் இருந்தது. ஓகே, அந்த கயிறை எடுத்து உள்ளுக்கு போடும் அப்படின்னு சொல்லி உள்ளுக்கு போட்டு இழுக்க ட்ரை பண்ணால் இழுக்க முடியவே இல்லை. ஏன்னா அந்த பையனும் ரொம்ப வெயிட்டான பையன், 14 வயசு அப்படின்னு சொன்னால் இவனும் 7 வயசு பையன், என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியல. ரொம்ப ட்ரை பண்ணி இழுத்து இழுத்து இழுத்து இழுத்து இழுக்க முடியல. மறுபடியும் இழுக்கிறது, மறுபடியும் அண்ணா கீழே போடுறது, மறுபடியும் இழுக்கிறது கீழே போடுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக நடந்துட்டு இருக்கு. ரைட், ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமாக அந்த பையன், அந்த சின்ன பையன், 7 வயசு பையன், அவங்க அண்ணாவை இழுத்து மேலே எப்படியோ கொண்டு வந்துட்டான். இந்த விஷயத்த ஊருக்கு போயிட்டு ஊர் ஆக்கள் கிட்டெல்லாம் சொன்னால் யாருமே நம்பலப்பா, எப்பவுமே எப்படியுமே நம்ப மாட்டாங்க தானே, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறது வந்து அசாத்தியமான விஷயம் அப்படின்னு சொல்லி யாருமே நம்பலை. ரைட், ஓகே, இது அங்கே இருக்கக்கூடிய வயசான ஒருத்தர் மட்டும் நம்பியிருக்காரு, நம்பி ஓகே ஓகே இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ ஊராக்கள் எல்லாமே தன்னுடைய அம்மா உட்பட அப்பா உட்பட எல்லாருமே கேட்குறாங்க, எப்படி இது பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஊரில் அந்த வயசான ஒரு தாத்தா சொல்லியிருக்காரு, இது நடந்திருக்கக்கூடும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் தான் அங்கே ஹைலைட்டு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னால், அந்த சின்ன பையனை சுற்றி வந்து யாருமே இல்லை, உன்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ அவன் முயற்சி பண்ணால் அந்த விஷயம் முடிஞ்சது. அதே அவனை வந்து அவனை சுற்றி எல்லாருமே இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால், முடியாது முடியாது முடியாதுன்னு சொல்லி சொல்லி அவனுக்குள்ளே அந்த முடியாதுன்ற மைண்ட் செட்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவனால் முடியாமலே போயிருக்கும், ஆனால் அவனை சுற்றி யாருமே இல்லை. ஸோ அவனால் ட்ரை பண்ணால், முயற்சி பண்ணால் அவனால் அந்த விஷயம் முடிஞ்சது சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதனுடாக நாங்கள் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் வந்து முடியாதுன்னு சொல்கிறவங்களை நாங்கள் அப்படியே தள்ளி தூரமாக வச்சுட்டு எங்களுக்குள்ளே எங்களுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வைப்பை நாங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், லைஃப்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நாங்க வந்து அப்படி அடிச்சு தூக்கி தூசா அப்படியே தூக்கி பேசிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற வாங்கி ஒரு தரமான சம்பவமா இந்த வசந்தத்தின் குட்டி ஸ்டோரி சொல்லி இருக்கு. நேரம் சரியாக மாலை 4:12 நிமிடம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: சுத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
3: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
5: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
4: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து.

வெல்கம் பேக். அவர் ஷோ போட்டு தாக்கு 102.6 102.8 சோ போயிட்டு பாடல்கள் மட்டுமேலமான நல்ல விடயங்களோடு வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக மாலை 4:26 ஆகி கொண்டிருக்கின்றது. ரைட், ஓகே. இன்றைய இந்த டேட்டில் நாங்கள் எது பத்தி பேச போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலேயே எவரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், உலகினுடைய மிக உயர்ந்த ஒரு மலைத்தொடர் அப்படின்னு சொன்னா எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியல. ஆனா இந்த எவரெஸ்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு, அது வந்து பேசிக்கா எல்லாருமே சொல்ற விஷயம் இந்தியாவில் இருக்கு, இல்லை அப்படின்னு சொன்னா நேபாளில் இருக்கு, இல்ல சீனாவில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனாலும் கூட இந்த எவரெஸ்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சரியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஆசிய கண்டத்தினுடைய இமயமலைத்தொடரில் இருக்கக்கூடிய நேபாளம் மற்றும் சீனா திபெத் ஆகிய நாடுகளினுடைய எல்லையில் இருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அதாவது மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், ஆனால் இது சரியாக இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது இல்லை. அதான் நேபாளம் மற்றும் சீனாவினுடைய திபெத் ஆகிய நாடுகளினுடைய எல்லையில் தான் இந்த எவரெஸ்ட் வந்து இருக்கு. இந்த எவரெஸ்ட் அப்படின்னு சொன்னாலே இது வந்து எவரெஸ்ட் வந்து யார் பேர் வச்சிருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் கட்டாயமே இருக்கும். இந்த பெயருக்கான காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்தியாவினுடைய சர்வேயர் ஜெனரலாக இருந்த சர் ஜாஸ் எவரெஸ்ட் அவருடைய பெயர் தான் நினைவாக 1865 வந்து இந்த சிகரத்துக்கு மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. ஆனாலும் கூட ஒரு பெயர் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கே ஒரு பெயருக்கு 2-3 பெயர்கள் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இந்த எவரெஸ்ட்டுக்கு கூட ஒரு 2-3 பெயர் இருக்கா, அதுக்கும் ஒரு காரணமும் சொல்லியிருக்காங்க. உள்ளூர் பெயர் அப்படின்னு சொல்லி இந்த நேபாளத்தினுடைய மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் சகர்மாதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். இதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது விண்ணினுடைய உச்சி என்ற பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சகர்மாதா அப்படின்னு சொல்லி நேபாள மக்கள் சொல்லுவாங்களாம். திபெத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் சோமோலுங்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோமோலுங்மா அப்படின்னு சொன்னால் அதற்கு பொருள் அப்படின்னு சொன்னால் உலகத்தின் அன்னை தேவதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது எவரெஸ்டுடைய உயரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாதாரணமாக 8,848.86 மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவும் இந்த எவரெஸ்ட் வந்து வருஷத்துக்கு வருஷம் நகரக்கூடிய, அதாவது வளரக்கூடிய ஒரு எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த டெக்டோனிக் தட்டுகளினுடைய நகர்வு காரணமாக இந்த எவரெஸ்ட் சிகரம் வந்து ஆண்டுக்கு சுமார் 4 மில்லிமீட்டர் அங்குலம் வரை வளரும் அப்படின்னு சொல்லி, உயர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை வந்து வரலாற்று சாதனை அப்படின்னு சொன்னால் இதில் சாதனைகள் இருக்கு. இப்போ வந்து சம்மந்தமே இல்லாமல் இந்த எவரெஸ்ட் பற்றி எதுக்காக அழைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு எவரெஸ்ட் பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த விஷயத்தை சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கின்றேன். ரைட், ஓகே. எவரெஸ்ட் பற்றி என்ன மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, உலகின் மிக உயர்ந்த இந்த சிகரமான எவரெஸ்ட் வந்து ஒலையினால் 774 மலையேறுபவர்கள் நேபாள பகுதி வழியாக ஏறி புதிய உலக சாதனை ஒன்று படைத்திருக்காங்க. குறிப்பாக இந்த சாதனைக்கு முன்பாக இன்னொரு சாதனை படிக்கப்பட்டது 2019 May 22 பதிவாகியிருந்தது. அதுவும் ஒரே நாளில் வந்து 773 பேர் வந்து சிகரத்தை அடைந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சாதனையாக பார்க்கப்படுது. அந்த சாதனையை முறியடித்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 774 மலையேறுபவர்கள் அந்த சாதனையை முறியடிச்சிருக்காங்க. ஒரே நாளில் வந்து 774 பேர் வந்து சிகரத்தை எட்டி வரலாற்று சாதனையை பதிவை ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எவரெஸ்ட் ஏறுவதற்கு 2 வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம்ல. நேபாள மற்றும் சீனாவினுடைய திபெத் பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் வந்து இந்த தடவை வந்து சீன அதிகாரிகள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மலை ஏறுவதற்கான அனுமதியை வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக திபெத் பகுதி வழியாக மலை ஏறுபவர்கள் எவருமே செல்லவில்லை அப்படின்னு சொல்லியும், இதற்கு முன்னர் நேபாள பகுதி வழியாக ஒரே நாளில் வந்து அதிகமானோர் சென்றிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதற்கு இந்த முறையும் கூட 774 பேர் வந்து ஒரே நாளில் சென்று ஒரு சாதனையை வந்து பதிவு செய்திருக்காங்க. ஸோ எவரெஸ்ட் ஏறணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக எவரெஸ்ட் வந்து ஏறிட முடியாது. அதற்கான முறையான பயிற்சிகள் நாங்கள் குறிப்பாக இந்த தேவ படமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான முறையான பயிற்சிகள்லாம் இருப்பார்கள் எங்களுடைய காதி சார். அந்த மாதிரி குறிப்பான பயிற்சிகள்லாம் எடுத்தா மட்டுமே நீங்கள் வந்து எவரெஸ்ட்டை வந்து ஏறலாம், நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஸ்டில் நீங்கள் ஏறணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். 102.6 102.8 வரிசையில் காற்றலை வசந்தத்தின் போட்டு தாக்கு கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேரம் மாலை 4:30.

0: ஒளித்தொழிந்த பாடல் தேவாவினுடைய இசையில் வானவில் திரைப்படத்திற்காக இனிமேடு பாடல் ஹரிஹரன் மற்றும் ஹரிணி பாடிய இனிமேடு பாடல் ஐரோக்கிய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய அட்வொகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிட்டு இருக்காங்க. வெற்றிகரமாக இந்த நான்காவது முறையாகவும் மட்டக்களப்பில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் கண்காட்சி அப்படின்னு சொன்னால் இந்த அட்வொகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026. அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் வந்து நாங்கள் வந்து எந்த துறையில் போகணும், நாங்கள் என்ன படிக்கணும், உயர்கல்வி நாங்கள் என்ன படிக்கணும், என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாருக்குமே கட்டாயமாக ஒரு ட்ரீம், ஒரு ஆசை கட்டாயமாக இருக்கதாக செய்யும். ஆனாலும் கூட நாங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய துறையில் அப்படின்னு சொன்னால் நாங்கள் படிக்கக்கூடிய படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஹையர் ஸ்டடிஸ் வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள பல கொஸ்டின்ஸ் கட்டாயம் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ்க்கான முடிவாகாதீங்க அப்படின்னு சொன்னால் உலகினுடைய புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் இருந்து மற்றும் உள்ளூர் உயர்கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் எங்களுடைய இந்த அட்வொகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போவில் வந்து நீங்கள் வந்து நேரடியாக நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். அவங்க வந்து அவங்க கூட நீங்கள் உரையாடி நான் லைஃப்பில் என்னத்தை அடுத்து படிக்க போகிறேன், என்ன செய்ய போகிறேன், எந்த தொழிலில் நான் செல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் எல்லாருக்குமே பாதி பேர்த்துக்கு வந்து வெளிநாட்டில் வந்து குடிபெயரணும், இல்லை அப்படின்னு சொன்னால் வெளிநாட்டில் நாங்கள் வந்து உயர்கல்வியை நாங்கள் வந்து படிக்கணும், இல்லை வெளிநாடுகளை நாங்கள் வந்து துறை சார்பாக நாங்கள் வந்து அங்கேயே நாங்கள் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே கட்டாயம் ஒரு அதிகமான ஆசை இருக்கத்தான் செய்யும். இந்த ஆசைக்கான வழியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு சிறந்த களமாக இந்த அட்வொகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வந்து அமைய பெற்றிருக்கின்றது. உடனடியான அனுமதிகளுக்கு சிறப்பு தள்ளுபடிகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் இது நடைபெற இருக்கின்றது. மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில், அதாவது நாளை மற்றும் நாளை வரை தினம் இந்த கண்காட்சி நடைபெற காத்து கொண்டிருக்கின்றது. ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணாமல் கட்டாயமாக போங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய அயலவர்கள் மற்றும் நண்பர்களுக்கு நீங்கள் இது சம்மந்தமாக நீங்களும் தெளிவுபடுத்தலாம், சொல்லலாம். இதனூடாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு சிறந்த அச்சீவ்மெண்ட் அடைவதற்கான இதமான வாய்ப்புகள் இருக்கின்றது. இது நாளைய நாள் மற்றும் நாளை மறுதினம் அட்வொகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 மட்டக்களப்பில் நடைபெற இருக்கின்றது. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் சென்று நீங்களும் கலந்து கொள்ளலாம். நேரம் சரியாக மாலை 4:37 நிமிடம்.
1: காற்றலையில் முதல்வன்.

0: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியாலதா?
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: Hey, level done. Results okay. அடுத்து என்ன பிளான்? எனக்கு என்ன, ஃபாரின் போறது தான் பிளானே. நமக்கு என்ன, நம்ம ஊர்லயே நல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிச்சு இங்கேயே செட்டில் ஆயிடலாம்.
4: இப்படி தாங்க, ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு பிளான்ஸ் இருக்கு. ஏ லெவல் முடிச்சாச்சு, ஃபாரின் போகணும், ஸ்டடி அப்ரோட், இங்கேயே நல்ல படிப்பை படிச்சு செட்டில் ஆயிடலாம். இப்படி ஒட்டுமொத்த பிளானுமே சக்சஸ் ஆகுற மாதிரி மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு வந்தாச்சு. எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026
5: இம்முறை May 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது.
4: வாரவங்க எல்லாருக்குமே அனுமதி முற்றிலும் இலவசம். ஸ்பெஷல் சலுகைகள் காத்துட்டு இருக்கு. இன்னொன்று, சீனாவில் கல்வி கற்க முதல் 200 பேருக்கு 100% புலமை பரிசிலும் உண்டு.
5: எடுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 வாருங்கள், எம்முடன் இணைந்து வெற்றிகரமான உங்கள் எதிர்காலத்தை திட்டமிடுங்கள்.
6: ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.
7: தொட்டு இல்லையே.

முன்னேற்றம் போர் முடிவுக்கு வருமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு விடையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஈரான் இந்த போர் முடிவுக்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஈரான் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஈரான் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ஆல்மோஸ்ட் யூரேனியம் மீதான கட்டுப்பாடு மற்றும் யுரோனியம் செறிவூட்டில் ஆகிய இந்த விவகாரங்கள் காரணமாகவே இந்த போர் வந்து அதிகமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஈரான் மீதான இந்த கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த போரானது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய தாக்குதலை தொடங்கின. அதுக்கு பின்னாடி இந்த பாகிஸ்தான் மற்றும் இருக்கக்கூடிய சில நாடுகளுடைய தலையீட்டு காரணமாக சிறிது காலம் இந்த போர் வந்து நிறுத்தம் செய்யப்பட்டிருந்தது. மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே சமரசம் செய்து வைக்கப்பட்ட இந்த போரானது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதன் காரணமாக பல்வேறு உயிரிழப்புகள், பல்வேறு மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு மாற்றங்களை எங்களுடைய ஈரான் அரசு மற்றும் இஸ்ரேல் அரசு மற்றும் இதன் காரணமாக பல்வேறு சிக்கல்களை அண்டைய நாடுகள் மற்றும் எங்களுடைய நாடு மற்றும் இல்லாமல் அனைத்து விதமான நாடுகளுமே இதனுடைய தாக்கத்தை வந்து உணர்ந்திருந்தது அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த போரை வந்து நாங்கள் வந்து கட்டாயம் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானும் கத்தாரும் ஒன்று சேர்ந்து சில திருத்தப்பட்ட அமைதி திட்டத்தை வந்து தயாரிச்சிருந்தாங்க. அதற்கு இணங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த திட்டத்தை வந்து அவங்க தயாரிச்சிருந்தது மட்டும் இல்லாமல் அது குறித்தான ஆலோசனை வந்து நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. ஈரானினுடைய 14 அம்ச திட்டங்கள் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருந்தாலும் கூட இது வந்து முடிவுக்கு வருமா அப்படின்னு சொல்லி ஈரான் வெளிவிவகார அமைச்சு வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து 14 அம்ச திட்டங்களை வந்து நாங்கள் வந்து அடிப்படையில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாங்கள் வந்து முன்மொழிஞ்சிருக்கோம். ஆனாலும் கூட என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்ன நடந்தாலும் நாங்கள் வந்து இந்த ஆர்மோஸ் மற்றும் இந்த இருக்கக்கூடிய யுரேனியத்தை வந்து நாங்கள் வந்து அமெரிக்காவிடம் நாங்கள் வந்து வழங்க மாட்டோம், வழங்குவதற்கான இடமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஜஸ்ட் பேசும்போது கூட நாங்கள் அது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அமெரிக்காவோ இல்லைன்னா அண்டை நாடுகளும் அதற்கு ஒத்துவதக்கூடிய நாடுகளும் நீங்கள் வந்து அதற்கு எந்த விதமான ஆட்சேபனும் தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக இரண்டு நாடுகளுக்கு இடையே மீண்டும் போர் தீவிரமடைய கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு கவலையான சர்வதேச அளவில் ஒரு கவலை வந்து அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு இப்போ நாங்கள் வந்து பெரிதும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படுகின்றது. அதாவது ஈரான் கேட்குற விஷயத்த வந்து இஸ்ரேல் மன்னிக்கவும், அமெரிக்கா கேட்குற விஷயத்த வந்து ஈரான் கொடுக்கவும் மாட்டாங்க. அதுக்கு அதே மாதிரி ஈரான் வந்து ஈரான் அரசு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு அடிபணிந்து போவதாகவும் தெரியல. ஸோ இதனுடைய தாக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய அதோடு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நாடுகளுக்குமே மிகப்பெரிய ஒரு தாக்கமாக காணப்படுகின்றது. ஸோ பார்க்கலாம், இப்படியே போகமாக இருந்தால் லைஃப்ல அடுத்து என்னடா அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் தெரியாமல் இருக்கு. ஏன்னா நாளுக்கு நாள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இலங்கையில் வந்து இந்த வாகன இறக்குமதி அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் போயிட்டு இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய ஒரு குறிப்பான ஒரு அமைச்சர் பிரதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் வந்து வாழ்வதற்கு 16,690 ரூபாய் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது ஒரு பக்கம் சர்ச்சையில் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நாங்கள் வந்து வாகனத்துக்கு நாங்கள் வந்து வாகனத்தை இறக்குமதி செய்வோமான டெக்ஸ் கோட்டோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் பிரச்சனையில் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கும்போது நாளுக்கு நாள் நாங்கள் வந்து தூங்கும் பொழுது நாங்கள் நித்திரைக்கு போகும்போது நாளைய நாள் பெட்ரோல் விலை கூடுமா, இல்லை டீசல் விலை கூடுமா, இல்லை இருக்கக்கூடிய இந்த மண்ணினுடைய விலையெல்லாம் கூடுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டனோடு தூங்க வேண்டியதாக இருக்கு. தூங்கி எழுமை காலையில் பார்த்தா பெட்ரோலுடைய விலை அதிகரிப்போ, டீசல் விலையினுடைய அதிகரிப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாமே மூல காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த ஈரான், இஸ்ரேல், இந்த US பிரச்சனை தாங்க காரணம், இந்த அமெரிக்கா பிரச்சனை தாங்க காரணம் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அதனால் என்ன செய்ய, நாங்கள் சொன்னால் ட்ரம்ப் கேட்க போறாரா, இல்லைன்னு சொன்னால் நாங்கள் சொன்னால் ஈரானினுடைய அதிபர் கேட்க போறாரா, இல்லை வாய்ப்பே இல்லைல்ல. ஸோ இந்த வாக்கிய சிலமான விஷயங்கள் நகர்ந்துட்டான் இருக்கு, நடந்துட்டான் இருக்கு. சோ பார்க்கலாம் இந்த போர் வந்து முடிவுக்கு வருமா அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேரம் சரியாக 4:50 PM.

0: லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் எழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
0: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
2: அனுசரணை வழங்குவது.
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
4: வசந்தத்தின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் அசின் ரகுமான்.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: மயிலிறகே மயிலிறகே மணிக்கிளியே மணிக்கிளியே.
3: ரேடியோக்கு ஒழிக்கும் இந்த பாடலோடு நடும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. ரேடியோக்கு தொடர்ச்சியாக வசந்த எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியை தொகுத்து உலக கலைகத்தை சிவா அண்ட் ஆனந்தி.

0: 2.8 வசந்தம் FM. வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதி அணை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகிகள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: 2022 ஆண்டை போன்றதொரு பொருளாதார நெருக்கடி நாட்டில் மீண்டும் ஏற்படும் என சிலர் கருத்துக்களை வெளியிட்டு வந்தாலும் அவ்வாறானதொரு நிலைமை நாட்டில் எந்த வகையிலும் ஏற்படாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு நிலவும் யுத்த சூழ்நிலை காரணமாக ஏற்பட்டுள்ள நிலைமையானது ஒரு வெளிப்புற நெருக்கடியாக இருந்த போதிலும் அதனையும் முகாமைத்துவம் செய்து கொள்ளக்கூடிய சக்தி அரசாங்கத்திடம் உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். நிந்தவூர் கலாசார நிலையத்தின் கட்டுமான பணிகளை மீண்டும் ஆரம்பிக்கும் நிகழ்வில் இன்று முற்பகல் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல், இனவாதத்துக்கு இடமளிக்காதிருத்தல், ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்குதல், அனைவருக்கும் சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டை உருவாக்குதல் மற்றும் அரசியல்வாதிகளின் எல்லையற்ற சலுகைகளை குறைத்தல் ஆகியவை தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக மக்கள் வழங்கிய மக்கள் ஆணையின் எதிர்பார்ப்பாக இருந்தது. அதற்காக அரசாங்கம் தற்போது கணிசமான அளவு பணிகளை ஆற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அதேபோல் அனைவருக்கும் சட்டம் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் நாட்டை உருவாக்கும் பொறுப்பு தமது அரசாங்கத்தின்கள் நிறைவேற்றப்படாவிட்டால் வேறு எந்தவொரு அரசாங்கத்தின்களும் அது நிறைவேறாது என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, இன்று அதிகாரம், செல்வம் மற்றும் அந்தஸ்து ஆகியவற்றை பார்க்காமல் அனைவருக்கும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார்.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
3: வட இந்தியாவின் பல்வேறு பிரதேசங்களில் அனல் காற்று காரணமாக மக்கள் பாரிய பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். அதிக வெப்பநிலை காரணமாக நகரங்களில் மக்களின் நடமாட்டம் குறைவடைந்துள்ளது. வட இந்தியாவின் ஒரு சில பகுதிகளில் விவசாயிகள் இரவு வேளையில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிக வெப்பநிலையை அடுத்து நகரங்களில் மக்கள் நடமாட்டம் குறைவடைந்துள்ளதாகவும் நேற்றைய தினம் தலைநகர் டெல்லியில் 45°C வரை வெப்பநிலை அதிகரித்திருந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மக்களுக்கு வெப்பநிலை அதிகரிப்பினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்காக தற்காலிகமாக குளிரச் செய்வதற்கான வளையங்களை திறப்பதற்கும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அந்த மனித்தியாள செய்தியுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மனித்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதி அணை சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாகிகள். இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.

The Buzz FM. 102.6. 102.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை பொழுது வணக்கம். ஆஃப்டர் லாங் டைம் ஒரு வணக்கத்தை போடுறேன். வணக்கம் ஆனந்தி.
1: வணக்கம் வணக்கம் சிவா. நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். என்ன சிவா, எங்க போயிட்டீங்க இவ்வளவு நாள்?
0: சின்ன சில்லற வேலையா சிங்கப்பூர் மட்டும் போயிருந்தேன் அப்படின்னு சொன்னா நம்ப போறீங்க? அதான் பாக்க தெரியுதானே, பஞ்சராய் வந்திருக்கு. அப்புறம் என்ன? சரி ஓகே. என்ன இறப்பு பிறப்பு நடுவில் கொஞ்சம் கேப்புன்ற மாதிரி ஒரு சின்ன கேப் விட்டு மறுபடியும் வசந்தம் எக்ஸ்பிரஸ்ல எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரெண்டு நாள் தான் எனக்கு ரெண்டு யுகம் மாதிரி இருந்தது.
1: எனக்கும் அப்படியேதான் இருந்துச்சு. எங்க சிவா வருவாரா வரமாட்டாரா இருக்கிறாரா இல்லையா?
0: அப்பாடா வரமாட்டானேன்னு சந்தோஷப்பட்ட மாதிரி ஒரு பீலிங்கி.
1: அப்படியெல்லாம் நான் யாரையுமே சந்தோஷப்பட்டதில்ல சிவா.
0: ஓகே ஓகே, உள்ளுகப்பட்டிருப்பீங்க, சரி பரவாயில்ல. ரைட் ஓகே மக்களே, இன்றைய தினமும் 9 மணி வரைக்கும் சந்தோஷமாக வசந்தம் எக்ஸ்பிரஸோடு நீங்க எங்களோட சேர்ந்து பயணிக்க போறீங்க. சூப்பரான பாடல்கள், கலகலப்பான பேச்சு, அது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான சூப்பரான விஷயங்களோ உங்களுக்காக நாங்க இன்றைய தினம் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். சோ நீங்களும் எங்களோட பேச விரும்பினா டக்குன்னு கால் பண்ணுங்க. 0705-0111-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-0711-
2: வணக்கம் ஆனந்தி அக்கா.
1: வணக்கம் வணக்கம், யாரது?
0: அப்புறம்
1: நிசாம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க நிசாம்?
0: ரொம்ப நல்லா இருக்கு, ஆரோக்கியமா
1: இருக்கு. கொஞ்சம்
0: அப்படி இப்படி பொட்டப்பட்டு தானே. சரி சொல்லுங்க, உங்க ஊர்ல என்ன சரியான மழை போல?
2: சரியான
1: மழை
2: நேற்று
1: பாசம்.
0: சூப்பர் சூப்பர், நீங்க வந்ததுல சந்தோஷம். அதுல முதலாவது நேரா இன்றைய தினம் வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படியா, நான் வரல, என்ன டைதான் கேஸ். அப்ப நீங்க வரல ஆனந்தி, என்ன சொல்லவே இல்லையா ஆனந்தி? நீங்க
1: சிவானியே இல்லையே. பாருங்க, இன்னும் ஒரு பொருத்தம் சிவானி ஆனந்திங்கிறதும் ஆனந்திய சிவானிங்கிறதும் என்ன, நம்ம கொஞ்ச நாள் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க, என்ன காரணமோ தெரியல.
0: என்ன மனசுல இருக்கா வாயில வரும், சரி பரவாயில்ல. ரைட், யாருக்காக எல்லாம் பாட்டு கேட்க போறீங்க?
2: அனைவருக்காகவும்
0: பாட்டு கேட்டு. சரி ஓகே, ரொம்ப நன்றி,
2: ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி நன்றி. ஒரு பேரே ஒரு வரலாறு. பாட்டை போடுங்க.

0: ஹாய் டியூட். ஏன் பெழுதுன்னு சொன்னா, டியூட் திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல், ஊரும் பிளட் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை கேட்டாலும் எல்லாருக்கும் பிளட்ல இருக்கிற நாடி நரம்பு எல்லாமே ஊரும். அவ்வளவுக்கு சூப்பரான ஒரு பாடல்.
1: அப்படியா?
0: எஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அதான் நடுக்களால் எழுத்து போட்டு அடிச்சுனா.
1: சரி சரி, நேரத்தை பார்க்கலாமே.
0: எஸ் நேரம் 5:22.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
3: நீங்க மட்டும்

0: மகஜன சம்பத்தை இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: உங்கள் பட்ட படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரு இடம் எடியுகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
2: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
3: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
4: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடமிருந்து.
5: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும் சார்ந்ததல்ல, உள்ளிருந்து கிடைக்கும் ஆரோக்கியம்,
6: வலுவான எலும்புகள், கூந்தல் வளர்ச்சி மற்றும் உடல் பொலிவிற்கு கிளிக் கொலாஜன் நேச்சுரல் பாகல்ஸ் புட்சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
7: The best live music streaming in Sri Lanka. Wasn't the best FM 102.6.

0: Awesome FM. From office mode to party mode. Vasantham Express. Vasantham Express. On Vasantham FM. With Shiva and Ananthi.
1: வித் சிவா அண்ட் ஆனந்தி வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நேரத்தை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5:28 ஆகி கொண்டு இருக்கிறது. இப்பதான் நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 28 ஓடோடி போயிடுச்சு. What to do?
2: இல்ல நீ தானே வந்தீங்க அதான்.
1: அப்படி போ போ அப்படியே கொஞ்சம் நேரத்துல சோர்வாயி
2: அப்படியே போகுதே அதுதான்.
1: சரி ஓகே.
2: அவஸ் தனியாவே தான் இருந்தேன்.
1: எவ்வளோ நேரத்துல வரைக்கும்
2: ரொம்ப என்னன்னா அப்படி டைம் 4 hours இல்லாட்டி 5 hours அப்படின்னே தெரியல.
1: ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு மட்டும் புரியுது, ஆனா நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அதை விட ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
2: சரி சரி, இப்ப பாத்தீங்கன்னா வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கீங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாம். என்ன
1: பாப்போம்.
3: வணக்கம்
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கிறோம். எங்க இருந்து பேசுறீங்க ஆதிமூலம்?
3: என்ன காலநிலை?
1: உடனடியாக உங்களுடைய கைபேசியை எடுத்து அலையுங்கள். 0-1-2-875-0-0-1 டிராபிக் போலீஸ் மாதிரியே பண்ணிடுறேன்.
2: அப்படியும் இல்லைனா 0-1-2-875-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.
1: ஆமா, போஸ்ட் வந்து போட்டிருக்கோம் சூப்பராக, அதுக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
2: பார்க்கல
1: பார்க்கலையா? பாத்துறாதீங்க, கவலைப்படுங்க.
2: சரி, பாடலை கேட்கலாமா?
1: எஸ் ப்ளீஸ்.

0: நல்ல சிவா கெட்ட சிவாடி இந்த பரட்ட சிவா சொல்றாரு, நம்புறீங்களா?
1: ஏ சிவா அப்படி
0: வாசதம் எக்ஸ்பிரஸ் கேட்டு இருக்கீங்க. நேரம்
1: மாலை 5:35.
2: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்.

0: உங்கள் கணவர் ஆஸ்திரேலியாவுக்கு படகில் செல்ல தீர்மானித்திருந்தால் ஒருபோதும் அனுமதிக்க வேண்டாம். தவறினால் அது உங்கள் வாழ்க்கையை மட்டுமன்றி உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு வித வாய்ப்பும் இல்லை.
1: ஒரே வாகனம் பஜாஜ் சிடி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: உங்கள் பட்டப்படிப்பு முதல் வெளிநாட்டில் படிப்பது வரையிலான அனைத்து உயர்கல்வி கனவுகளையும் நிறைவேற்றும் ஒரே இடம் எடியூகேட் ஸ்ரீலங்கா ஈஸ்டர்ன் எக்ஸ்போ 2026 உயர்கல்வி கண்காட்சி மே மாதம் 23 மற்றும் 24 தேதிகளில் மட்டக்களப்பு கல்லடி டெக்னோ பார்க் ஆடிட்டோரியத்தில். அனுமதி முற்றிலும் இலவசம்.
3: எல்லோரும்
4: தயாராக இருக்கிறீர்களா?
5: அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
6: விடுமுறை நாளை பாடல்களோடு கொண்டாடலாம்.
7: பாடல்களோடு
8: நீங்கள் எங்கிருந்தாலும்

0: listening to Vasantham Express. The Express. On Vasantham FM. With Shiva and Ananthi.
1: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்ட.

0: சாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: The best live music streaming in Sri Lanka. Vasanta Vasanta.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
0: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
2: நடிகர் ராசின் ரகுமான்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.

0: ஆண்டவர்களுடைய பேக் டு பேக் பாடல்களோடு இந்த மனத்தியாலம் வந்து நிறைவு கருகிறது. இப்போ நாங்கள் வந்து அடுத்த இரண்டாவது மனத்தியாலத்துக்குள்ளே போக போகின்றோம். அந்த மனத்தியாலம் சூப்பரான பாடல் தாரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் இல்லையா?
1: சரி, உண்மையாகவே.
0: ஆமாம், சரி, உண்மையாகவே சொல்கிறோமோ இல்லையோ, நம்புறீங்களோ நம்மளையோ, நாங்கள் பாடல்களை தந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி.
1: ஒன்பது மணி வரைக்கும். சரி, நேரம் மாலை 6 மணி.

0: energetic evening drive. Wasantham Express. On Wasantham FM with R.J. Shiva and R.J. Ananthi.
1: ஓகே, சூப்பராக இரண்டாவது மனசாலத்தில் முதலாவது பாடல அப்படியே கருப்பு சாமியை கும்பிட்டு அப்படி ஆரம்பித்திருக்கிறோம். படம்
2: பாத்துட்டீங்களா?
1: தெரியும் தெரியும் தெரியும், தியேட்டர்ல வச்சு அப்படியே சாமி வந்து ஆடினதெல்லாம் கல்விப்பட உண்மையாவா?
2: இல்ல இல்ல,
1: நான் தான் கருப்பு அப்படின்னு கத்துறீங்களா? நிறைய பேர் வந்து அந்த படம் பார்க்கும்போது சாமி வாரதெல்லாம் நாங்கள் வந்து அந்த எங்களுடைய சமூக வலைத்தளங்களை பார்த்துருக்கோம். இங்கே இங்கே அதாவது இலங்கையை விட இந்தியாவில் வந்து அதிகம். சரி, ஓகே, அப்ப அதோட பக்கம் இருக்கட்டும்.
2: இது வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.
1: யாரோ வெயிட் பண்றாங்க உங்களை.
2: சரி, ஆன் சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஆனந்தி அம்மாவுக்கும் சிவாதோரைக்கும் மாலை வணக்கம்.
1: வணக்கம்.
3: ராஜலட்சுமி அம்மாமா?
2: ராஜலட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க?
1: ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கிறோம். எங்களுடைய அனைத்து அடுத்த அறிவிப்பாளர்களும் நல்லா இருக்காங்க. நீங்களும் ரொம்ப கவனமா இருங்க. அதாவது 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவுல வந்து மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க.
2: 12 மணியில
3: இருந்து
1: வெங்கல செம்பு உருட்டி விட்ட மாதிரி சும்மா கல கல கல கல கலன்னு இருக்குமே.
3: புதுசா வந்தாலும் சந்தர் துறையும் அப்படித்தான். நீங்களும் அப்படிதான் கொஞ்சம் நல்ல அழகா துடிப்பா பேசுறீங்க. இந்த இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன் தெரியுமா?
1: உங்களை சந்தோஷப்படுத்த நாங்கள் எங்களால் நீங்கள் அப்படின்னு சொல்லி இன்னும் வேற வேற நானும் கமலாசன் மாதிரி புரியாமையே பேச
2: ஆரம்பிச்சு
3: இனி
1: அப்படி நடக்காது. சரியா?
3: அப்படியே
1: சரி, அந்த பாடல ஸ்பெஷலா யாருக்காவது டெடிகேட் பண்ண ஆசைப்படுறீங்களா? எனக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்க மீனா, நான் வந்து ரஜினி. அப்படி

0: Streaming in Sri Lanka. Vosanga FM. 102.6. 102.8. Switch off the stress. Turn on the energy. You're riding on Vasantham Express with Shiva and Anandi.
1: அதாவது நாங்கள் இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல பேசிட்டு இருந்தோம் இந்த கருப்பு திரைப்படத்தை பற்றி. அது இப்போ ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு. 100 crore ஏதோ அடிச்சிருச்சு போலேண்ணா.
2: இருக்குமா இருக்கு.
1: ஆமா, இனி நான் அன்னைக்கு ஒரு நாள் இந்த ஷோ முடிச்சுட்டு நாங்கள் பேசிட்டு இருந்தேன், கருப்பு எப்போ பார்க்க போறோம் இன்னைக்கு பார்க்கமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, நான் நீங்களும் இல்லை, நீங்க எப்போ பார்க்க போறீங்க தனியே, நான் இப்போ ரொம்ப கன்சியஸா பேசணும் பிரச்சனை அப்படி பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து ஷோ முடிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். அப்ப எங்க வீட்டுக்கிட்ட ஒரு தியேட்டர் ஒன்று இருக்கு, சரியான ஒரு திருவிழா மாதிரி செம்ம டிராபிக். என்னடான்னு பார்த்தா இந்த படத்துக்கு வந்து அவ்வளவு கிரௌட் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு நான் போய் பார்த்தேன். ஆனா அப்படி அந்த கிரௌடை பார்த்தோன்னே யோசிச்சேன், இது எப்படி 100 crore அடிக்கும்னு சொல்லி அடிச்சிருச்சு. சூர்யாக்கு வாழ்த்துக்கள், ஆர்ஜி பாலாஜிக்கு வாழ்த்துக்கள், அந்த பாட்டை போட்ட எங்களுக்கு வாழ்த்துக்கள்.
2: நம்மளே சொல்லிக்கிட்டா தான்
1: வழி இல்ல.
2: சரி, இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பாக்கலாமே.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்,
1: மொய்தீன்.
3: எப்படி சார், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு.
2: சும்மா இருக்கம்.
1: பிகில் படம் பாத்தீங்களா? பிகில் படம் பாத்தீங்களா? பிகில் திரைப்படம். ஆமா ஆமா
2: ஆமா.
1: அதுல வந்து விளங்கல. சரி சரி சரி, கட்டாயம் கட்டாயம் கட்டாயம் தொடர்ந்து கேட்டு தாரம். சரியா? ஓகே ஓகே ரைட். அதாவது நாம பேசுறது அவருக்கு கேட்கல, அவர் பேசுறது நாம கேட்கல.
2: சிவா, நான் சொன்னேன் ஏதாவது கேக்குதா?
1: முதல்ல நீங்க வந்து தீர்க்க தரிசி தெரியுமா? நீங்க முதல்ல கேக்குதான்னு கேட்டீங்க, அதுக்கு பிறகு தான் கேட்காம போச்சு. சரி, அது ஒரு பக்கம் இருக்க. நாங்க வந்து Facebookல வர கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாசிச்சு விட்டுருமா?
2: சரி, வாசிக்கலாமே.
1: வாசிப்போமா? அன்பான வணக்கங்களோடு யாரோ வந்திருக்காங்க.
2: பன்னிபுரம் மணிகண்டன் நிகழ்ச்சியோட இணைந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்கன்னா, ஆய் அண்ணா அக்கா இருவருக்கும் அன்பான மாலை நேர வணக்கம். வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இணைந்துள்ளேன் என்று சொல்லி ஹட்டன் கிளவிட்ட பிரிவில் இருந்து பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்காங்க. குட் ஈவினிங் என்று சொல்லி மாவனல நீசா நிகழ்ச்சியோட இணைந்திருக்காங்க.
1: ஹாய் சிஸ்டர் ப்ரோ, குட் ஈவினிங். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன். இன்று எனது அன்பு மகன் நிதுக்ஷன் 13வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்காராம். அவர் வந்து அம்மா சுலோச்சனா, அப்பா நிரோஷன், சிஸ்டர் நிஷாந்தினி, சொந்தங்கள் அனைவரும் வாழ்த்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யட்டியாந்தோட்டையில இருந்து சுலோச்சனா இந்த மெசேஜ் எங்களுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. நாங்களும் இனிமையான பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை வசந்த மெஃபம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ன, எனக்கு நான் விடியல் செய்யற ஃபீலிங்னு வந்துட்டேன். சரி ஓகே. அதாவது ஔவையார் அலி ஆத்திச்சூடி எல்லாம் படிச்சிருக்கீங்க தானே?
2: என்ன சிவா, அதெல்லாம் படிக்காமலாம் இவ்வளவு தூரம் வந்திருப்போம்.
1: நான் வந்திருக்கேன் அப்படிதான்.
2: ஏன் ஸ்கூல் போயிட்டு படிக்கலையா? அதெல்லாம்
1: படிக்கும் போது நான் ரொம்ப சின்னதா இருந்தபடியே இப்ப மறந்துட்டேன். அதுக்காகவே எங்களுடைய விஜய் ஆண்டனி இருக்க ஆத்திச்சோடி எல்லாத்தையும் சொல்லி தரதுக்கு போடுங்க பாட்டு கேட்போம்.

0: நான் சொன்னேன்ல ஆர்த்தி ஜோடி சொல்லி தருவேன் எல்லாருக்கும் இப்ப விளங்கிருக்கும். சரி ஓகே, தொடர்ச்சியாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டே இருங்க.
1: நேரம் மாலை 6:27.

0: FM. Breath of Tamil. You are listening to Vasantham Express. On Vasantham FM. With Shiva and Ananthi.
1: சூப்பரான பாடல்களோடு அப்படி சந்தோஷமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் கேட்டுக்கிறீங்க. நேரம் இப்போது 6:35 கொண்டிருக்கிறது.
2: 9 வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.
1: ரைட், கால் பண்ணுங்க 0112-7175-0001 அப்படி அடிக்கு 0112-7175-1111 கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா சந்தோஷமாக பேச முடியும்.
2: இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாரு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம். அடடா, வந்தவங்க அப்படியே ஓடிட்டாங்க. சரி, இன்னும் ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாரு சொல்லி பாக்கலாமேலோ. வணக்கம். ஹலோ,
3: வணக்கம்.
2: யாருது?
3: ஹரிகரன்.
2: எப்படி இருக்கீங்க ஹரிகரன்? நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேக்கா.
1: எங்க இருந்து பேசுறீங்க ஹரிகரன்?
3: வெதமுள்ள.
1: ஓ, வாடிக்கையாளர் ரெகுலர் கஸ்டமர் போல இருக்கு.
2: அப்புறம் சொல்லுங்க ஹரிகரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் எனக்கு தெரியாமே இருக்கு. அடிக்கடி வாங்க, அப்பதான் எனக்கு தெரியும். அப்புறம் என்ன என்ன விதமுள்ள மலையா என்ன கதை?
2: அப்படி
1: போடுங்க பாட்டு.

0: www.vasantamfm.lk.lk. ஆட்கடத்தில் கார்களின் பொய்களை நம்பி ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக குடியேற படகில் பயணித்தால் பயணத்தின் போது ஆழ்கடலில் மரணிக்க நேரிடும். தவறினால் அவமானத்துடன் வாழ நேரிடும். இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்குள் குடியேறுவதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை.
1: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை, இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: Party Mode. Vasantham Express. Vasantham Express. On Vasantham FM. With Shiva and Ananthi. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
3: நடிகர் ராசின் ரகுமான்.

0: வசமத்தில் வசந்தம் எஃப்எம். நேரம் இரவு 7 மணி.
1: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
2: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் இல்லை.

0: செய்திகள்.
1: நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் 200 மில்லி மீட்டரை தாண்டிய பலத்த மழை. கலனி, கலுகங்கை, அதனகலு ஓயாவின் நீர்மட்டம் அதிகரிப்பு, வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை. பிரச்சினைகளை தீர்த்து பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்லும் இயலுமை அரசாங்கத்திடம் காணப்படுகின்றது, ஜனாதிபதி தெரிவிப்பு. வெளிப்புற அழுத்தங்களுக்கு மத்தியில் இலங்கையின் பொருளாதார முகாமைத்துவம் பாராட்டுக்குரியதென்கின்றது IMF. நீதிமன்றத்தில் ஆஜராகாத பசில் ராஜபக்சவுக்கு பிடிவிராந்து. கியூபாவிடமிருந்து அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் தெரிவிப்பு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் FM செய்திகள். வாசிப்பவர் சந்திரிகா ஆறுமுகம். நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் 200 மில்லி மீட்டரை தாண்டிய பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கேகாலை பிரதேசத்தில் 300 மில்லி மீட்டர் வரையிலான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் கிரிந்துவெல பகுதியில் 244 மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. அடைமழை காரணமாக கலுகங்கை, கலனிகங்கை, அதனகலோயா ஆகியவற்றின் நீர்மட்டம் துரிதமாக அதிகரித்துள்ளது. அதன் காரணமாக தாழ்நில பகுதிகள் சிலவற்றில் வெள்ளநிலை ஏற்பட்டுள்ளது. ருவான்வெல்ல மற்றும் தெஹியோவிட்ட பகுதிகளில் 6 பாடசாலைகள் இன்றைய தினம் மூடப்பட்டன. சிலாபம் பொது வைத்தியசாலையின் 3 வார்ட் தொகுதிகளுக்குள் வெள்ளநீர் உட்புகுந்தமையை அடுத்து பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை குறிப்பிடத்தக்க அளவு மழை வீழ்ச்சி கேகாலை மற்றும் கம்பக மாவட்டங்களில் பதிவாகியுள்ளது. வயாங்கோட பிரதேசத்தில் 238 மில்லி மீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதுடன் அவிசாவளி பிரதேசத்தில் 230 மில்லி மீட்டர் வரை பதிவாகியுள்ளது. இன்றைய தினத்திலும் மேல் சபரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களிலும் 200 மில்லி மீட்டரை தாண்டிய பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். அடைமழையை அடுத்து கலுகங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது. அதன் அடிப்படையில் ரத்தினபுரி பிரதேசத்தில் சிறிய அளவிலான வெள்ளநிலை ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். வேகங்கை, குறுகங்கை மற்றும் கலுகங்கை ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்ததை அடுத்து அலபாத்த, கொட்டாமுல்ல, திமினியாவ, மொத்துவ, கரன்கொட ஆகிய பிரதேசங்களில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ளநீர் உட்புகுந்துள்ளது. மக்களை பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடையுமாறு ரத்தினபுரி போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். அயகம பிரதேச செயலக பிரிவில் 2 வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. அயகம கலவான வீதி மற்றும் அயகம உடுகல வீதி ஆகியன ஒரு சில இடங்களில் நீரில் மூழ்கியுள்ளன. கவான குக்குலைகம நீர்மின் உற்பத்தி நிலையத்தின் ஒரு வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது. அதிக மழை காரணமாக கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வருகை தந்த விமானங்கள் சில மத்தள விமான நிலையத்துக்கு அனுப்பப்பட்டன. விமானங்கள் சில இவ்வாறு மத்தள விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கொழும்பு நகரிலும் அடைமழை பெய்தமையினால் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. அதன் காரணமாக இன்று முற்பகல் வேளை வாகன நெரிசல் ஏற்பட்டது. இதேவேளை பாதுகை பிரதேசத்தில் வீடுகள் சில நீரில் மூழ்கியுள்ளன. பாதுக்கு புஸ்வாலியோய பெருக்கெடுத்தமையினால் குறித்த நிலை ஏற்பட்டது. இங்கிரிய கொழும்பு வீதியும் நீரில் மூழ்கியுள்ளது. காலி மாவட்டத்தில் அதிகளவு மழை பதிவாகியுள்ளது. கிங்கங்கையின் நீர்மட்டம் அதிகரிக்கக்கூடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிக மழை காரணமாக சிலாபம் பொது வைத்தியசாலையின் 3 வார்ட் தொகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. வைத்தியசாலையின் நாளாந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஹாமில்டன் கால்வாயை அண்மித்த பகுதியில் நாத்தாண்டிய மாதம்பை பிரதான வீதியில் வகலப்பிட்டி சந்தியில் ஹாமில்டன் கால்வாய்க்கு கரையில் காணப்பட்ட பாரிய ஆலமரம் ஒன்று சரிந்து வீழ்ந்துள்ளது. அதனால் வீதி போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டதுடன் 2 வாகனங்கள், மின் இணைப்பு கம்பிகள், தொலைத்தொடர்பு கம்பிகள் என்பவற்றுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. காசல்ட்ரி மவுசாக்கலை நீர்த்தக்கங்களுக்கு நீரேந்தும் பகுதிகளில் அடைமழை பெய்து வருகிறது. அதனால் வீழ்ச்சியடைந்திருந்த நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் துரிதமாக அதிகரித்துள்ளது. நிவிதிகல ஹங்கமுவ ஆறு பெருக்கெடுத்துள்ளமையினால் யக்திஹிவத்த பதக்கட ஹங்கமுவ ஆகிய பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. நாளாந்த செயல்பாடுகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கழுகங்கையின் உப ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து ரத்னபுரி, குருவிட்ட, ஆயகம, அலபாத்த, கிரியல்ல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் மக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் அத்தனகல்லோயாவின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் திவுலப்பிட்டிய, மீரிகம, அத்தனகல்ல, மகர, கம்பகா, மினுவாங்கொட, ஜாயல, கட்டான மற்றும் வத்தளை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளில் வெள்ள அச்சுறுத்தல் நிலவுகின்றது. களனி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் ருவான்வெல்ல, சீதாவக்க, தொம்பே, தெஹியோவிட்ட, அஹலியகொட, யட்டியாந்தொட்ட மற்றும் புலத்கொஹுபிட்டிய ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளிலுள்ள மக்களுக்கு அவதானமாக செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல களனி கங்கையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து வெள்ளாம்பிட்டிய பிரதேசத்தின் களனி கங்கையை அண்மித்த சில பிரதேசங்களில் தாழ் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. கொஹிலவத்த பிரதேசத்திலும் நீர்மட்டம் அதிகரித்து செல்வதை காண முடிகின்றது. அத்துடன் கொலனாவை பிரதேசத்தின் தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. அதிக மழையுடன் கூடிய காலநிலையை அடுத்து தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் வெளியிட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்பிலான தகவல்களை புதுப்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் கேகாலை மாவட்டத்தின் தெஹியோவிட்ட மற்றும் ரத்னபுரி மாவட்டத்தின் ரத்னபுரி பிரதேச செயலக பிரிவுக்கு மூன்றாம் கட்ட வெளியேற்றல் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் சீதாவக்க மற்றும் பாதுக்க, கம்பகா மாவட்டத்தின் அத்தனகல்ல, களுத்துறை மாவட்டத்தின் இங்கிரிய புலத்சிங்கல, கேகாலை மாவட்டத்தின் ருவான்வெல்ல, ரத்னபுரி மாவட்டத்தின் பல்மடுல்ல, குருவிட்ட, ஆயகம ஆகிய பிரதேசங்களுக்கு அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேகாலை மாவட்டத்தின் யட்டியாந்தொட்ட, நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ, ரத்னபுரி மாவட்டத்தின் அஹலியகொட, நிவிதிகல மற்றும் கலவான ஆகிய பிரதேசங்களுக்கு அவதானத்துடன் செயல்படுமாறு மஞ்சள் நிற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கொக்குலை கங்கை நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் இன்று பிற்பகல் 2:30 அளவில் திறக்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் குக்குலை கங்கை நீர்த்தக்கத்திலிருந்து சிறிய ஆறுகளுக்கு நீர் விடுவிக்கப்படுகின்றது. புலத்சிங்கல, நாலியத்த ஆகிய பிரதேசங்களில் சிறிய அளவிலான வெள்ளநிலை ஏற்பட்டுள்ளது. அத்தனகல்லோயா பெருக்கெடுத்தமையினால் கம்பகாவை அண்மித்த பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. கம்பகா ஒருத்தொட்ட, கம்பகா ஜாயல மற்றும் கம்பகா மிரிஸ்வத்த ஆகிய வீதிகளில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அத்தனகல்லோயாவை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு யுத்த நிலைமைகளுக்கு மத்தியில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான இயலுமை அரசாங்கத்திடம் காணப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நிலைமை மீண்டும் ஏற்பட எந்த வகையிலும் இடமளிக்கப்பட மாட்டாதென ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். நிந்தவூர் கலாசார மத்திய நிலையத்தின் நிர்மாணப் பணிகளை மீள ஆரம்பிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டபோதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். 1999 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட குறித்த வேலைத்திட்டம் 2014 ஆண்டு முழுமையாக கைவிடப்பட்டது. மிகவும் வளமான கலாசார பாரம்பரியத்தை கொண்ட அம்பாறை மாவட்டத்தின் கலாசார பெருமதியை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கு வழங்கும் நோக்கில் 24 வருடங்களின் பின்னர் குறித்த கலாசார மத்திய நிலையத்தின் நிர்மாணப் பணிகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மத்திய வங்கியின் கையிருப்பு 7,000 மில்லியன் டாலர் வரை காணப்படுவதாக ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டார். எனினும் 2022 ஆண்டு மத்திய வங்கியில் டாலர் கையிருப்பு காணப்படவில்லை என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். பிரதி அமைச்சர் வசந்த பியதிச, கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர, பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம்பாவா உள்ளிட்டோர் இதன்போது இணைந்திருந்தனர். நிலவும் மேற்குலக அழுத்தங்களை முகாமித்துவம் செய்வதற்கு முடியாத போதும் இலங்கை அதனை வலுவாக முகம் கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படுவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான செயல்பாட்டு பிரதானி அவன் பெப்பஜோஜியோ தெரிவித்தார். இலங்கை தற்போது நடைமுறைப்படுத்தியுள்ள கொள்கை வரையறை கடந்த காலத்துடன் ஒப்பிடுகையில் வலுவாக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் 5வது மற்றும் 6வது மீளாய்வு எதிர்வரும் 27ஆம் தேதி கவனத்திற்கொள்ளப்பட உள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. கடந்த சில வருடங்களுக்குள் இலங்கையின் முழு பொருளாதாரத்தையும் வளமைக்கு கொண்டுவர சுட்டிக்காட்டத்தக்களவு முன்னேற்றம் எட்டப்பட்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது. விசேடமாக கையிருப்புகளை மேம்படுத்துதல் மற்றும் நம்பிக்கையை வலுப்படுத்துவதற்கு இலங்கை இவ்வாறு சுட்டிக்காட்டத்தக்களவு முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கையின் செயல்பாட்டு பிரதானி அவன் பெப்பஜார்ஜியோ தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் குறித்த வெற்றிகரமான முன்னேற்றத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதுடன் அது நிலையான அடிப்படையின் கீழ் பொருளாதாரத்தை மிகவும் வலுப்படுத்த வாய்ப்பாக அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மைக்கால உலகளாவிய மேம்பாடுகளில் சவாலாக காணப்படும் மேற்குலக சூழல் பெரும்பாலும் பொருளாதார பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த அழுத்தங்களை முகாமைத்துவம் செய்வது எந்த வகையிலும் இலகுவானதல்ல என்றும் IMF-ன் இலங்கைக்கான செயல்பாட்டு பிரதானி குறிப்பிட்டுள்ளார். எனினும் இலங்கையின் கொள்கை வரையறை கடந்த காலத்துடன் ஒப்பீட்டளவில் குறிப்பிடத்தக்களவு வலுவடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். டாலரின் பெறுமதி அதிகரித்துள்ளமை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் பேச்சுவார்த்தையொன்று இடம்பெற்றது. டாலரின் பெறுமதி அதிகரித்துள்ளமையினால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் ஏனைய தரப்பினருக்கிடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அரசியல் துறையினரின் பேச்சுவார்த்தை மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஊடாக பாதிப்புகள் ஏற்படக்கூடிய துறைகளின் பிரதிநிதிகளும் இதன்போது பங்கேற்றனர். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் பிடிவிராந்து பிறப்பித்துள்ளது. 3 வழக்கு தவணைகளில் ஆஜராகாமை காரணமாகவே பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிடிவிராந்து உத்தரவை கட்டுநாயக்க மற்றும் மத்தள விமான நிலைய அதிகாரிகளுக்கு அனுப்புவதற்கும் மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதுடன் அதன் பிரதியொன்றை பிணையாளருக்கு வழங்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக ஈட்டிய 500,000 ரூபாய் பணத்தில் மாத்தறை பிரவுன்ஸில் பிரதேசத்தில் 1.5 ஏக்கர் காணியொன்று கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக பசில் ராஜபக்சவுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவின் ஊடாக பசிலுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சுகயீனம் காரணமாக அவர் வெளிநாடொன்றில் சிகிச்சை பெற்று வருவதாக அவரது சட்டத்தரணி இன்று நீதிமன்றத்தில் வைத்திய அறிக்கையை சமர்ப்பித்து குறிப்பிட்டுள்ளார். பிரதிவாதிகள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் டி சில்வா, தசராஜ் தசநாயக்க உள்ளிட்ட 9 சட்டத்தரணிகள் ஆஜராகியிருந்தனர். முறைப்பாட்டாளர் சார்பில் சட்டம் அதிபர் திணைக்களத்தின் சிரேஷ்ட சட்டத்தரணி நாலக்க கொத்தலாவல ஆஜராகியிருந்தார். சந்தேக நபரான பசில் ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி ஆகியோரின்றி குறித்த வழக்கை முன்னெடுத்துச் செல்ல முடியாதென அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்ச்சியாக பசில் ராஜபக்ச வைத்திய அறிக்கையை சமர்ப்பிப்பது ஆச்சரியத்துக்குரியதென்றும் கடந்த முறை இணைக்கப்பட்டிருந்த விமான பயண டிக்கெட் இம்முறையும் இணைக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி நாலக்க கொத்தலாவல குறிப்பிட்டார். இவ்வாறு தொடர்ச்சியாக நீதிமன்றத்தை புறக்கணிக்க முடியாதென்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதனையடுத்து மாத்தறை பிரதான நீதவான் சதுர திசாநாயக்க பசில் ராஜபக்சவுக்கு எதிராக பிடிவிராந்து உத்தரவை பிறப்பித்தார். வழக்கு ஆரம்பிக்கப்பட்டு 11 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் விசாரணைகள் நிறைவடையவில்லை என சுட்டிக்காட்டிய நீதவான் பிடிவிராந்து உத்தரவின் பிரதியை பிணையாளருக்கு வழங்குமாறும் சந்தேக நபருக்கு எதிராக சர்வதேச பிடிவிராந்து பிறப்பிப்பதாகவும் குறிப்பிட்டார். அடுத்த வழக்கு விசாரணை July 21 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: கியூபா அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அத்துடன் கியூபாவுடன் சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக குறைந்த மட்டத்தில் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கியூபாவின் முன்னாள் ஜனாதிபதி ரால் காஸ்ட்ரோ மீது அமெரிக்கா கொலை குற்றச்சாட்டுகளை முன்வைத்து 1 நாள் கடந்துள்ள நிலையில் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் இவ்வாறு தெரிவித்தார். 1996 2 விமானங்களை வீழ்த்தியமையூடாக அமெரிக்க பிரஜைகளை கொலை செய்தமை தொடர்பில் ரால் காஸ்ட்ரோவுக்கு எதிராக அமெரிக்கா கொலை குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. ராஜதந்திர ரீதியில் தீர்வுகளை எட்டுவதற்கு அமெரிக்கா முயற்சிப்பதாகவும் மார்கோ ரூபியோ தெரிவித்தார். எனினும் முன்வைக்கப்படும் எந்தவொரு அச்சுறுத்தலிலிருந்தும் அமெரிக்காவை பாதுகாக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு உரிமை மற்றும் பொறுப்பு காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தாா். கியூப வெளி விவகார அமைச்சர் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ள நிலையில் அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் போலியானதென்றும் கியூபா அமெரிக்காவுக்கு எந்த வகையிலும் அச்சுறுத்தலாக இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
0: விளையாட்டு செய்திகள்.
1: அகமதாபாத் நரேந்திரமோடி விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற IPL போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸை எதிர்த்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் 89 ஓட்டங்களால் இலகுவாக வெற்றியீட்டியது. தனது இறுதி லீக் போட்டியில் தோல்வியடைந்த முன்னாள் சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் பெரும் ஏமாற்றத்துடன் இந்த வருட IPL அத்தியாயத்திலிருந்து வெளியேறியது. இந்த போட்டியுடன் தனது முதல் சுற்றை நிறைவு செய்து கொண்ட குஜராத் டைட்டன்ஸ் 18 புள்ளிகளை பெற்று அணிகள் நிலையில் நிகர ஓட்ட வேக அடிப்படையில் இரண்டாம் இடத்தை பெற்றது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தில் இருக்கின்றது. அவ்வணிக்கு இன்னும் ஒரு போட்டி மீதமுள்ளது. சன்ரைஸ் ஹைதராபாத் 16 புள்ளிகளுடன் மூன்றாவது இடத்திலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் 14 புள்ளிகளுடன் நான்காவது இடத்திலும் காணப்படுகின்றன. இதேபோல IPL போட்டியின் மற்றொரு போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் சன்ரைஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகளுக்கிடையில் இன்றிரவு 7:30 ஹைதராபாத்தில் இடம்பெறவுள்ளது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் 200 மில்லிமீட்டரை தாண்டிய பலத்த மழை. களனி, கலுகங்கை, அத்தனகலோயாவின் நீர்மட்டம் அதிகரிப்பு. வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை. பிரச்சினைகளை தீர்த்து பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்லும் இயலுமை அரசாங்கத்திடம் காணப்படுகின்றது. ஜனாதிபதி தெரிவிப்பு. வெளிப்புற அழுத்தங்களுக்கு மத்தியில் இலங்கையின் பொருளாதார முகாமைத்துவம் பாராட்டுக்குரியதென்கின்றது IMF. நீதிமன்றத்தில் ஆஜராகாத பசில் ராஜபக்சவுக்கு பிடிவிராந்து. கியூபாவிடமிருந்து அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தல் என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் தெரிவிப்பு. இத்துடன் வசந்தம் FM-இன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த மணித்தியால செய்தி நாளை காலை 9 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.
0: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய விருது யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு நிமிர்ந்த நடை.

0: நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடி பத்திரத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 2996 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 10, 19, 33, 34. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்கள் 10, 19, 33, 34. நேற்றைய நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 92,92,200 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,15,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 4,882 சீட்டிலப்பு வாரத்துக்கான ராசி அதசத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக கடகராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 16, 18, 39, 60. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக கடகராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 16, 18, 39, 60. நேற்றைய நாளில் 10 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,64,76,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 40 லட்சம் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுப்பிரிதன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் 904வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 6, 4, 5, 8, 0, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 6, 4, 5, 8, 0, 2. நேற்றைய நாளில் 37,49,40 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 2,91,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 378வது சீட்டிலப்பு வாரத்துக்கான ஜாய சம்பதத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 5, 8, 0, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம் வெற்றி இலக்கங்கள் 5, 8, 0, 2. 2,50,000 பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 23 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 57,70,360 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட சூப்பர்போல் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் 3,170வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 52, 53, 57, 67. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 52, 53, 57, 67. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 1, 8, 0, 9, 8. சூப்பர் கேஷ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 1, 8, 0, 9, 8. 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 69,34,640 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 12,72,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 16, 21, 27, 69. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வை வெற்றி இலக்கங்கள் 16, 21, 27, 69. லக்கி சான்ஸ் சீட்டிலம் மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விசேட இலக்கங்களாக 9, 4, 6, 4, 6 தெரிவாகி இருக்கிறது. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் 9, 4, 6, 4, 6 தெரிவாகி இருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 78,23,240 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 5,13,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,346வது சீட்டிலப்பு வாரத்துக்கான கப்பற்களத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டபிள்யூ சூப்பர் இலக்கம் 20 வெற்றி இலக்கங்கள் 36, 47, 61, 66. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ சூப்பர் இலக்கம் 20 வெற்றி இலக்கங்கள் 36, 47, 61, 66. 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,44,95,760 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பாட் பரிசாக 27,34,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1,000வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் சசிலத்திற்கான வெற்றி முடிவுகள் 4, 11, 50. அந்த வெற்றி இலக்கங்கள் மீண்டும் 4, 11, 50. 2 லட்சம் பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 41,24,480 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் தான் நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: நேயர்களின் தெரிவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல்

0: Live music streaming in Sri Lanka. Wasn't them FM 102.6, 102.8. The Energetic Evening Drive. Wasn't them Express. On Wasn't them FM with RJ Shiva and RJ Ananthi.
1: மறுபடியும் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு நாங்க வந்தாச்சு வசந்தம் எக்ஸ்பிரஸோடு.
2: 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. எனவே தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-2875-0001
1: 0112-2875-111 கால் பண்ணி அப்படின்னு சொன்னா எங்களோட பேச முடியும். சூப்பரான ஒரு பாடலை கேட்டுட்டு வந்தேன், அவள் வருவாள் அப்படின்னு சொல்லி அழகா டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க அந்த பாடலுக்கு.
2: நீங்க அதை பாத்தீங்க ஏன் சிவா
1: கை குழந்தைக்கு பம்பர்ஸ் போட்டு விட்ட
2: கை ஏற்கனவே உடஞ்சிருக்கு.
1: சரி ஓகே, அடுத்ததாக இன்னொரு சூப்பரான பாடல் வர போகிறது. அதுக்கு முதல்ல வந்து நிறைய பேர் இங்க வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. பேசுவோம் பேசுவோம். வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
2: வணக்கம்.
1: ரேடியோ சவுண்ட தயவு செஞ்சு குறைங்க.
2: வணக்கம், யார் பேசுறீங்க? அவிசாவலையில் இருந்து
1: என்ன அங்க சரியான மலைன்னு கேள்விப்பட்டேன், உண்மையாவா? யாரும் நீ வந்து எங்களுடைய ஃபேஸ்புக் இருக்கும் போதே எங்க என்ன நடந்தாலும் எல்லாம் நாங்க பாத்துறோம் தானே. அது நீங்க ஷாக்காரு சரிதான், அப்ப நீங்களும் பாத்திருக்கீங்க போல இருக்கு. அந்த ரோட் சரியான வெள்ளம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கவனம், கொஞ்சம் பத்திரமாக பாதுகாப்பாக இருங்க சரியா? சரி ஓகே.
2: இப்ப யாருக்கெல்லாம் பாடல் கேக்கிறதா இருக்கீங்க?
1: நல்ல பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு இல்லை.
2: இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே ஹர்ஜ் எடுத்துக் கொண்டிருக்கிறார்
3: நடிகர் ராசின் ரகுமான்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி

0: அடடா, இப்பதான் நீங்க எந்த வைபுக்கு வந்திருக்கீங்க?
1: அப்படியா?
0: ஐயோ, எனக்கு ரொம்ப பிடித்த செயல் அல்ல பாட்டு, அந்த பாட்டோட ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த மனத்தியாலத்தை. சரி, ஓகே,
1: சரி. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சிவா, இன்னும் கொஞ்ச நேரத்தா இருக்கு. இன்னும் 1 hour மட்டும் தான் நம்ம வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட இருப்போம். என்ன
0: 1 hour? ஒரு கொஞ்ச நேரம்
1: எனக்கு கொஞ்ச நேரம் தான்.
0: அப்படி இங்க நாக்கு தள்ளுதுன்னு. சரி, இங்கிரிய ரவி வந்திருக்காரு எங்களோட பேசுறதுக்காக.
1: ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கம் இரவு நேர வணக்கம். ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் சூப்பரா இருக்கேன். நீண்ட நாளைக்கு பிறகு
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: இன்னைக்கு தான் சிவா வந்திருக்காரு.
0: இன்னைக்கு தானா?
2: ஓ, என்ன போனாரு தெரியல.
0: அப்படியெல்லாம் ஒரு டக்குன்னு கேட்டீங்கன்னா பதறதா இல்லையா?
1: அவரு செவ்வாய் கிரகத்துக்கு போயிருந்தாரு.
0: அங்க செவ்வாய் கிரகம் மண்டு போனேன், இன்னைக்குதான் திரும்பி வந்திருக்கேன். வியாழ மாற்றம்ன்றது அப்படிதான், வியாழன் மாறின போலதான் வரணும். அடடா, இது புதுசா இருக்கு. சூப்பர். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா?
1: பாடல் கேக்குறதா இருக்கீங்க ரவி?
2: என்ன
1: பாடல்?
2: சொல்லும் படத்துல இருந்து
0: இதுக்கு முதல் ஒரு நாள் நீங்க வந்தீங்க, நல்ல ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு இதே கேள்வி அனந்திக்கா கேட்டாங்க, அதுக்கு நீங்க இதே பதில சொன்னீங்க. எஸ் ஏ ராஜ்குமார் கூட இதே பாட்டை இத்தனை நேரம் கேட்டிருக்க மாட்டாரு, ஆனா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. சரி, இன்னைக்கு தாரம். சரியா?
2: இன்னைக்கு
0: வேணும்னா இப்படிதான் என்ன முடிச்சு அவுக்கிறது ஒரு சுவாரஸ்யம்னா, அவுக்க முடியாத முடிச்சு போடுறது அதோட சுவாரஸ்யம்.
1: நீ சிவா தான் அந்த பாடலை கொடுப்பாரு. சரியா?
0: நன்றி நன்றி நன்றி
1: சரி நன்றி
0: நன்றி நன்றி ஓகே
1: நன்றி
0: எத்தனை
1: எத்தனை நன்றி
0: பன்றைக்கு நன்றி சொல்லி
1: சிவா கேப்போமா?
0: ப்ளீஸ்.

0: பாடலா? என்ன பாடல்? என்ன பாடல்?
1: என்ன பாடல்? என்ன
0: வேற லெவல்.
1: எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் நட்புக்காக திரைப்படத்தில்.
0: ஆமா, சூப்பர். நொஸ்டாலஜிக் ஃபீல்ஸ் வந்து இப்ப நாங்க இந்த மனத்தியாளத்துல வந்து கிண்டி விட போறோம், சரியா? அப்படி கிண்டி விடும் போது 90s கிட்ஸ் எல்லாம் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா, மறுபடியும் இங்கால பக்கமாக ஓடி வர போறாங்க. வந்துட்டாயா வந்துட்டாயா அப்படின்ற வரை வந்திருக்காங்க. சரி, ஓகே, யாரு அப்படின்னு சொல்லி ஒரு போடுங்க.
1: தெரியல, சரி பாப்போம்.
0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம், யாருது?
0: சூப்பர். அவனோட வணக்கத்தோட வணக்கம் போயிட்டு வரணும், அவ்வளவுதான்.
2: எப்படி இருக்கீங்க?
0: நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி. அப்புறம் சூப்பர். பின்னால பெரிய பஞ்சாயத்து ஒன்று போகுது,
1: அவ்வளவு சத்தமா வானொலி இருக்காங்க. அதனால
0: நம்ம குரல் அது
2: கடுமையான குறைச்சி வச்சா விட்ட முன்னாடிப்பவர்கள் எங்களுக்கு கேட்க உள்ள ரேடி ஆண்டுவார்கள். ஒரு அளவுதான், பெருசா இல்ல. நீங்க மரா
0: என்ன சரி சரி, யாருக்கெல்லாம் பாட்டு போட்டு தகவீங்க?
2: கணவருக்காகவும் பிள்ளைகளான சஜித் ரஜித் மகள் மதுசாமிக்காக அன்பான அறிவிப்பாளர்கள் உங்கள் இருவருக்காக முனராக்கல தனலட்சுமி பருத்தித்துறை அருள்மொழிக்காகவும் உங்கள் அன்பிக்கு நீ பாடலை தாருங்க.
0: ஓமா, நல்ல ஒரு பாட்டு நிப்பு எடுத்து நாங்க போடுறோம், கேளுங்க. சரியா,
1: சரி, நன்றி. நிகழ்ச்சி நன்றி.

0: கடைசியில் எல்லாம் பொய்கள், என் பிஞ்சு நெஞ்சு தாங்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிருக்காரு. இதை சந்திக்காதவர்கள் யாரும் இல்லை, சந்தித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க.
1: என்ன சிவா திடீர்னு?
0: இல்ல, நான் காதல் தோல்விய சொன்னேன். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப எங்களோட பேசுறதுக்காக யார் வந்திருக்கா ஆனந்தி?
1: வந்திருக்காங்கன்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: என்னமா?
1: ஆஷா. ஆஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: என்ன சீன் சொன்னா, படிக்கும் போது அந்த டைம்ல ஒரு லவ் ஒன்று வந்தானே, அப்ப நாங்க போன் பேசும்போது இப்படி நான் பெட்ஷீட்டுகள் இருந்து பிசுக்கு பிசுக்கு அப்பயும் பேசி மாட்டிட்டு வேணாலும் அப்படிதான் நீங்க பேசிட்டு ஏன் குளிரா விட்டு கட்டிலு? சரி, ஓகே.
1: சரி, அப்புறம் சொல்லுங்க ஆஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நாங்க
1: ரெண்டு பேரும் நல்லா இருக்கேன்.
0: பொய் சொல்ல,
1: நான் நல்லா இருக்கேன். அண்ணா தான் கொஞ்சம் கையெல்லாம் உடைச்சு.
0: பாட்டு
2: கேளுங்க,
0: அதுக்கப்புறம் நாங்க டிசைட் பண்றோம்.
2: ஒரு கடிதம்
1: எழுதுனே
0: யாருக்கு? கட்டிலிக்கில இருந்து பேசுவேன்றாங்க, கடிதம் எழுதுனேன்றாங்க. சரி, ஓகே. இந்த பாட்டு நான் கொஞ்சம் தேடி தான் தரணும், கொஞ்சம் கைய மேல தானே கொஞ்சம் லேட் ஆகும். தொடர்ந்து கேளுங்க தாரம். சரியா?
2: ஓகே,
0: தேங்க்யூ.
1: நன்றி
0: நன்றி நன்றி.

0: திரை உலகின் அனுசரணை வழங்குவது
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
0: இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்
2: நடிகர் ராசின் ரகுமான்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.

0: சூப்பரான ஒரு பாடலோடு அப்படியே நாங்களும் கடையை சாத்திட்டு கிளம்ப போகின்றோம். தொடர்ச்சியாக வசந்த நிலா நிகழ்ச்சியோடு கலையத்தில் டிலுக்ஷன். ஆமா, பதறுது கொஞ்சம், இவ்வளவு க்ளோஸ் அப்ல வேற உட்கார்ந்துருக்காரா. அதுதான் சரி, ஓகே. இவ்வளவு நேரம் இணைந்து ரசித்து மகிழ்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்த அனைத்து சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துகளும். மறுபடியும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள்
1: என்றும் உங்கள் அன்பின் அர்ஜி ஆனந்தி மற்றும்
0: நான் என்றும் உங்கள் அன்பின் சிவலட்சுமணன். உங்கள் மூர்த்தி வணக்கம். நேர்களை தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருங்கள். ஹாப்பி வீக்கெண்ட்.

நன்றி அனதி மற்றும் சிவா. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான இரா பொழுது வணக்கம். நேரம் சரியாகிறது 9 மணி.

வசமிட்டில் வசந்தம் எஃப்எம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்க போகின்றோம். நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமாக இராப்படுது வணக்கம். இன்றும் கூட வசந்தத்தின் வசந்த நிலா உங்களுடைய அன்பாட கவிதைகளை சுமந்து கொண்டு நகரப் போகின்றது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே ஒவ்வொரு இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி நகரும். இன்றும் கூட இனிமையான பாடல் தெரிவுகள் மற்றும் உங்களுடைய கவிதைகளை சுமந்து கொண்டு நகரப் போகின்றது. நேரம் சரியாக மீண்டும் இரவு 9:02.

0: 92.6 FM 92.2 இட்டலி வசையில் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கின்றோம். இனிமேல் இரா பொழுது இனிமேல பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சியும் நகர்ந்து கொண்டு இருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312 775 0003 அல்லது 0312 775 0011 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அன்பான பதிவுகள் அத்தனை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நாடும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். தொடர்ச்சியாக தங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். நிகழ்ச்சியோடு பேசுவதற்காக முதல் நேய சொந்தம் அன்பான வணக்கம்.
1: வணக்கம்
0: மும்தாஜ் பேகம், எப்படி இருக்கீங்க?
1: நானும்
0: உங்களை போலவே நலவாக இருக்கின்றேன்.
1: சாப்பிட்டீங்களா?
0: நானும் சாப்பிட்டேன். நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா? அனைவரும் கேட்கலாம். நன்றி. தொடர்ச்சியாக தங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது எங்களுடைய முக புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 9:10 நிமிடம்.

0: நகங்கள் மட்டும் நின்றுவிடும்.
1: அவளோட சிரிப்பு,
0: அவனோட பார்வை,
1: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை. எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு, சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட். சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை
2: இது நம்ம கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது.

0: நான் காத்திருந்த பொழுதுகள் எல்லாம் உனக்காகவே இந்த வசந்த நிலாவே காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 9:30 ஆகிவிட்டது. நிமிடங்கள் கூட மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கும் இந்த அழகான பொழுதில் இனிமையான பாடல்கள் மற்றும் உங்களுடைய மனதை வருடி செல்லக்கூடிய இனிமையான கவிதைகளை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அலைக்கவனி தொலைபேசியிலும் 0112-775-0001 அல்லது 0112-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக தாங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அன்பான பதிவுகள் அத்தனையுமே நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கும் இந்த அழகான இரப்பொழுதில் எங்களுடைய வாழ்க்கையில் யதார்த்தமாக சில விஷயம் நடக்கும். வாழ்க்கையில் யதார்த்தமாக சில விஷயங்கள் நடக்கும். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கலாம், இல்லை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிற செயலாக இருக்கலாம். இது ரெண்டுமே காலம் தந்த போக்கில் அப்படியே நகர்ந்து போகுமாக இருந்தால் வாழ்க்கை இனிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நடு நிகழ்ச்சியோடு என்று சொல்லி சசி நிகழ்ச்சி கேட்டுக்கிறத சொல்லியிருக்காங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து மற்றும் ஹாய் அன்பான வணக்கம் நிலவு நடும் நிகழ்ச்சியோடு எடுக்கும் ஒரு இனிமையான பாடல் கிடைக்குமா என்று சொல்லி எனக்கு முடிந்தால் சாமுராய் திரைப்ப இடத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல் தாருங்கள் என்று அபி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் பெட்டிக்லோலிருந்து ஹாய் அன்பான வணக்கம் நிலவு நடும் நிகழ்ச்சியோடு எனக்கும் ஒரு இனிமையான பாடல் என்று சொல்லி மதுரையிலிருந்து ஹரீஷ் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. மற்றும் வத்தலி ஹோடப்பேட்டையிலிருந்து ஆதிமேகஸ்லிருந்து அன்பான வணக்கம் நடும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி ஆனந்தா ஆனந்த் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான மனைவி சத்யா மற்றும் பிள்ளைகள் அபி ஆதி அதிதி அனைத்து உறவுகளையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் தாருங்கள் என்று சொல்லியிருக்காங்க. 102.6 வரிசைகள் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அழைப்பினூடாக ஒரு அன்பான நேய சொந்தம் அன்பான வணக்கம் அன்பான வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் திங்கள் ஆஷா பேசுறேன்.
0: ஹாய் ஆஷா, எப்படி இருக்கீங்க? ஆஷா
1: ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க?
0: நானும் ஆஷா போலவே நலமாக இருக்கின்றேன். ஆஷா சாப்பிட்டீங்களா?
1: ஆமா, நான் சாப்பிட்டேன். நீங்க?
0: நானும் சாப்பிட்டேன். ஆஷா, ஆஷா கவிதை ஒன்று சொல்லலாமா?
1: கவிதையா?
0: எஸ், கவிதை.
1: நினைவோடு பேச முடியவில்லை, கனவோடு பேச நினைத்தால் உன் நினைவிலே தூங்க விடுவதில்லை.
0: அருமையான கவிதை.
1: Thank you அண்ணா.
0: நன்றி. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்?
1: என்னுடைய தந்தராய் இருக்கேன், அவருக்காக மட்டும் கேட்கிறேன்னா, ஆசையில் ஒரு கடிதம் எழுதி, ஒரு கடிதம் எழுதினி, அது அந்த பாட்டு தரையுமாண்ணா?
0: ஆசையில் ஒரு கடிதம் எழுதினேடா.
1: ஆமாண்ணா, கட்டாயங்கண்ணா.
0: ரெண்டு லைன் பாட மாட்டீங்களா?
1: ஒரு கடிதம் எழுதினி, தெரியாண்ணா அவ்வளோக்கு. ஆனா பிடிக்கும் அண்ணா அந்த பாட்டு.
0: வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 9:34.

0: செந்தம் FM 102.6 102.8 எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட். சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை இது நம்ம இது நம்ம
1: கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது.
0: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க
2: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
3: அரே என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
4: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள், இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா இருக்கின்றோம். டெய்லும் சரியாகிறது. 9:46 நிமிடமாய் கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்கமணி தொலைபேசி இருக்கும் 0312-7750-0001 அல்லது 0312-7755-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. தற்போது அளவினுடாக அன்பான நிலையை சொந்தம் அன்பான வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சாந்தா. எப்படி சுகம் சாந்தா? நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன்.
1: சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட மாட்டீங்க விழுதம்மா? இனிமையான பாடல்களை கேட்கலாம். ஒலிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக, யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம் தற்போது?
1: வசந்த நேயர் அனைவருக்கா மன்னா உங்களுக்கும். எனக்கு ஒரு பாட்டு தெரியுங்களோ?
0: என்ன பாடல்?
1: எனக்கு அந்த இடவே சரி சம பாடலி பாடு என் கனவே திரும்பி தருவாழ்வு அந்த பாடலை தாங்க நன்றி.
0: சரிகம பதினி பாடணுமா? ஓகேம்மா, நன்றி. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்கள் மற்றும் உங்களுடைய மனதை வென்ற பாடல்களோடு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அழைப்பினுடாக நம்முடைய சொந்தம் அன்பான வணக்கம்.
2: வணக்கம்.
0: அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க? கன்னியாவில இருந்து கிருத்திகா. வணக்கம் கிருத்திகா, எப்படி இருக்கீங்க? கிருத்திகா எப்படி சுகம்? ஒலிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
2: என்ன
0: பாடல்? ஆகாய சூரியனையா? அந்த பாடலை யாருக்காக நாங்களும் டெடிகேட் பண்ணலாம்? ரொம்ப நன்றி, இனிமையான பாடல் கேட்கலாம். நன்றி. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல் உங்களுடைய காதலர்களுக்கு மற்றும் காதலிக்கு பிடித்த பாடலை நிகழ்ச்சியோடு நீங்களும் கேட்கலாம். அழகவனை தொலைபேசி இருக்க மீண்டும் 0312-7750-0001 அல்லது 0312-7755-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். நேரம் சரியாகிறது. 9:50 நிமிடம்.

0: கமல் நிரல் மக்களோடு மக்களாய் வசந்தம் எஃப்எம்.
1: புறாக்கள் பூக்கும் நேரம்
0: 102.6.
2: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
3: அவளோட சிரிப்பு,
2: அவனோட பார்வை,
3: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.
4: விடுமுறை நாளை கலகலப்பாக்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க.
5: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
6: அரு என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
7: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
4: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்களன, இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.
7: ஆட்டிரு

மஞ்சளை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொழிற்சாக இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு மற்றும் உங்களுடைய அன்பான கவிதைகளோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக உங்களுடைய வலுதி தொட்ட இனிமையான பாடல்கள் மற்றும் உங்களுடைய நினைவுகளால் உருவான இனிமையான கவிதைகளை நிகழ்ச்சியோடு நானும் இணைத்துக் கொண்டு பயணிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். காலங்கள் ஓடினாலும் காற்றின் திசை மாறினாலும் மாறாத ஒன்றென்றால் அது காதல் மட்டுமே. என் நெஞ்சில் வாழும் உன் அன்போ இந்த நிலவெளியில் உன் மடி சாய்த்து வெடியாத இரவொன்றை வாழ துடிக்கின்றது மனம். அழகான இரா பொழுது ஒவ்வொன்றிலுமே உன்னுடைய நெஞ்சில் என் மடி சாய்த்து வெடியாத இரவொன்றை வாழ துடிக்கிறது என் மனம். இன்றைய இரவு இன்னும் அழகாக்க உங்களுடைய கவிதைகள் மற்றும் உங்களுடைய விருப்பத்திற்கு பாடல்களை சுமந்து கொண்டு இன்றைய வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அலைக்கவணி தொலைபேசியிலும் 0312-775-0013 அல்லது 0312-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அத்தனை பதிவுகளையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் நிகழ்ச்சியோடு காத்துக் கொண்டிருக்கின்றேன். தற்போது எங்களுடைய முகப்புத்தகம் சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு பயணிக்கலாம். ஹாய் அன்பான வணக்கம் டிலுக்ஷன், நாடும் நிகழ்ச்சியோடு எடுக்கும் ஒரு இனிமையான பாடல் தாருங்கள் என்று சொல்லி கன்னியா கொஞ்சா கன்னியா சுது நுஜகான் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் டிலோ, வசந்த நிலாவினுடைய பாடல் தெரிவுகள் எல்லாமே அருமையாக இருக்கின்றது. எனக்கும் ஒரு இனிமையான பாடல் என்னுடைய அன்பான குடும்ப உறவுகள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நிர்மலா பாலா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம் சொல்லி தர்ஷினி குணசீகரன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் பிலுக்ஷன், என்னுடைய இந்த கவிதையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பூமியே உறங்கும் நள்ளிரவில் புன்னகையோடு வருகிறது எங்கள் வசந்த நிலா. காற்றோடு கலந்த இசையை போல நெஞ்சோடு கலக்கிறது அவனின் நினைவுகள். அந்த நினைவுகளை காற்றலையில் தவள விடுவதற்காக காற்றலையில் தவழ்கிறது எங்கள் வசந்த நிலா. வார்த்தைகள் தேவையில்லை அன்பே, உன் மௌனம் ஒன்றே எனக்கு போதுமானது. அந்த மௌனத்தை கூட காற்றலைகளில் இனிமையான பாடல்களோடு கேட்கும் பொழுது என்னுடைய மனம் சற்றுகளை பாடுகின்றது என்று சொல்லி கோபி அன்பானவருக்கும் சொல்லியிருக்காங்க பதிலையிலிருந்து. ஹாய் அன்பானவருக்கும் டிலூன் அரும் நிகழ்ச்சியோடு எனக்கும் இனிமையான பாடல். இரவு என்பது வெறும் இருட்டல்ல, என்னுடைய நினைவலைகளை சுமக்கக்கூடிய ஒரு அழகான பொக்கிஷம் என்று சொல்லி சசி அன்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க ஃப்ரம் யாழ்ப்பாணத்திலிருந்து. ஹாய் அன்பானவனுக்கும் டிலூ நானும் நிகழ்ச்சியோடு என்னை மறக்காமல் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பதுளை ஸ்பிரிங்வெளி மேமலையிலிருந்து கேதீஸ் மற்றும் லோஷினி நிகழ்ச்சிகளுக்காக தான் சொல்லியிருக்காங்க. எங்களுடைய குடும்ப உறவுகள் எத்தனை பேரையும் இணைத்துக் கொண்டு என்னுடைய அம்மா மற்றும் அண்ணா மற்றும் சித்தி சித்தா என்னுடைய தம்பி தங்கச்சி எல்லாருமே நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள், எல்லாருமே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம் என்று சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம் டிலுக்ஷன் அண்ணா, நானும் நிகழ்ச்சியோடு என்னையும் மறக்காமல் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பொதுவிலிருந்து பாடகசியா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். உங்களுடைய மனதை வென்ற இனிமையான பாடல்கள் மற்றும் உங்களால் வரையப்பட்ட இனிமையான கவிதைகளை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் மயக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் தனுசனுடைய வழிகளில் இனிமையான பாடல்.

0: பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 வசந்தம் எஃப்எம்.
1: நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் சில நிமிடங்கள் மட்டும் நின்றுவிடும்.
2: அவளோட சிரிப்பு,
1: அவனோட பார்வை,
2: அந்த நொடிகள் தான் காதல். நின்று போன அந்த நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்க என் சுவாச காற்று ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி முதல் 3 மணி வரை.
3: விடுமுறை நாளை கலகல பார்க்க, பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க,
4: சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
5: அரு என்ன சாமான்னா எனக்கு யாரும் தெரியாது.
6: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
3: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு, வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: நான் காத்திருந்த பொழுதுகள் எல்லாம் உனக்காகவே என் வசந்த நிலாவே. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 10:23 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்கள் மற்றும் உங்களுடைய கவிதைகளை சுமந்து கொண்டு இன்றைய வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்கவனி தொலைபேசி இருக்கும் 0112-775-0001 அல்லது 0312-775-111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது எங்களுடைய முகப்புத்தகம் வாயிலாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். தற்போது நிகழ்ச்சியோடு பேசுவதற்காக ஒரு அன்பான நேயர் சொந்தம். அன்பான வணக்கம். வணக்கம் முகைதீன், எப்படி இருக்கீங்க
1: முகைதீன்?
0: நானும் நலமாக இருக்கின்றேன் முகைதீன். உங்களுடைய அழைப்பு தெரிவில்லாமல் இருக்கின்றதே. அழைப்பு நீங்களும் தெளிவுபடுத்தி தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைப்பினுடாக என் ஒரு அன்பான நேயர் சொந்தம், அன்பான வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஆட்டோ விஸ்வநாதன். நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவுகள் பிடிச்சிருக்கின்றதா?
1: பாடல் திறமை அருமையா இருக்கு, கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: ரொம்ப நன்றி. ஒரு கவிதை, உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம், அது கவிதையா சொல்லணும் அப்படின்னு சொன்னா என்ன கவிதை சொல்லுவீங்க? உங்களுடைய அழைப்பு தெளிவில்லாமல் இருக்கின்றதே. சரி, ஓகே, தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். உங்களுடைய அழைப்பை சரிபார்த்து நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்கள் மற்றும் இன்றைய வசந்த நிலா உங்களுடைய நினைவுகள் மற்றும் உங்களுடைய நினைவுகளாலான கவிதைகளை சுமந்து கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு வசந்த நிலா. தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்கள் நீங்க கவிதையாக சொல்லணும்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னா அந்த கவிதைகளை எங்களுடைய முகப்புத்தகம் மற்றும் அழைப்பினை ஏற்படுத்தி நீங்களும் எங்களுக்கு கூறலாம். அதனையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்கு நானும் காத்துக்கொண்டிருக்கின்றேன். நேரம் சரியாக இரவு 10:25 நிமிடம்.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக இரவு 10:40.
1: அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே நாடு முழுவதும் 102.6 102.8
2: எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்ஸ்.
3: சனிக்கிழமை காலை 10 முதல் 12 வரை இது நம்ம இது நம்ம
4: கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
5: விடுமுறை நாளை கலகல பார்க்க பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க
6: ஒரே
5: நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 முதல் 6 வரை

இனிமையான கவிதைகளை சம்பந்து கொண்டு உங்களுடைய நினைவுகள் மற்றும் உங்களுடைய விருப்பத்திற்கு பாடல்களோடு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த அழகான இரா பொழுதில் இனிமையான கவிதைகளை சுமந்து கொண்டு எங்களுடைய வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எல்லாருக்குமே இந்த கவிதை அப்படின்னு சொன்னாலே ரொம்ப பிடிக்கும், கவிதை எழுதுறது பிடிக்கும். இந்த கவிதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு இழப்பால் வந்த கவிதையாக இருக்கும். ரொம்ப அடிபட்ட சில விஷயங்களால் கவிதை எழுதுவோம், இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிடிச்சிருந்தால் கவிதை எழுதலாம். ஆனால் பெரும்பாலான கவிதைகள் அப்படின்னு சொன்னாலே காதல் தோல்வி இல்லை அதிகமான காதல் இதெல்லாம் வரக்கூடியது. வெளிகள் பேசும் மொழியிலே வார்த்தைகள் தோற்று போகிறது. வெளிகள் பேசும் மொழியிலே வார்த்தைகள் தோற்று போகிறது. நீ காட்டும் மௌனத்தில் கூட என் மனம் உன்னையே தேடுகிறது. நீ காட்டும் மௌனத்தில் கூட என் மனம் உன்னையே தேடுகிறது. உன் புன்னகை ஒன்றே போதும் என் நாயில் முழுக்க நான் வாழ. அன்பான வணக்கம். இந்த என்னுடைய அருமையான கவிதையை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மதுரை ஸ்பிரிங்வெளியிலிருந்து கோபி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. என்னுடைய அன்பான மனைவி லோஜிக்காக இந்த பாடல் லோஜினிக்காக இந்த கவிதையை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. நீ நடக்கும் பாதையெல்லாம் உன் நிழலாய் வர ஆசை. நீ நடக்கும் பாதையெல்லாம் உன் நிழலாய் வர ஆசை. நீ சுவாசிக்கும் காற்றில் எல்லாம் என் உயிர் கலக்க ஆசை. நீ சுவாசிக்கும் காற்றில் எல்லாம் என் உயிர் கலக்க ஆசை. உலகமே எதிர்த்தாலும் என் அன்பே உன்னை பெரியாதிருக்க ஆசை. அன்பான வணக்கம் டில்லு நாடும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி அபி பெட்டிக்கிலோ இருந்து அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. என்னுடைய அன்பான காதலன் டிலு காகினிமையான பாடல் மற்றும் இந்த கவிதையை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்காங்க. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு அழைப்பினுடாக ஒரு அன்பான நிலையில் சொந்தம். அன்பான வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? கிருஷ்ணபக்தன். எப்படி இருக்கீங்க கிருஷ்ணபக்தன்? ரொம்ப சந்தோஷம் கூட பேசுறது. அப்புறம் உங்களுக்கு கவிதை அப்படின்னு சொன்னாலும் மிக பிடித்த ஒரு கவிதை என்ன கவிதை? கவிதை தெரியாதா? கவிதை தெரியாதா? எழுத தெரியாதா? இனிமையான பாடல்களை கேட்கலாம். ஒழுக்கவிருக்கும் பாடலை யாருக்காக யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம். பாடல் பாடிய இனிமையான பாடல்

கவலையை மறக்க தொலைதூரம் செல்கின்றேன். நான் தொலைதூரம் செல்வதால் என்னவோ இன்னும் கவலையாகவே இருக்கிறது.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மொழித்தொய்ந்த பாடல் அது அமராவதி திரைப்படத்திலிருந்து இனிமையான பாடல் எஸ் ஜானகி மற்றும் எஸ்பிபி பாணி இனிமையான பாடல் நேரம் சரியாகி மணி.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்கள் மற்றும் இனிமையான கவிதைகளோடு இன்றைய வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. வாரத்தினுடைய கடைசி நாள், உங்களுடைய நினைவலைகள் மற்றும் உங்களுடைய நினைவலைகளாலான இனிமையான கவிதைகளை சுமந்து கொண்டு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். வலைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கும் 0312 775 0013 அல்லது 0312 775 0111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றது. தற்போது நிகழ்ச்சியோடாக இணைந்து கொள்வதற்கு அன்பான நீங்கள் சொந்தம் அன்பான வணக்கம். அழைப்பானது அழைப்பினூடாக நம்முடைய சொந்தம் அன்பான வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் மருதமுனையிலிருந்து சதாம்
0: ஹுசைன். சதாம் ஹுசைன், எப்படி இருக்கீங்க சதாம்
1: ஹுசைன்? நலமாக இருக்கின்றேன். நீங்க எல்லாம்?
0: நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன். சாப்பிட்டீங்களா?
1: இப்பதான் சாப்பிட முடிச்சேன். அருமையான குரல் வளத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கேன்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தொடர்ச்சியா நிகழ்ச்சிக்கு வந்துட்டே இருங்க.
1: நான் வண்ணவருக்கு முதல் தான் திருப்போணப்பள்ளியிலிருந்து வந்து கேள்வி மருதமுனைக்கு வெளிநாட்டு இரவுகளில் நட்சத்திரங்களை பார்த்துக் கொண்டிருப்பேன். அதில் ஒன்று நீயாகவும் மற்றொன்று என் குழந்தையாகவும் தெரிகிறது. தூரம் நம்மை பிரித்தாலும் என் காதலை பிரிக்க முடியவில்லை. ஏனெனில் என் இதயத்தின் பாதை இன்னும் உன் அருகில்தான் இருக்கிறது. வேலை முடிந்து சூழ்ந்து வந்தாலும் இன்னொரு குரல் கேட்டாலே என் மனம் மீண்டும் உயிர் பெறுகிறது. அப்பா என்று பிள்ளை அழைக்கும் அந்த குடி வெளிநாட்டின் எல்லா கஷ்டங்களிடம் ஒரு நிமிடத்தில் மறைந்து விடுகிறது. நான் அனுப்பும் பணத்தில் என் உயர்வை மட்டுமில்லை, உன் மீதான காதலும் இருக்கிறது. பிள்ளைகளின் மீது வைத்த அன்பும் இருக்கிறது. உன்னை விட்டு தூரத்தில் வாழ்வது எனக்கு பிடித்த வாழ்க்கை இல்லை. ஆனால் நீயும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக நான் தேர்ந்தெடுத்த தியாகம் அது. காதல் என்பது அருகில் இருப்பது மட்டுமல்ல, 1000 மைல் தூரத்தில் இருந்தாலும் ஒரே மனதாய் துடிப்பதுதான் உண்மையான காதல். சிறிது என் கற்பனைக்கு வந்த ஒன்று. மிக சந்தோஷம் வாய்ப்பு தந்தமைக்கு. சந்தர்ப்பத்தில் ஆசை திரைப்படத்தில் இருந்து அனுராதா திரைதான்
0: இனிமையான பாடல் எழுதற்கான முயற்சி பண்ற. நன்றி. தொடர்ச்சியாக நீங்களும் உங்களுடைய கவிதைகளை நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். நேரம் சரியாக இருப்பு 11:08 நிமிடமாகின்றது.

0: அப்ப கேளுங்க நம்ம வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: எல்லையற்ற இசையால் அம்மவரின் படைப்பு, சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட்.
2: சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை இது நம்ம
3: கலை. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பழக வேண்டிய அமிர்தமடாது.
1: விடுமுறை நாளை கலகல பார்க்க, பாடலின் இடைவரியை வைத்து பாடலை கண்டுபிடிக்க,
4: இப்படி சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
5: அரு என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
6: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்களென இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு. வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்கள் மற்றும் உங்களுடைய இனிமையான கவிதைகளை சுமந்து கொண்டு எங்களுடைய வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்குமணி தொலைவேசி இலக்கம் 0712-775-0101 அல்லது 0713-775-1112 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினுடைய அன்பானையும் சொந்தம் பண்பான வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? கவிதைகள் தெரியாத பாடல் கேப்போம் அப்படியா? ஓகே, உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்ன பாடல்? ஒளித்துவைந்த பாடலா? ரொம்ப நன்றி. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக யார் யாரை இணைத்துக் கொண்டு நாங்களும் கேட்கலாம்?
1: எனது தந்தை யானி, மற்றும் தாய் வசீரா, எனது ராசிலானா குடும்பத்தார் அனைவருக்கும்.
0: அனைத்து குடும்பங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் கேட்கலாம். நன்றி,
1: நன்றி.
0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு தொடர்ச்சியாக நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். இன்னும் ஒரு குறுகிய நேர காலமே உங்களுக்காக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் அழைக்கலாம். அழைக்கமணி தொலைபேசியிலும் மீண்டும் 0712-775-0101 அல்லது 0713-775-1112 என்ற தொலைபேசி அழைப்பினுடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம்.

0: வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 எல்லையற்ற இசையால் எம்மவரின் படைப்பு சுயாதீன இசைக்கலைஞர்களின் இதயத்தில் இருந்து வந்த உண்மையான இசைகள். நீங்க கேட்க போறது நம்ம ஊரோட உண்மையான ஹிட். சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரை இது நம்ம கலை.
1: மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.
0: விடுமுறை நாளை கலகல பாக்க பாடலின் இடை

0: இப்படி சும்மா போய்க்கு மனசுல ஏமாத்தவானாவா?
1: அரு என்ன சாமான் தானே, எனக்கு யாரும் தெரியாது.
2: கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?
3: நகைச்சுவையான பேச்சு, துள்ளல் பாடல்கள் என இவை அனைத்தையும் ஒரே நிகழ்ச்சியில் கேட்க மோதி விளையாடு வயது எல்லை கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை.

கவலையை மறக்க தொலைதூரம் செல்கின்றேன். நான் தொலைதூரம் செல்வதால் என்னவோ இன்னும் கவலையாகவே இருக்கிறது.

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஒளித்தொய்ந்த பாடல் வாளியின் வழிகளில் எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் பிரியமானவளை திரைப்படத்திற்காக ஹரிகரன் மற்றும் மகாலட்சுமி ஐயர் பாடிய இனிமையான பாடல். தொடர்ச்சியாக காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு உங்களுடைய கவிதைகள் மற்றும் உங்களுடைய மனதை தொட்ட இனிமையான பாடல்களை சுமந்து கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவும் நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இன்னும் ஒரு குறுகிய நிலைமை உங்களுக்காக காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் பலப்பினை ஏற்படுத்தலாம். அலிக்கவணி தொலைபேசிலக்கன் 0312 775 0013 அல்லது 0312 775 0111 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக நீங்களும் பலப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பதிவுகளையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். தற்போது எங்களுடைய ஃபேஸ்புக் சொந்தங்களை இணைத்துக் கொண்டு பயணிக்கலாம். ஹாய் அன்பான வணக்கம் டிலு நாடும் நிகழ்ச்சியோடு எனக்கும் ஒரு இனிமையான பாடல் என்று சொல்லி கொழும்போ 14 ஜியா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம் டிலுக்ஷன் நாடும் நிகழ்ச்சியோடு எனக்கும் ஒரு இனிமையான பாடல். நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவுகள் எல்லாமே அருமையிலும் அருமை. சில பாடல்கள் கேட்கும் பொழுது மிகவும் இனிமையாக இருக்கின்றது. இன்னும் சில பாடல்கள் கேட்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரியான பாடல்கள் அப்படின்னு சொல்லி எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாசன் பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பானவனுக்கும் நடும் நிகழ்ச்சியோடு என்று வெல்லவத்தி ராஜகோபால் பாலா அன்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. மற்றும் வினோ லதா ஹாய் அன்பானவனுக்கும் சொல்லி கிணகத்தினை கடவுள கண்டார் சிலகம குசல ராஜா இனிமையான இரா பொழுது வணக்கம் கொடையினை மிஸ்ஸஸ் வரலட்சுமி அன்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. புவனேஸ்வரன் மங்கே கரசி அன்பானவனுக்கும் சொல்லி ஹாய் அண்ணா கண்டியிலிருந்து நான் சுது தர்ஷி எங்களையும் சேர்த்துக்கோங்க என்று சொல்லியிருக்காங்க. செல்வசநிதி சுதன் மற்றும் மக்களை பெற்ற ஜோன் ஏகாம்பரம் முலத் சிங்ல நிவேதி லலித் அனைத்து பாடல்களும் கேட்பதற்கு இதமாக இருக்கின்றது என்று சொல்லியிருக்காங்க. இனிமையான வணக்கம் சொல்லி சிவச்சந்திரன் ஹட்டாம்பட்டியிலிருந்து அன்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. மற்றும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று அவனாசி வைஜெயந்தி மாலா அன்பானவனுக்கும் சொல்லி உனக்காக காத்திருந்த என் இதயம் வில்லறிந்த உன் வெளிகள் குருதி கண்ணீரோடு நடைப்பினமாய் உலகில் நான் என்று சொல்லி கந்தலாக்கிய உவேதி அன்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. மும்தாஜ் பேகம் அன்பானவனுக்கும் சொல்லி ஹாய் ப்ரோ வணக்கம் ஐ எம் சரோஜினி ஃப்ரம் ஹைடியந்தோட்டை நாங்களும் நிகழ்ச்சியோடு எங்களுக்காகவும் ஒரு நல்ல பாடல் என்று சொல்லி நிகழ்ச்சி கேட்டுருக்கும் இந்த நேரத்தில் ஹட்டாம்பட்டிய புஷ்பராஜ் மற்றும் அக்கறை பெற்று சகம வீதி கிருஷ்ணபிள்ளை அன்பானவனுக்கும் சொல்லி மாலா பேனட் ஹேட்டனில் எழுது ஹாய் டிலுவண்ணா நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள் பேருவலை தர்கா நகர் ரிம்சான் ரிந்தாஸ் அன்பானவனுக்கும் சொல்லியிருக்காங்க. ஹாய் அண்ணா நானும் நிகழ்ச்சியோடு நான் வடவேலை லொடக் தயா என் மனைவி நிவேதா இப்போது குவைத்தில் இருக்கிறாள். அவளுக்காக என் கவிதையோடு என்னுடைய கவிதையையும் இணைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அழைப்பை ஏற்கவில்லை என்றால் நீ திரும்பி வந்து நீ காரணங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீண்ட நேரம் நீல நிறத்தில் நிற்கின்ற என் செய்திகளின் பரிதவிப்பை நீ எதிர்கொள்ள தேவையில்லை. இந்த உறவை பேண வேண்டுமெனில் அழுத்தங்கள் இனி உனக்கு வேண்டாம். இந்த உறவை பேண வேண்டுமென அழுத்தங்கள் இனி உனக்கு வேண்டாம் என்றோ காதலித்ததாக சொல்லிய பாவத்திற்கு இன்னும் எத்தனை காலம்தான் நீயும் கிடந்துள்ளல்வாய். நானே முழிக்கிறேன், முடிந்து விடுகிறோம். நிவப்பிரியந்தயா ஒரு கவிதையும் அனுப்பி வைத்திருக்காரு. ஹாய் அன்பான வணக்கம் சொல்லி வாகரையில் இருந்த சிவேந்திரன் கொஞ்சா கன்னி அசுருதீன் ஆலயம்பதி இதயரத்னம் துணுமான் கொட்டகலை லக்ஷான் ரோக்ஷா அன்பான வணக்கம் சொல்லி கொட்டகலை கிரைட்டன் வசந்தம் சந்தம் அத்தனை சந்தங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று பட்டித்திடல் மணிகண்டன் மற்றும் பதுவில் ஜமால்தீன் எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் என்று சொல்லி அனைத்தனைய சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு

காஜலி வசந்தத்தின் வசந்த லீலாவோடு இணைந்திருக்கும் அத்தனை நேய சொந்தங்களுக்கும், நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் சந்தோஷமான நன்றிகளை கூறி நடும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிறைவு செய்ய வேண்டிய இந்த நேரத்தில் விடியும் இந்த பொழுதில் பிறந்த தினத்தை கொண்டிடக்கூடிய என்னுடைய அன்பான தந்தைக்கு சந்தோஷமான வாழ்த்துக்களை நாடும் தெரிவித்துக் கொள்ளும் இந்த நேரத்தில், ஹாய் அன்பான வணக்கம் டிலோ, நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லி என்னுடைய சகோதரி லட்சுமி பதுலை ஸ்பிரிங்கலி மேமலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அப்பாவுக்கு சந்தோஷமான வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, என்னுடைய அப்பாவினுடைய பெயர் விவேகானந்த ராஜா, அவருக்காகவும் மற்றும் குடும்ப உறவுகள் இப்போ வீட்டிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன். என்னுடைய அம்மா சசிகலா மற்றும் தம்பி கவாஷ் மற்றும் தங்கி லக்ஷி, தம்பி ஹரீஷ் மற்றும் அண்ணா கேதீஸ், அண்ணி லோச்சி மற்றும் என்னுடைய அன்பான காதலி ஹபி மற்றும் என்னுடைய தந்தைக்கு சந்தோஷமான வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய அனைத்து சந்தங்களையும் இணைத்துக்கொண்டு, ஒன்ஸ் அகேன் விஷ் ஹாப்பி பர்த்டே மை டியர் அப்பா. ஒழிக்கும் இந்த பாடலோடு நடும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நானும் உங்கள் அன்பின் விவேகானந்த ராஜா டிலுக்ஷன். ஒன்ஸ் அகேன் விஷ் ஹாப்பி பர்த்டே மை டாட்டு.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் எஃப்

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் அவன்.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்க்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா அதுக்குள்ள எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா நீ நாள் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்கார்த்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண். அவள் சோர்வில்லாம இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டான்னா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும்.

நீங்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்தும் சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நேரம் அதிகாலை 5 மணி.

வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான சந்தோஷமான உற்சாகமான காலை நேர வணக்கம். இன்று 2026 மே மாதம் 23 திகதி சனிக்கிழமை சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் ரொம்பவுமே சந்தோஷம். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்ல நாளாகவும் சுபிச்சமிக்க நாளாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பல சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைத்து வசந்த உறவுகளுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்த்துக்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியும். பகிர்ந்து கொள்ள அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0712-775-0312-0375 111 இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். தொடர்ந்து இணைந்திருக்கலாம். 102.6 102.8 அலைவரிசைகளில் வசந்தத்தின் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு

நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளின் காலை பொழுதின் வாழ்த்து சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க பெரிய கல்லாறு உதயபுரம் உதய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்வதும் கீஷாயினியையும் ஜிதுவையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. பாதுக்க சின்ன தம்பி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. தொலசல பூமிகா சின்ன தம்பி நித்திய பிரபா ஸ்ரீதரன் சாரங்க பிரபா அபிதரன் கிசான பிரபா நாகேந்திரன் தனலட்சுமி ராஜலட்சுமி உமாச்சந்திரன் அழகு சுந்தரம் ரமணி டிலுக்சன் சொக்கலிங்கம் முத்துக்குமாரி அருண்மொழி சின்னையா மகாதேவன் மற்றும் எட்டியாந்தோட்ட சிவாஜல்ல இருக்கும் அனைவருக்காகவும் கௌசல்யாவையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. பாராஸ்ரீ சிவகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அபி ஜானு மற்றும் டில்சான் மதுசான் ரொசானி கவிதா பிரேம்குமார் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. கொஸ்லாந்தையிலிருந்து கிருஷ்ணா காந்தி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைவதோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம், நானும் சந்து சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அன்பான உறவு சொந்தங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீ ஸ்ரீதாஸ் லிந்துலை எல்ஜின்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இதமான காலை நேர வணக்கம் சகோதரி, இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக மலர்திட வாழ்த்துக்கள் என்று சொல்லி கலகா சண்முகநாதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான காலை நேர வணக்கம். சாந்தி வெளியிலிருந்து கருணாகரன் மற்றும் சர்விக் சர்மீதன் சஜிந்தா மற்றும் விதுஷான் பிரேமிதா மங்கை ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும் அழைப்பின் மூலமாகவும் முகநூல் வழியாகவும் 0312-775-0012-0312-2-7511 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.